0: 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 சிராவண மாதம் 2ஆம் நாள், பராபவ வருடம் ஆடி மாதம் 8ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நேரம் காலை 5:51. மதியலை 236.4 மீட்டர், 1269 கிலோஹெர்ட்ஸ். மதுரை வானொலி நிலையம் இன்று வழங்கும் நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகிறது.

0: தொடர்வது நாளொரு குரல், குரல் எண் 333.
1: அற்காயியல் விற்று செல்வம் அது பெற்றால் அற்குபாங்கே செயல்.
2: செல்வம் நிலையற்ற தன்மையை உடையது. எனவே செல்வம் வந்தவுடன் நிலைத்த அறங்களை உடனே செய்துவிட வேண்டும். குறள் எண் 333, அதிகாரம் நிலையாமை.
1: அற்காயியல் விற்று செல்வம் அது பெற்றால் அற்குபாங்கே செயல்.
2: செல்வம் நிலையற்ற தன்மையை உடையது. எனவே செல்வம் வந்தவுடன் நிலைத்த அறங்களை உடனே செய்துவிட வேண்டும். குறள் எண் 333, அதிகாரம் நிலையாமை.
0: மதியலை 236.4 மீட்டர், 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இனி இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6 மணிக்கு விளம்பர இடைவேளை, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, கூட்டலும் கழித்தலும். வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம், சென்னை அஞ்சல். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள். தொடர்ந்து இன்று ஒரு செய்தி பகுதியில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு

குறித்து விருதுநகர் கோவிலாங்குளம் அருப்புக்கோட்டை வேளாண் அறிவியல் நிலையத்தின் பூச்சியியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஜடா கவிதா அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள். காலை 7:00 காந்தி அஞ்சலி சென்னை அஞ்சல், தொடர்ந்து 7:10 மதுரை சென்றல், 7:15 கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 நலமாய் வாழ மருந்தின் மகத்துவம் பற்றி தகவல் தருகிறார் மருந்தாளுநர் ஏ கே ஞானச்சந்திரன் அவர்கள், 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:35 மதுரை சென்றல், 8:00 மதுரை சென்றல் கேட்கலாம், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 8:30 தொடர்ந்து மதுரை சென்றல், இன்று காலை 9:00 அரங்கிசை. இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சியில் மயிலை எஸ் எம் கார்த்திகேயன் அவர்களின் நாதஸ்வரேசை, வேலூர் பிஎம்எஸ் கதிர்வேர் அவர்களின் தவில் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல், 10:00 எனக்கு பிடித்த பாடல், தொடர்ந்து 11:00 இலக்கியம் பேசுவோம். பாரதிதாசன் படைப்புகள் குறித்து பல்லவி குமார் என்கிற எஸ் குமார் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். தொடர்ந்து நண்பகல் 12:00 நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் பி நாகராஜன் அவர்களின் நாதஸ்வரேசை இடம்பெறும். 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல், 12:50 மெல்லிசை, தொடர்ந்து பகல் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 எண்ணுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி பெயர் சொல்லும் கதை முனைவர் என் சுலோச்சனா, தொடர்ந்து எழுத்தின் இசை கவி குழந்தை அனிதா, தொடர்ந்து நலமாய் வாழ யோகா கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள் பங்குபெறும் நேர்முகம் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 1:45 மாநில செய்தி அறிக்கை திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக இடம்பெறும். 1:55 பாரதியார் பாடல்கள், 2:00 ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 2:15 மதுரை தென்றல் கேட்கலாம், 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி ஒடியா மொழி பாடல் இடம்பெறும் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை, 3:00 எமது காலை நேர ஒளிபரப்பு இனிதை நிறைவு பெறும். எமது மாலை ஒளிபரப்பு மாலை 5:27 குரல் அமுதத்துடன் தொடங்கும், 5:30 மதுரை தென்றல், 6:00 நிகழ்ச்சியும் நேரமும், இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒரு பட பாடல்கள். இன்று உல்லாச பறவைகள் என்ற படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரை தென்றல், இன்று மாலை 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரை தென்றல் இடம்பெறும். 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி சபரீஸ் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி கேட்கலாம், 7:30 மண்ணும் மணியும். இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த பண்ணையம் திண்டுக்கல் சிக்கிய கவுண்டன்பட்டி முன்னோடி விவசாயி எஸ் காளியப்பன் அவர்கள் பங்குபெறும் நேர்முகம், தொடர்ந்து வேளாண் தகவல்கள் பழைமொழி சிந்தனை விடைபெறும் முன் ஆகியன இடம்பெற கேட்கலாம். இன்று 8:00 செய்தி அறிக்கை, 8:05 மதுரை தென்றல், 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சல், 8:30 கேட்கலாம் அறிவியல் வெள்ளி. இன்றைய அறிவியல் வெள்ளி நிகழ்ச்சியில் காலநிலை மாற்றமும் எல் நீனவோ, தகவல் வழங்குபவர் மதுரை சேது பொறியியல் கல்லூரியின் இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கார்த்திக்குமார் அவர்கள், 8:45 மதுரை தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை. இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சி திருவாரூர் எஸ் கிரீஸ் அவர்களின் பாட்டு, டெல்லி பி சுந்தரராஜன் அவர்களின் வயலின், திருவாரூர் எஸ் பகவத்சலம் மிருதங்கம். இன்று 12:10 பாராளுமன்ற கேள்வி நேர பதிவுகள் டெல்லி அஞ்சல், 10:45 நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், தொடர்ந்து ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். கேட்டோம் நிகழ்ச்சியும் நேரமும்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம். உங்க உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி, நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
3: வணக்கம், நான் நிழல்கள் ரவி பேசுறேன்.
4: துள்ளி துள்ளி போகும் பெண்ணை சொல்லிக் கொண்டு போனால் என்ன, கண்ணி உந்தன் பேர் என்ன?
3: நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் என்னுடைய இனிய நல்வாழ்த்துக்கள். வளர்க பலமுடன்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
4: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
5: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
4: அக்கா, 2 காளான் சூப்பு தாங்க.
3: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
4: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
5: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
4: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
4: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
5: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
4: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு, இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
3: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
6: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
7: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
8: இன்னும் சில நொடிகளில் தொடர இருக்கிறது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

0: கூட்டலும் கழித்தலும் என்று சொல்லும்போது இது ஒரு கணக்கு என்று எண்ணத் தோன்றும். ஆனால் அது உண்மையல்ல. இது கணக்குத்தான், ஆனால் கணக்கு அல்ல. எப்படி, எவ்வாறு, எவ்விதம் என்று எட்டி சிந்தித்தோமானால் சரியான தீர்வு கிடைக்கும். கடவுள் நமக்கு தந்த அரிய வரம் நம் வாழ்க்கைதான். வாழ்க்கை என்பது பிறப்பு முதல் இறப்பு வரையிலான ஒரு பயணம். வாழ்க்கை பயணம் மேடு பள்ளங்கள் நிறைந்த பாதையா என்பதெல்லாம் நம் உள்வினைப்படி இறைவன் போடும் கணக்கு. எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பதை விட இப்படித்தான் வாழ வேண்டும், அப்படி வாழ்ந்தால் நமக்கு வாழ்வின் பயன் கிட்டும், அதுவும் பரிபூரணமாக கிடைக்கும் என்பது உறுதி. வாழ்க்கையின் பரிமாணங்கள் பல. குடும்பத்தினரோடு கூடி வாழும் குடும்ப வாழ்க்கை, சமுதாய மக்களோடு சமமாக வாழும் வாழ்க்கை, தேச மக்களோடு சேர்ந்து வாழும் தேசிய வாழ்க்கை, இவற்றுள் குடும்ப வாழ்க்கைதான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை என்பது தெளிவு. உயர்வு தாழ்வு நிலை ஏற்படுமேயானால் அங்கே நல்ல உணர்வுகள் அடிபட்டு போய்விடும். அதற்கு நாம் இடம் தரக்கூடாது. அன்பு அதனை கூட்டி வம்பு அதனை கழிக்க வேண்டும். அன்பு என்பது வானத்தில் காணப்படும் வட்ட நிலவு போல அனைவரையும் தன்பால் ஈர்க்கும். ஆனால் வம்பு என்பது காற்றடைத்த பந்தினை போல எவ்வளவு உயரமாக தூக்கி போட்டாலும் கண்டிப்பாக கீழே விழுந்தே தீரும். வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது நமது நாடு. பரந்து விரிந்து இனம் மதம் மொழி என்னும் பலவித வேறுபாடுகளை தன்னகத்தே கொண்டது நம் நாடு. நாடு நலம் பெற்று வாழவும் வளம் கண்டு பொலியவும் எதை கூட்ட வேண்டும் என்றால் முதலில் மனித நேயம். அதன் பின்னால் அணிவகுத்து நிற்பதுதான் தேசபக்தி, நாட்டுப்பற்று எல்லாம். மனித நேயம் நமது மனங்களில் கூட வேண்டும் என்று விரும்பும் போது எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் தாயின் மக்கள் என்ற எண்ணமானது தானாகவே மேலோங்கும். பள்ளி கணக்கு எண்களால் ஆனது, ஆனால் வாழ்க்கை கணக்கு என்பது எண்ணங்களால் உருவாக்கப்பட்டது. நல்ல எண்ணங்களே நல்ல விதமான செயல்களுக்கு வழிவகுக்கும். பள்ளி கணக்கு எண்களை கூட்டவும் கழிக்கவும் சொல்லிக் கொடுக்கும். ஆனால் வாழ்க்கை என்னும் அனுபவ பாடமானது எதை எந்த வகையில் கூட்ட வேண்டும், எவ்வவற்றை எப்படி கழிக்க வேண்டும் என்று உறுதிபட நமக்கு எடுத்துரைக்கும். எனவே நமக்கு கிடைக்கும் தீர்வும் நாம் உயர்வுற வாழ்வதற்கு உற்ற துணையாக இருக்கும் என்பது உறுதி. அன்பு, பண்பு, கருணை, கனிவு, பாசம், நேசம், தேசபக்தி, ஒருமைப்பாடு, இவை அனைத்தையும் நம்மால் எந்த அளவு முடியுமோ அந்த அளவு கூட்டுவோம். பழிவாங்கும் எண்ணம், பொறாமை, சண்டை சச்சரவு, ஒற்றுமை இன்மை, இவை அனைத்தையும் நம் வாழ்விலிருந்து மொத்தமாக கழிப்போம். அப்பொழுதுதான் நமது வாழ்க்கை கணக்குக்கு சரியான தீர்வும் விடையும் கிடைக்கும். சரியான விடை எழுதி நாம் நமது வாழ்க்கை பாடத்தில் 100% தேர்ச்சி பெறுவோம்.
1: இனித்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இப்போது நாம் கேட்கலாம் இந்த இனிய காலை நேரத்தில், இந்த பொழுதில் பக்தி மாலை. நேரம் காலை 6:15. நிகழ்ச்சியின் தொடக்கமாக பக்தி மாலையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மதியலே 1269 கிலோஹெர்ட்ஸில் பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பக்தி மாலையில் தொடர்ந்து பாடல் வருகிறது. இஎம் ஹனிபா பாடியது.

எங்கள் அண்ணல் நீங்கிட வேண்டுமையா, உங்கள் கருணை எமக்கு வேண்டுமையா, நாங்கள் கண்ட துயரங்கள் போ.

மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். 6:21:55. நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் பக்தி மாலையில் கேட்கலாம். எம்எஸ் விஸ்வநாதன் பாடிய பாடல்.

6:27 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் இணைந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை நிகழ்ச்சியில் நிறைவாக பி. உன்னிகிருஷ்ணன் பாடியது.

நிறைவுக்கு வருகிறது பக்தி மாலை. இணைந்திருக்கின்றோம். மதியலை 236.4 மீட்டர், 1269 கிலோஹெர்ட்ஸில். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: மதியலை 236.4 மீட்டர், 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: இன்று பராபவ வருடம் ஆடி மாதம் 8ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. நேரம் காலை 6:35. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்க இருப்பது ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, மத்திய அரசின் சிறுபான்மை நல மேம்பாட்டுத்துறை சார்பில் மதுரை வேளாண் கல்லூரி தோட்டக்கலைத்துறையில் மலரியல் வித்தகர் படிப்பிற்கு 5 மாத கால இலவச பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. நிலம், அலங்கார செடிகள், நாற்றங்கால் பராமரித்தல் பயிற்சி, நாற்றுகள் உருவாக்குதல், நடவு, பராமரிப்பு,

0: மலர் அறுவடை, அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பம், மலர் பயிர் மேலாண்மை குறித்து பயிற்சி அளிக்கப்படும். பயிற்சிக்கு பின் நர்சரி அமைக்கலாம், மலர் சாகுபடி தொடங்கலாம். 14 முதல் 45 வயதுக்குட்பட்ட சிறுபான்மையினர், பொருளாதாரத்தில் நலிவுற்றோர், மாற்றுத்திறனாளிகள் இந்த பயிற்சியில் பங்கேற்கலாம். மகளிருக்கு 33% இடஒதுக்கீடும் உண்டு. இந்த பயிற்சியில் பங்கேற்பவர்களுக்கு மாதம் ரூபாய் 2000 உதவித்தொகை வழங்கப்படும். பயிற்சிக்கு பின் மத்திய அரசின் சான்றிதழும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7598-03-68-02. மீண்டும் ஒருமுறை தொலைபேசி எண்கள் 7598-03-68-02. வாடிப்பட்டி வட்டார வேளாண் விரிவாக்கம் மையங்களில் அரசின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு மானியத்தில் தக்கை பூண்டு விதைகள் வழங்கப்பட்டு வருகிறது. மண்ணின் வளத்தை அதிகரிக்கவும் உகந்த இயற்கை உரமாக மாற்ற தக்கை பூண்டு சிறந்த பயிராகும். மண்ணில் நைட்ரஜனை நிலைநிறுத்தி உவர் மற்றும் மணல் நிலங்களை சீர்படுத்துவதுடன் மண்ணில் நீரை தேக்கி வைக்கும் திறனை அதிகப்படுத்துகிறது. ஈரப்பதத்தை மேம்படுத்தி மண் அரிப்பை தடுக்கிறது. இவை வயல்களில் அடர்த்தியாக வளர்வதால் பிற களைகள் முளைப்பதை தடுக்கிறது. மேலும் வேர் நூர் புழுக்களை கட்டுப்படுத்த உதவுகிறது. வாடிப்பட்டி, சோழவந்தான் மற்றும் நாச்சிக்குளம் வேளாண் விரிவாக்க மையங்களில் தக்கை பூண்டு விதைகள் 50% மானியத்தில் வழங்கப்படுகிறது என வேளாண் உதவி இயக்குனர் தெரிவிக்கிறார். கிராமப்புற அல்லது கிராமத்தின் அருகில் இருக்கும் நகர்ப்புற இளைஞர்களுக்கு மிக எளிதாக முழு நேரமாகவோ பகுதி நேரமாகவோ பணிபுரிய அழைப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மின்னணு பயிர் சாகுபடி கணக்கீடு என்பது சாகுபடி செய்யப்பட்டுள்ள விவசாயிகளின் பயிர் விவரங்களை நேரடியாக களத்திற்கு சென்று சேகரிக்கும் பணி. இந்த கணக்கெடுப்பு பணியானது காரிஃப், ராபி மற்றும் கோடை என வருடத்திற்கு 3 பருவங்களில் மேற்கொள்ளப்படுகிறது. இப்பணி மேற்கொள்ள இணைய வசதியுள்ள ஆண்ட்ராய்ட் போன் அவசியமானது. மேலும் இப்பணி மேற்கொள்ளும் தன்னார்வலர்களுக்கு பதிவு மேற்கொள்ளும் உட்பிரிவு எண்ணானது நடப்பு தரிசு நிலமாக இருப்பின் ஒரு உட்பிரிவிற்கு 3 ரூபாயும், ஒற்றை பயிர் சாகுபடியாக இருப்பின் ஒரு உட்பிரிவிற்கு 5 ரூபாயும், ஒரே உட்பிரிவு எண்ணில் கூடுதல் பயிர் பதிவு செய்யும் பட்சத்தில் ஒரு பயிருக்கு 2 ரூபாய் வீதம் ஊக்கத்தொகையானது நேரடியாக தன்னார்வலர்களின் வங்கிக் கணக்கிற்கு வழங்கப்பட உள்ளது. எனவே நடப்பு காரிஃப் பருவத்தில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள பயிர் விவரங்களை மின்னணு பயிர் சாகுபடி கணக்கீடு மூலம் நேரடியாக களத்தில் சென்று சேகரிக்க ஆர்வமுள்ள தன்னார்வலர்கள் உழவர் செயலியில் பதிவு செய்யலாம். பதிவு செய்யும் தன்னார்வலர்களுக்கு இப்பணி மேற்கொள்வது தொடர்பான பயிற்சிகள் விரிவாக வழங்கப்படும். இந்த பணிக்கு விண்ணப்பிக்க தொடர்பு கொள்ள வேண்டிய இணையதள முகவரி https://www.tnagrisnet.tn.gov.in/fcms/csu/. கூடுதல் விவரங்களுக்கு https://chat.whatsapp.com/ihcizmigv52rb5ty3cgim இந்த இணையதள முகவரிக்கு சென்று கூடுதல் விவரங்களை பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு குறித்து விருதுநகர் கோவிலாங்குளம் அருப்புக்கோட்டை வேளாண் அறிவியல் நிலையத்தின் பூச்சியியல் துறை இணை பேராசிரியை முனைவர் ஜடா கவிதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
1: ஒவ்வொரு சில பூச்சிகள் இருக்குங்க. இப்ப நீங்க மக்காச்சோளம் பயிரிடுறவங்களுக்கு தெரியும், மக்காச்சோள படைப்புழுவோட முட்டைகள் பாத்தீங்கன்னா முட்டை குவியல்களாக இருக்கும். சில ஒரு பூச்சிகள் வந்து முட்டைகளை வந்து குவியல்களாக வச்சிடும். புரிஞ்சதுங்களா? என்னன்னா மக்காச்சோள படைப்புழு, இப்ப நான் சொல்ற புரோட்டீனியா புழு, புரோட்டீனியா புழுவும் வந்து நல்லா முட்டைகளை வந்து குவியல் குவியலா வைக்கிறோம். குவியல் வைக்கும் போது அந்த குவியல்ல எத்தனை இருக்கும் தெரியுங்களா? குறைஞ்சது 100-150 முட்டைகள் வரை இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது அந்த முட்டை குவியல்களை சேகரித்து அழிக்கிறதுங்கிறது ரொம்ப பயன் தரும் ஒரு மேலாண்மை முறை. இது எத்தனை முட்டை குவியல்களை நம்ம எடுத்து போட முடியும் அப்படிங்கிற ஒரு

0: கேள்வி எழலாம். ஆனா வந்து இதனால என்னன்னா, ஒரு நாளுக்கு வந்து நீங்க நாலஞ்சு எடுங்க, இல்லைன்னா ரெண்டு எடுங்க. ஒரு முட்டை குவியல்ல வந்து 100 புழு இருக்குதுன்னா, ரெண்டு முட்டை குவியல் எடுக்கிறதுனால நீங்க வந்து 200 புழுக்களை வந்து வயல்ல இருந்து வெளியெடுக்கிற மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு முடிஞ்சது ஒரு 4-5 எடுத்து போடுங்க. அந்த மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இன்னொன்னு என்னன்னா, சில வாட்டி வந்து காய் நாவாய் பூச்சிகள் இருக்கும். இந்த காய் நாவாய் பூச்சிகள் எப்படின்னா, பருத்திலோ காய் சிவப்பு காய் நாவாய் பூச்சி அதிகமா இருக்கும். அப்படியே பயிர் வகை பயிர்கள்ல வந்து காய் நாவாய் பூச்சிகள் வந்து நிறைய, 3 வகையான காய் நாவாய் பூச்சிகள் இருக்கும். இந்த காய் நாவாய் பூச்சிகள்னால என்ன ஆயிருதுன்னா, அந்த காய்க்குள்ள இருக்கிற விதைகள்ல இருந்து சாறு உறிஞ்சும், அதனால காய்கள் எல்லாம் சுருங்கி போயிடும். நம்மளுக்கு வந்து விதைகள் வந்து கிடைக்காது. எங்க காய் நாவாய் பூச்சிகளோட முட்டைகள் கூட நீங்க பாத்தீங்கன்னா, நல்லா ஒரு குரூப்பா ஒரு குவியலாக வச்சிடும். இந்த மாதிரி பூச்சிகளுக்கு வந்து நம்ம வந்து காய் நாவாய் பூச்சிகள் அல்லது புரோடீனியா புழு இதெல்லாம் முட்டை குவியல்களை நம்ம வந்து எடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா, சில வாட்டி வந்து பறவை தாங்கிகள் வைக்கிறது, இது வந்து ஒரு பொதுவான மேலாண்மை முறை. இப்ப பறவை தாங்கிகள்னு பாத்தீங்கன்னா, பறவை தாங்கிகளை வந்து அங்கங்கே வந்து ஒரு சில குச்சிகளை வந்து டீ வடிவத்தில், அதுதான் நம்ம பறவை தாங்கிகள்னு சொல்றோம். இந்த பறவை தாங்கிகள் வந்து அங்கங்கே வைக்கிறதுனால பறவைகள், நம்ம பறந்தி போற பறவைகள், அதுக்கு வந்து அந்த பறவைகள் கனி ஒரு பார்வை இருக்குங்க. அந்த பார்வையில வந்து அது வந்து பறந்து போகும்போது இந்த வயல்ல வந்து நிறைய புழுக்கள் இருக்கு அப்படிங்கறது அது தெரிஞ்சுக்கும், அந்த பறவைகளுக்கு தெரியும். அப்ப வந்து அந்த பறவைகள் வந்து பறவை தாங்கிகள் இருக்கும்போது அந்த பறவை தாங்கிகள் மேல வந்து ரெஸ்ட் எடுக்க வரும். அப்புறம் வந்து பறவை தாங்கிகள் மேல நின்றுகிட்டு எங்கெங்க பூச்சிகள் இருக்கோ, எங்கெங்க புழுக்கள் இருக்கோ, அந்த புழுக்கள் எல்லாம் வந்து எடுத்து சாப்பிடும். இதனாலயும் வந்து ஒரு நல்ல கண்ட்ரோல் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறமா அறுவடை கிட்ட வரும்போது, அறுவடை பண்ணும் போது எப்பவுமே வந்து அந்த நிலத்துக்கு கிட்ட வந்து நல்லா அறுவடை பண்ணணும். ஏன்னா பயிரோட எந்த விதமான ஒரு மிச்சம் மீதி இருக்கிறது எல்லாமே இல்லாம வந்து நம்ம அறுவடை பண்ணணும். ஏன்னா அந்த பயிருல கூட வந்து புழுக்கள், கூட்டு புழுக்கள் எல்லாம் இருக்கிறதுனால அது எல்லாமே வந்து நல்லா அறுவடை பண்ணிட்டு, அறுவடை பண்ண பிறகு கூட மீதி மிச்சம் இருக்கிற அந்த வேர்கள் இதெல்லாம் வந்து எடுத்து தூக்கி போட்டுறணும். இந்த மாதிரி ஆரம்பத்துல இருந்து எப்படி நம்ம வயலை வந்து உழுதுறதுல இருந்து அறுவடை வர எத்தனையோ முறைகள் நம்ம இப்ப சொல்லியிருக்கிறோம். இது எல்லாமே வந்து பூச்சி மேலாண்மை முறைகள் தான். அதுக்கப்புறமா தான் இது எல்லாத்துக்கு பின்புதான் நம்ம வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகளை வந்து தெளிக்கிறது அப்படிங்கிறது இருக்கும்.
1: இதுவரை இன்று ஒரு செய்தியில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு குறித்து விருதுநகர் கோவிலாங்குளம் அருப்புக்கோட்டை வேளாண் அறிவியல் நிலையத்தின் பூச்சியியல் துறை இணை பேராசிரியை முனைவர் ஜடா கவிதா அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.

நேயர்களின் நினைவிற்கு மதியலை 236.4 மீட்டர் 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்று இரவு 7:25 பன்னி செய்தி கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 7:30 மண்ணும் மணியும். இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த பண்ணையம் திண்டுக்கல் சிக்கிய கவுண்டன்பட்டி முன்னோடி விவசாயி எஸ் காளியப்பன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் கேட்கலாம். தொடர்ந்து வேளாண் தகவல்கள், பழமொழி சிந்தனை, விடைபெறும் ஆகியன இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது மண்ணும் மணியும் நிகழ்ச்சிகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவு சம்பவம் குறித்து கடும் நடவடிக்கை எடுக்க அரசு உறுதி கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் புதுப்பிக்கத்தக்க

அரிசி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் வசதிகளை அதிகரித்து நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜிம்பாப்வேக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நீட் வினாத்தால் கசிவு சம்பவம் குறித்து கடும் நடவடிக்கை எடுக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் நேற்று இரவு அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில், கடந்த 2.5 மாதங்களில் இது தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மாணவர்களின் நலனை உறுதி செய்ய மறுதேர்வு உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இது சிறிய பிரச்சினை அல்ல என்றும் இதை அரசு தீவிரமாக எடுத்துக் கொண்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பது தொடர்பாக சம்பந்த

0: நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மாணவர்களின் நலனை உறுதி செய்ய மறுதேர்வு உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இது சிறிய பிரச்சினை அல்ல என்றும் இதை அரசு தீவிரமாக எடுத்துக்கொண்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பது தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு தாம் உத்தரவிட்டதாகவும் அதன் வரைவு அறிக்கை தன்னிடம் சமர்ப்பிக்கப்பட்டு இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இன்று நடைபெறவுள்ள அமைச்சரவைக் கூட்டத்தில் வினாத்தாள் கசிவு சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு கடும் தண்டனைக்கான விதிகள் குறித்தும் விரைவு நீதிமன்றங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இறுதி வடிவம் கொடுக்கப்பட்ட பின் இதுகுறித்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் என்று திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இந்தியா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உச்சி மாநாடு மற்றும் கண்காட்சி தொடர்பான அறிமுக கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய அவர், இந்த மாநாடு நவம்பர் மாதம் 2ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை புதுதில்லியில் நடைபெறும் என்று கூறினார். இதனை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்க இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த மாநாடு நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் ஒரு முக்கிய நிகழ்வு என்று அவர் குறிப்பிட்டார். இத்துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனை படைத்து வருவதாக அவர் தெரிவித்தார். புதைப்படிவம் அல்லாத பொருட்களில் இருந்து மேற்கொள்ளப்படும் மின் உற்பத்தி 2014ஆம் ஆண்டில் 75 GW இருந்தது என்றும் தற்போது அது 298 GW அதிகரித்துள்ளது எனவும் தெரிவித்தார். விரைவில் இது 300 GW எட்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரதமரின் சூரிய மின்சக்தி வீடுகள் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகளின் எண்ணிக்கை 50 லட்சத்தை நெருங்கியுள்ளதாக திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். தமிழகத்தில் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களின் குறைகளை களைய தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். நெல்லை மாவட்டத்தில் ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் செயல்பட்டு வரும் விடுதிகளில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விடுதி காப்பாளர்கள் தவறு செய்வது கண்டறியப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார்.
1: மாணவர்களுக்கான அந்த உணவு தரமா இருக்கணும், அதுக்காக தான் நம்ம நிதி ஒதுக்குறோம், அதுக்காக தான் நம்ம வந்து அந்த மாணவருடைய கல்வி வந்து மேம்படுத்த வேண்டியது இருக்கு. அவங்க படிக்கணும்னா அவங்க நல்ல உணவு வந்து இருந்தாதான் வந்து ஸ்ட்ரென்தன் ஆக முடியும், ஸ்ட்ரென்தனா இருந்தாதான் அவங்க வந்து படிப்புல கவனம் செலுத்த முடியும். 3 விடுதிகளை நம்ம வந்து ஆய்வு செய்யறோம், அது சில குறைபாடுகள் இருக்கு அப்படிங்கிறது எந்த மக்கட்கட்டும் இல்லை. அதனால அந்த குறைகளை வந்து நாங்க கேட்டறிஞ்சு சரி செய்வதற்கு மாணவர்கள் நலன் கருதி இதெல்லாம் செய்யணும் போது இல்லைன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கறத எந்த மாற்றுக்கட்டமில்ல. தமிழ்நாடு முழுக்க விடுதி காப்பாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மாணவர்கள் சின்ன குறை சொன்னாலும் அந்த குறைகளை வந்து உடனடியாக அவங்க வந்து நிவர்த்தி செய்யணும்.
0: அரசு மருத்துவமனைகளில் வசதிகளை அதிகரித்து நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பாம்பு கடித்து காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞர் சிகிச்சை தாமதமானதால் உயிரிழந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் திருச்சி அரசு மருத்துவமனையில் மூதாட்டி ஒருவரின் கால் விரலை எலி கடித்த சம்பவம் நடைபெற்றுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற சம்பவங்களுக்கு காரணமான அதிகாரிகள் மீது தாவேக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மருத்துவமனைகளின் உள்கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் என்றும் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தவிக்க ஆட்சியில் காவல் மரணங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தூத்துக்குடியில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்பட்டு யார் தவறு செய்திருந்தாலும் பாராபட்சமின்றி சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மக்கள் தொடர்பகத்தின் சார்பில் அரசு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு முகாம் பொள்ளாச்சியில் 2 நாட்கள் நடைபெற்றது. இதில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்ப

0: சமர்ப்பிப்போம், தூய்மை இந்தியா இயக்கம், பிரதமரின் மக்கள் மருந்தக திட்டம் உள்ளிட்டவை குறித்து பொதுமக்களுக்கு விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. நேற்று நடைபெற்ற நிறைவு நாள் நிகழ்ச்சியில் போதைப்பொருள் இல்லாத இந்தியா இயக்கம் தொடர்பான உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கேற்று உறுதிமொழி ஏற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களிலும் கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. பிற மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு, கரூர், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரி செய்திகள். பிரான்சில் லேஜ் பகுதியில் கடும் காட்டுத்தீ காரணமாக 20,000-க்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் 215,000 ஊராட்சிகளில் பாரத் நெட் திட்டத்தின் கீழ் இணையதள இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் திரு பெம்மசாணி சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். கவிஞர் கண்ணதாசனின் நூற்றாண்டு விழாவையொட்டி சாகித்ய அகாடமி சார்பில் செப்டம்பர் மாதம் திருச்சியில் நினைவு கருத்தரங்கம் நடத்தப்பட உள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டுவசதி திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 6,32,000 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற வழக்குகளை விரைந்து முடிக்கும் வகையில் மேலும் 2 மரபணு பரிசோதனை ஆய்வகங்கள் அமைக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாநில அரசு தெரிவித்துள்ளது. முல்லை பெரியாறு அணையில் மதுரை மண்டல தலைமை பொறியாளர் தலைமையில் பருவமழை முன்னேற்பாடு தொடர்பாக நேற்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. சிவகாசியில் புதிய வழித்தடத்தில் அரசு பேருந்து சேவையை மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா தொடங்கி வைத்தார். விழுப்புரத்தில் குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு குறித்து தமிழ்நாடு குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாநகராட்சியில் கடைகளில் அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையின் போது 240 கிலோ தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சூரியசக்தி திட்டங்களை உலக வங்கியின் நிதியுதவியுடன் செயல்படுத்துவது குறித்து சென்னையில் நடைபெற்ற கூட்டத்தில் அந்த வங்கியின் அதிகாரிகளுடன் மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆலோசனை மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்தி. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. ஹராரேயில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது. இரு அணிகளுக்கும் இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி நாளை நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவு சம்பவம் குறித்து கடும் நடவடிக்கை எடுக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் வசதிகளை அதிகரித்து நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜிம்பாப்வேக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் காலை 6:55. மதிய 1,269 கிலோஹெர்ட்ஸ். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள்.
3: துரித உணவுகள், சுவையின் பின்னால் மறைந்திருக்கும் உடல்நல ஆபத்துகள். உணவே மருந்து என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். ஆனால் இன்று பலரின் வாழ்க்கையில் அந்நிலை மாறிவிட்டது. சுவையாக இருந்தால் போதும், விரைவாக கிடைத்தால் போதும் என்ற எண்ணம் அதிகரித்து வருகிறது. இன்றைய வேகமான வாழ்க்கை முறையில் பலர் வீட்டில் சமைத்த உணவை விட துரித உணவுகளை, அதாவது ஆங்கிலத்தில் ஃபாஸ்ட் ஃபுட் என்று அழைக்கப்படுகின்ற உணவுகளை பலரின் முதல் தேர்வாக மாறிவிட்டன. ஒரு காலத்தில் துரித உணவுகள் பெரிய நகரங்களிலேயோ உணவகங்களிலேயோ மட்டுமே கிடைத்தன. ஆனால் இன்று அவை நமது வீடுகளுக்கே வந்துவிட்டன. ஆன்லைன் செயலிகள் மூலம்

0: சில நிமிடங்களில் அந்த உணவை ஆர்டர் செய்து சாப்பிடும் பழக்கம் மிகவும் அதிகரித்து உள்ளது. இதனால் வசதி கிடைத்திருக்கலாம், ஆனால் அந்த வசதியின் பின்னால் பல மறைந்திருக்கும் உடல்நல ஆபத்துக்கள் உள்ளன. துரித உணவு என்பது மிக குறைந்த நேரத்தில் தயாரிக்கப்பட்டு உடனடியாக பரிமாறப்படும் உணவு ஆகும். பொதுவாக நாம் பார்க்கும் பேக்கரி ஐட்டங்களான பர்கர், பீஸா, ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், நூடுல்ஸ், பாக்கெட் சிப்ஸ், குளிர்பானங்கள் மற்றும் எண்ணெயில் பொறிக்கப்பட்ட பலகாரங்கள் போன்றவை, இவை அனைத்தும் துரித உணவுகளாக கருதப்படுகின்றன. இவற்றில் அதிக அளவு கொழுப்பு, உப்பு, சர்க்கரை, செயற்கை நிறமூட்டிகள், சுவையூட்டிகள் மற்றும் பாதுகாப்பு ரசாயனங்கள் சேர்க்கப்படுகின்றன. சில தயாரிப்புகளில் மோனோசோடியம் குளுட்டோமேட், MSG அல்லது அஜினோமோட்டோ போன்ற சுவையூட்டிகளும் பயன்படுத்தப்படலாம். ஏன் துரித உணவுகள் தொடர்ந்து மக்களிடையே பிரபலமடைகின்றன? இதற்கு பல காரணங்கள் உள்ளன. தயாரிக்க நேரம் குறைவு, சுவை அதிகம், எளிதில் கிடைக்கும், விளம்பரங்கள் கவர்ச்சியாக இருக்கின்றன, குழந்தைகளையும் இளைஞர்களையும் அதிகமாக கவர்கின்றன. ஆனால் சுவை மட்டுமே ஒரு உணவின் தரத்தை நிர்ணயிக்காது, அது உடலுக்கு என்ன செய்கிறது என்பதே முக்கியம். துரித உணவில் அதிக உப்பும் அதிக சர்க்கரை அதிக கொழுப்பு உள்ளது. துரித உணவுகளில் உடலுக்கு தேவையான சத்துக்களை விட அதிக அளவு உடலுக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் பொருட்களே உள்ளன. அதிக உப்பு தொடர்ந்து உட்கொள்ளப்படும் போது இரத்த அழுத்தம் அதிகரிக்கும் அபாயம் உள்ளது. அதேபோல் குளிர்பானங்கள் மற்றும் இனிப்பு பானங்களில் அதிக சர்க்கரை இருக்கும். இவை உடல் எடை அதிகரிப்பதற்கும் வகை 2 நீரிழிவு நோய் அபாயம் உயர்வதற்கும் காரணமாக இருக்கலாம். பல துரித உணவுகளில் அதிக அளவு கொழுப்பும், குறிப்பாக எண்ணெயில் பொறித்த உணவுகளில் செறிவூட்டப்பட்ட கொழுப்பும் அதிகமாக இருக்கலாம். தினமும் அதிக எண்ணெயில் பொறித்த உணவுகளை சாப்பிட்டால் இரத்த குழாய்களில் கொழுப்பு படிவுகள் உருவாகும் அபாயம் அதிகரிக்கலாம். இதனால் இதய நோய், மாரடைப்பு, உயர் இரத்த அழுத்தம், பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளும் உண்டாகும். சில நேரங்களில் மரணத்தை கூட ஏற்படுத்தக்கூடும். சத்தான உணவுகள் குறைந்தால் உடலுக்கு தேவையான வைட்டமின்கள், தாதுக்கள், நார்ச்சத்து ஆகியவை குறைந்துவிடும். மேலும் செரிமான மண்டலத்தில் துரித உணவுகள் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. துரித உணவுகளில் நார்ச்சத்து மிகவும் குறைவாக இருக்கும். இதனால் மலச்சிக்கல், செரிமான கோளாறு, வயிற்று உப்பிசம், வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். துரித உணவுகளை அளவோடு மட்டுமே பயன்படுத்துவோம். வீட்டு உணவுக்கு முன்னுரிமை கொடுப்போம். பாரம்பரிய உணவுகளை மீண்டும் நம் வாழ்க்கையில் கொண்டு வருவோம். ஆரோக்கியமான குடும்பம், ஆரோக்கியமான சமூகம், ஆரோக்கியமான நாடு என்ற இலக்கை நோக்கி பயணிப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. வழங்கியவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்
1: இருப்பதில் உள்ளது. மகாத்மா காந்தி அவர்களின் இந்த சிந்தனையுடன் இன்றைய புத்தம் புது காலை புலர்கிறது. நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக காந்தி அஞ்சலி.

பிராயச்சித்தமாக பட்டினி என்ற தலைப்பில் காந்தியடிகள் தனது சத்திய சோதனை நூலில் எழுதியுள்ள பகுதிகள் தொடர்கின்றன. எனது பிராயச்சித்த தவம் எல்லோருக்கும் மனக்கஷ்டத்தை உண்டாக்கிவிட்டது. ஆனால் அதனால் நிலைமை தெளிவடைந்து விட்டது. பாவம் செய்து விடுவது எவ்வளவு பயங்கரமான விஷயம் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டார்கள். பெண்கள் பையன்கள் ஆகியோருக்கும் எனக்கும் இருந்த பந்தமும் பலமானதாகவும் உண்மையானதாகவும் ஆயிற்று. இச்சம்பவத்தினால் ஏற்பட்ட ஒரு நிலைமையின் காரணமாக கொஞ்ச காலத்திற்கு பிறகு 14 நாட்கள் உண்ணாவிரதத்தை நான் மேற்கொள்ள வேண்டியதாயிற்று. அதனுடைய பலன்கள் நான் எதிர்பார்த்ததையும் விட அதிகமாகவே இருந்தன. மாணவர்கள் ஏதாவது தகாத காரியத்தை செய்துவிட்டால் அதற்காக உண்ணாவிரதம் இருக்க வேண்டியது உபாத்தியாயரின் கடமை என்பதை இந்த சம்பவங்களிலிருந்து எடுத்து காட்டுவது அல்ல என்னுடைய நோக்கம். என்றாலும் சில சமயங்களில் இவ்வித கடுமையான பரிகாரம் அவசியமாகிறது என்று நான் கருதுகிறேன். ஆனால் இப்பரிகாரத்தை மேற்கொள்வதற்கு தெளிவான நோக்கமும் ஆன்மீக தகுதியும் இருக்க வேண்டியது அவசியமாகும். உபாத்தியாயருக்கும் மாணவருக்கும் இடையே உண்மையான அன்பு இல்லாத போது மாணவர் செய்துவிட்ட தவறை குறித்து மனப்பூர்வமான துயரம் உபாத்தியாயருக்கு ஏற்படாத போது உபவாசம் பொருந்தாது. அது தீமையானதாகவும் ஆகக்கூடும். இத்தகைய விஷயங்களில் உண்ணாவிரதம் இருப்பது என்பது சரிதானா என்பதை சந்தேகிக்க இடமிருந்த போதிலும் மாணவர்களின் தவறுக்கு உபாத்தியாயர்கள் பொறுப்பாளிகள் ஆவார்கள் என்பதில் மாத்திரம் எனக்கு சந்தேகமே இல்லை. முதல் பிராயச்சித்த விரதம் எங்களில் யாருக்கும் கஷ்டமானதாக இல்லை.

என்னுடைய வழக்கமான காரியங்களில் எதையும் நான் நிறுத்திவிடவோ நேரமில்லை. இந்த பிராயச்சித்த தவம் இருந்த காலம் முழுவதும் நான் பழ ஆகாரம் மட்டுமே சாப்பிட்டு வந்தேன் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இரண்டாவது உபவாச காலத்தில் பிற்பகுதியில் எனக்கு அதிக கஷ்டமானதாக இருந்தது. ராமநாமத்தின் அற்புதமான சக்தியை அச்சமயம் நான் முற்றும் அறிந்திருக்கவில்லை. கஷ்டத்தை சகித்து கொள்வதற்கு வேண்டிய சக்தி அந்த அளவுக்கு என்னிடம் குறைவாகவே இருந்தது. அதோடு பட்டினி விரதத்தின் முறைகளையும் நான் அப்பொழுது நன்கு அறிந்தவன் அல்ல. பட்டினி காலத்தில் தண்ணீர் குடிப்பது எவ்வளவுதான் குமட்டலை உண்டாக்குவதாகவும் ருசியற்றதாகவும் இருந்தாலும் நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டியது முக்கியமானது என்பதும் எனக்கு தெரியாது. மேலும் முதல் உண்ணாவிரதம் எளிதாக இருந்தது. இரண்டாவது உண்ணாவிரத விஷயத்தில் நான் அலட்சியமாக இருக்கும்படி செய்துவிட்டது. முதல் உண்ணாவிரதத்தின் போது டாக்டர் குணையின் முறைப்படி நான் தினமும் குளித்து வந்தேன். ஆனால் இரண்டாவது உண்ணாவிரதத்தின் போது 2-3 நாட்களுக்கு பிறகு அவ்வாறு குளிப்பதை விட்டுவிட்டேன். தண்ணீர் குடிக்க பிடிக்காததனாலும் குடித்தால் குமட்டல் உண்டாவதனாலும் மிக குறைவாகவே தண்ணீர் குடித்தேன். இதனால் தொண்டை வறண்டு பலவீனமாயிற்று. கடைசி நாட்களில் மிகவும் மெல்லிய குரலிலேயே என்னால் பேச முடிந்தது. என்றாலும் நான் செய்ய வேண்டிய வேலைகளை செய்து வந்தேன். எழுத வேண்டிய அவசியம் வந்தபோது நான் சொல்லி பிறரை எழுதச் செய்தேன். இராமாயணம் முதலிய சமய நூல்களை படிக்கச் சொல்லி தவறாமல் கேட்டு வந்தேன். அவசரமான காரியங்களை குறித்து விவாதிப்பதற்கும் ஆலோசனை கூறுவதற்கும் வேண்டிய பலம் என்னிடம் இருந்தது.

0: இசையலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 7:10. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
2: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, கேவைசி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேவைசி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேவைசி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
3: ஆர்பிஐ சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: இனிய காலை வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இனி கேட்க இருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றலில் வரும் பாடல் செங்கோட்டை படத்திலிருந்து. வித்யாசாகர் இசையில் கே எஸ் சித்ரா, அனுராதா ஸ்ரீராம் குரல்களில்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். ருமேனியா உடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சுகாதாரத்துறையில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டில் கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவது தொடர்பாக கடந்த 5 ஆண்டுகளில் 152 முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹெல் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் தொடங்கியுள்ளன. இனி விரிவான செய்திகள். ருமேனியாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர்

0: திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ருமேனியா சென்றுள்ள அவர் புகாரெஸ்டில் அந்நாட்டு அதிபர் திரு நிக்கோச டேனுடன் பேச்சு நடத்தினார். இந்த சந்திப்பை தொடர்ந்து அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், கல்வி, விளையாட்டு ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பது தொடர்பாக 3 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக்கின. பின்னர் பேசிய குடியரசுத் தலைவர், இரு நாடுகளும் கடந்த 20 ஆண்டுகளாக வலுவான நல்லுறவை பேணி வருவதாக குறிப்பிட்டார். கடந்த சில ஆண்டுகளில் இது மேலும் வலுவடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அடுத்த 3 ஆண்டுகளில் இருதரப்பு வர்த்தகத்தை இரட்டிப்பாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ருமேனியா உடனான வர்த்தகத்தை மேலும் அதிகரிக்கும் என்று அவர் தெரிவித்தார். மருந்து பொருட்கள், சுகாதாரம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பசுமை ஹைட்ரஜன், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். புகாரெஸ்டில் இன்று நடைபெறும் இந்தியா ருமேனிய வர்த்தக மைய கூட்டத்தில் திருமதி திரௌபதி முர்மு உரையாற்றவுள்ளார். மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சுகாதாரத்துறையில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் கூட்டம் சண்டிகரில் நேற்று நடைபெற்றது. இதில் காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய திரு நட்டா, இந்தியாவில் கடந்த 12 ஆண்டுகளில் சுகாதாரத்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களை எடுத்துரைத்தார். தொற்றும் நோய்கள் மற்றும் தொற்றா நோய்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும், இந்த சூழலில் நோய்களை கட்டுப்படுத்த வலுவான சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் என்றும் தெரிவித்தார். பொது சுகாதார சவால்களை முன்கூட்டியே கணித்து அவற்றை திறம்பட எதிர்கொள்ள பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். காசநோய் பாதிப்பில் உலக அளவில் பிரிக்ஸ் நாடுகள் கிட்டத்தட்ட 50% கொண்டுள்ளதாக அவர் கூறினார். இந்நோயை ஒழிக்க இந்தியா தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும், பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பதன் மூலம் இந்த முயற்சியில் விரைவான முன்னேற்றத்தை அடைய முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். மருந்து பொருட்கள் தொடர்பான ஒத்துழைப்பு, சுகாதார தொழில்நுட்பங்களில் ஒத்துழைப்பு உள்ளிட்டவற்றையும் அதிகரிக்க இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக திரு ஜே பி நட்டா கூறினார். அதனைத் தொடர்ந்து இக்கூட்டத்தில் 16வது பிரிக்ஸ் சுகாதார அமைச்சர்கள் பிரகடனம் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பிலிப்பைன்ஸ் உடனான நல்லுறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஆசியான் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்க மணிலா சென்ற அவர் அந்நாட்டு அதிபர் திரு ஃபெர்டினாண்ட் மார்கோஸை சந்தித்து பேசினார். இந்தியா பிலிப்பைன்ஸ் ஒத்துழைப்புக்கான செயல் திட்டத்தை வலுப்படுத்துவது குறித்து அவருடன் ஆலோசனை மேற்கொண்டதாக திரு ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். நெதர்லாந்து வெளியுறவு அமைச்சர் திரு டாம் பெரன்சன், இங்கிலாந்து வெளியுறவு அமைச்சர் திரு மிலிபேண்ட், ஓமன் வெளியுறவு அமைச்சர் திரு சையத் பதர் பின் ஹமத் ஆகியோரையும் திரு ஜெய்சங்கர் சந்தித்து இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். 167வது வருமான வரி தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. 1860ஆம் ஆண்டு வருமான வரி அறிமுகப்படுத்தப்பட்டதை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 24ஆம் தேதி இந்தியாவில் வருமான வரி தினம் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதுதில்லி விஞ்ஞான் பவனில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பங்கேற்க உள்ளார். சென்னையில் வருமான வரித்துறை சார்பில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொள்ள உள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரம் தொடர்பாக எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் பேச்சு நடத்த அரசு தயாராக உள்ளது என்றார். அந்த பேச்சுவார்த்தையில் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு நட்டாவுடன் இணைந்து தாம் பங்கேற்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். மாணவர்களின் நலனுக்காக அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் கூறினார். பேச்சுவார்த்தை நடத்துவது தொடர்பாக கடந்த 24 மணி நேரத்தில் 4 முறை மாணவ பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் நலன் கருதி சுமூக தீர்வை எட்டும் வகையில் பேச்சுவார்த்தைக்கு மாணவர்கள் முன்வர வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். நீட் வினாத்தாள்

கசிவு விவகாரத்தில் கடும் நடவடிக்கைகளை எடுப்பது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி அளித்துள்ள உறுதிமொழிகளையும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே இவற்றை கருத்தில் கொண்டு மாணவர்களும் இளைஞர்களும் செயல்பட வேண்டும் என்று திரு ஜிதேந்திர சிங் கேட்டுக்கொண்டார். இதனிடையே நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக கடந்த 26 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சு நேற்றிரவு தமது உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார். மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோர் நேரில் சென்று மத்திய அரசு தரப்பில் உறுதிமொழிகளை வழங்கியதை அடுத்து அவர் உண்ணாவிரத போராட்டத்தை திரும்ப பெற்றார். இதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், வன்முறைக்கு இடமளிக்காத வகையில் அனைவரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். முன்னதாக உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்ளுமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி சோனம் வாங்சுவை கேட்டுக்கொண்டிருந்தார். நாட்டில் கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவது தொடர்பாக கடந்த 5 ஆண்டுகளில் 152 முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹைல் கூறியுள்ளார். மும்பையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாரத் கூட்டுறவு டாக்ஸி சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸுடன் இணைந்து அவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய திரு முரளிதர் மொஹைல், கூட்டுறவு இயக்கத்தில் முன்னோடி மாநிலமாக மகாராஷ்டிரா விளங்குவதாக தெரிவித்தார். மத்தியில் கூட்டுறவு அமைச்சகம் தொடங்கப்பட்ட பிறகு நாடு முழுவதும் இத்துறையில் வளர்ச்சி அதிகரித்து வருவதாக அவர் கூறினார். நாட்டில் 2 லட்சம் புதிய கூட்டுறவு சங்கங்களை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அதில் 40,000 சங்கங்கள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுவிட்டதாக அவர் குறிப்பிட்டார். கூட்டுறவு சங்கங்களை கணினி மயமாக்க 3,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு முரளிதர் மொஹைல் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ், தில்லி மற்றும் குஜராத்தை தொடர்ந்து மகாராஷ்டிராவிலும் பாரத் டாக்ஸி சேவை தொடங்கப்பட்டிருப்பதாக கூறினார். இதன் மூலம் போக்குவரத்து துறையிலும் கூட்டுறவு செயல்பாடுகள் வலுவடையும் என்றும் திரு பட்னாவிஸ் குறிப்பிட்டார். பிரிக்ஸ் நாடுகளின் பேரிடர் மேலாண்மை அமைச்சர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் 2028 வரையிலான செயல் திட்டத்தை விரைவுபடுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்படவுள்ளது. குஜராத், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பஞ்சாப், உத்தராகண்ட், ஒடிசா ஆகிய மாநிலங்களிலும் வடகிழக்கு மாநிலங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே குஜராத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. மழை பாதிப்பு குறித்து முதலமைச்சர் திரு பூபேந்தர் பட்டேல் நேற்று உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மழை நிலவரம் குறித்து கேட்டறிந்தார். தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அப்போது திரு நரேந்திர மோடி உறுதியளித்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் தொடங்கியுள்ளன. இங்கிலாந்து மன்னர் சார்லஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்று போட்டிகளை தொடங்கி வைத்தார். இதில் தொடக்க விழாவில் இந்தியாவின் மீராபாய் சானு மற்றும் லவ்லின்னா போர்கொஹேன் ஆகியோர் தேசிய கொடியுடன் அணிவகுப்பில் பங்கேற்றனர். 10 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் 74 காமன்வெல்த் நாடுகள் பங்கேற்றுள்ளன. இந்நிலையில் குத்துச்சண்டையில் இந்தியாவின் லவ்லின்னா போர்கொஹேன் நேரடியாக அரையிறுதிக்கு தகுதி பெற்று இந்தியாவுக்கு 1வது பதக்கத்தை உறுதி செய்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ருமேனியாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சுகாதாரத்துறையில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டில் கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவது தொடர்பாக கடந்த 5 ஆண்டுகளில் 152 முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹைல் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் தொடங்கியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: இந்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 7:26.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நலமாய் வாழ மருந்தின் மகத்துவம். தகவல் தருகின்றார் மருந்தாளுநர் ஏ கே ஞானச்சந்திரன் அவர்கள்.
4: ஒரு தெரப்பி இருக்குது, அதாவது ஒரு ஆன்டிபயோட்டிக்ங்கிறது நம்ம நுண்ணீர் கிருமிகள் பன்மடங்கு உள்ள உடம்புக்குள்ள இருக்கும், அதை எல்லாம் அழிக்கணும். நம்ம கொஞ்சம் அழிச்சா கூட நம்ம நுண்ணீர் கிருமி கொஞ்சம் அழிச்சிட்டா கூட நம்ம கொஞ்சம் திம்பு வந்துடும், நமக்கு நல்ல ஒரு நல்ல நிலைக்கு வந்துடும் நினச்சி தோணும். ஆனால் அவர் சொன்ன மாதிரி, டாக்டர் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஆன்டிபயோட்டிக்கை காலையில் 8 மணிக்கு சாப்பிட்டு அப்புறம் 8 மணி நேரம் கழிச்சுன்னாக்க ஒரு 4 மணிக்கு மத்தியானம் அதே மாதிரி நைட்டு கடித்து அவர் சொன்ன மாதிரி சாப்பிட்டு வந்தாலும் அந்த 5 நாளும் தொடர்ந்து சாப்பிட வேண்டும். 2 நாட்கள் எங்களுக்கு வந்து நல்ல குணமான மாதிரி நினைவு குணமாயிடுவோம், தோற்றத்துக்கு குணமாயிடுவோம். ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த நூறு கிருமி வந்து உள்ளேயே இருக்கும். நம்ம எப்போ அது நிப்பாட்டுறோமோ அந்த கிருமி என்ன பண்ணுவோம், திரும்ப அந்த வேலையை காட்டும். அப்போ என்ன ஆகும், நமக்கு வந்து திரும்ப ஒரு காய்ச்சல் வந்தானக்கா, இது ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. சரியான நிலையில் நம்ம சாப்பிடவில்லை என்றால் இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் உண்டாகி அந்த மருந்து வேலை செய்யாது இந்த உலகளவில் இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறோம், ஏஎம்ஆர் ஒரு இது இருக்குது, ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ். இந்த ஏஎம்ஆர்ங்கிறது பல லட்சக்கணக்கில் வந்து சாவு உண்டாகிட்டு இருக்கு. அதனால் அந்த ஆன்டிபயோட்டிக் என்ற மருந்தை மட்டும் டாக்டர் சொன்ன மாதிரி ஃபார்மசிஸ்ட் இந்த மருந்தாளுநர் அறிவுரையின்படி அவர் சொன்ன மாதிரி எத்தனை நாளைக்கு சாப்பிடணுமோ எந்தெந்த வேலை அவர் சொன்ன மாதிரி, அதாவது ஒரு பயோ அவைலபிலிட்டி, ஒவ்வொரு மருந்துக்கும் ஒரு பயோ அவைலபிலிட்டி இருக்குது. அது ஹாஃப் லைஃப் சொல்லுவோம், மருந்தின் ஹாஃப் லைஃப். இப்போ 500 மில்லிகிராம் சாப்பிட்டா இப்போ 10 மணிக்கு சாப்பிட்டோன்னாக்கா அதனுடைய செயல்பாடு அந்த உள்ளு போய் அப்சார்ப் ஆகி அதை உச்சநிலை அடைவதற்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும். திரும்ப அது இறங்கி வரும், இந்த நிலை வரப்போ செகண்ட் டோஸ் வந்து அது சாப்பிடணும். அது சாப்பிட்டோம்னாக்கா அந்த நுண்ணீர் கிருமி வந்து வளராமல் அதை தடுத்து நிறுத்த முடியும். அப்படி சாப்பிட்லன்னாக்கா நம்ம என்ன ஆகும்னாக்கா அந்த நுண்ணீர் கிருமிகள் நம்ம உடம்புல மீண்டும் மீண்டும் அதிகரித்து நம்மை வந்து இந்த இன்ஃபெக்ஷன் வந்து குணப்படுத்த முடியாது.
5: அதாவது இப்ப புத்தி கூர்மை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மனிதருக்கு தான் அதிகமா இருக்குது அப்படின்றத நம்ம நினைத்து கொண்டிருந்தாலும் நுண்ணுயிர்கள் தங்களை தகவமைத்துக் கொள்வதில் மிகப்பெரிய புத்திசாலிகளாக இருக்கின்றன சார். ஏன்னா இப்போ வந்து ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறோம், இந்த ஒரு நுண்ணுயிர் கண்டுபிடிக்கிறோம்னா அந்த மருந்தை கொடுத்தவுடனே அந்த நுண்ணுயிர் ஆகா நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அதனுடைய அந்த மேல்புறத்தையோ ஆன்டிஜனையோ இது எல்லாமே மாற்றிக்கிறது. அப்போ இப்போ நான் சமீபத்தில் வந்து நம்ம கண்கூட பார்த்த விஷயம் கோவிட், அதுக்கு நம்ம வேக்சின் கொடுத்ததுக்கு அப்புறமும் கூட தன்னைத்தானே தகவமைத்து கொண்டு அது வாழ்வதற்கான சூழ்நிலையை உருவாக்கி கொள்கிறது. இப்படிப்பட்ட இந்த நுண்ணுயிர்களை நாம் எவ்வாறு கையாள வேண்டும்?
4: இந்த பாக்டீரியாங்கிறது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு டெக்னிக் அது பண்ணுவோம், அது நம்ம விட புத்திசாலித்தனமான ஒரு நுண்ணுயிர் கிருமி. அது நம்ம ஒரு மருந்து கொடுத்தோம்னாக்கா அந்த மருந்து வந்து அந்த பாக்டீரியாவை முழுதும் வந்து கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் அந்த மருந்துக்கு சில குணாதிசயங்கள் உண்டு.
3: மருந்தின் மகத்துவம் தகவல் வழங்கினார் மருந்தாளுநர் ஏ கே ஞானச்சந்திரன் அவர்கள்.
2: நேரம் 7:29. இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
6: ஐயா, உங்கள் பேரை தொடர்ந்து தினம் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னார் ஒருத்தர். தொடர்ந்து கேட்குறீங்களே, உங்களுக்கு காது வலிக்கலையா அப்படின்னு கேட்டோம். பேசுகிற உங்களுக்கே வாய் வலிக்கலை அப்படிங்கிறப்போ கேட்குற எங்களுக்கு எப்படி காது வலிக்கும் அப்படின்னார். நம்ம உடம்பில் ஒரு அதிசயம் என்ன தெரியுமா, ரொம்ப நேரம் நாம் நடக்கிறோம்னு வச்சுக்கோங்க கால் வலிக்கும், ரொம்ப நேரம் வேலை செஞ்சால் கை வலிக்கும் உடம்பு வலிக்கும், ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தால் கண் வலிக்கும், ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தால் வாய் கூட வலிக்கும், ஆனால் ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால காது வலிக்கிறது இல்லை. அதனால் கேட்குறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க நம்ம பெரியவங்க. திருவள்ளுவர் வந்து தேவையில்லாமல் வார்த்தைகளை உபயோகப்படுத்த மாட்டார். ஒரு திருக்குறள்னு எடுத்துக்கிட்டாவே அதில் மொத்தம் 7 வார்த்தைகள் அவ்வளவுதான். அப்படி 7 வார்த்தைகள் மட்டுமே உள்ள ஒரு திருக்குறளில் வள்ளுவர் ஒரே வார்த்தையை 5 தடவை உபயோகப்படுத்தியிருக்கிறார், திரும்ப திரும்ப பயன்படுத்தியிருக்கிறார். அப்படின்னா அதை எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்கிறார் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அது என்ன குறள்? செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செவிச்செல்வம்ங்கிறது அவ்வளவு முக்கியமானது. கற்றலின் கேட்டல் நன்று. அதிகம் கேட்கணுங்கிறதுக்காக தான் எவ்வளவு கேட்டாலும் காது வலிக்கிறதில்ல. குறைச்சலாக பேசணும், அதிகமாக கேட்கணும். இன்னொரு விஷயம் கவனிங்க, நம்ம உடம்பில் கண்ணுக்கு வந்து மூடி இருக்குது, எதையாவது நாம் பார்க்க விரும்பலைன்னா உடனே கண்ணை மூடிக்கலாம். நம்ம வாய்க்கு மூடி இருக்குது, பேச விருப்பம் இல்லையா, வாயை மூடிக்கலாம். மூக்குக்கு கூட

0: மூடிக்கிற வசதி இருக்குது. எதையாவது முகர விருப்பம் இல்லையா, மூச்சை அடக்கிக்கலாம். ஆனால் பாருங்கள், காதுக்கு வந்து மூடி கிடையாது, அதை கையால் தான் மூட முடியும். யார் என்ன சொன்னாலும் அது நல்லதோ கெட்டதோ காதில் விழுந்துக்கிட்டு தான் இருக்கும். அறிவு தான் நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு கெட்ட விஷயங்களை விட்டுடணும். நல்ல கருத்துக்கள் நம்ம காதில் நிறைய விழுந்துக்கிட்டே இருக்கணும். அதை கேட்டு நாம் நல்லபடியாக வாழணுங்கிறது தான் படைப்பின் விருப்பம். ஆன்மீகவாதிகள் கூட ஒன்று சொல்லுவாங்க, அதாவது ஆன்மீக பாதையில் நீங்கள் முன்னேறணும்னா முதல்ல சிரவணம் செய்யணும்பாங்க. அதாவது பெரியவங்க சொல்கிற நல்ல கருத்துக்களை கேட்கணும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதனால் யார் நல்ல கருத்துக்களை சொன்னாலும் அதை காது கொடுத்து கேளுங்க. இவ்வளவு கருத்துக்களையும் நம்ம நேயர் ஒருத்தர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தோம். அவரும் சரி சரின்னு தலையாடிக்கிட்டே இருந்தார். அப்புறம் சொன்னார், நீங்கள் சொல்கிறது சரி தான் சார், காதுக்கு மூடி இல்லைங்கிறது ரொம்ப சரி. அதனால தான் உங்கள் தகவல் கூட நாங்கள் விரும்புகிறோமோ இல்லையோ தினம் காதில் விழுந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னார். எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அப்படியா அப்படின்னோம். ஆனாலும் என்ன மாதிரி சில பேர் நீங்கள் தகவல் சொல்கிற சமயத்தில் காதில் மூடி இல்லையேன்னு சொல்லி கவலைப்படுறதில்ல சார் அப்படின்னார். ஏன்னு கேட்டோம். காதை மூடுறதுக்கு தானே வசதி இல்லை, ரேடியோ மூடுறதுக்கு வசதி இருக்குதுல்ல, அதனால் டக்குன்னு அதை மூடி வச்சுருவோம் அப்படின்னார்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நேயர்கள் இதுவரை கேட்டது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கசிகோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேயர்களே, வெள்ளிக்கிழமை என்பது வாரத்தின் முடிவல்ல, உங்கள் புதிய தொடக்கத்திற்கான வாசல் என்று கூறிக்கொண்டு நிகழ்ச்சியில் போகலாமா நேயர்களே? ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுர தென்றல். மதுர தென்றல் நிகழ்ச்சியின் முதலாவதாக வருகிறது கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் அனுராதா ஸ்ரீராம் குரலில் 7:33 நிமிடத்தில்.

மென்மையான மெட்டுக்களாய் வளம் வரும் மதுர தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வல்லரசு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் நமது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி முதன்மை அலைவரிசையில் பாடல் இதோ.

0: தம்பி, ஒரு மாதிரியா இருக்கிறீங்க.
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்ப

0: விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: நேரம் காலை 7:47. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் மதுரை திண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் என்ன விளை திரைப்படத்திலிருந்து பி உன்னிகிருஷ்ணன் குரலில் பாடல் இதோ.

நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் என்ன விலை திரைப்படத்திலிருந்து பி. உன்னிகிருஷ்ணன் குரலில் பாடல் இதோ.

நேரம் காலை 7:52. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலய 1869 கிலோ ஹெட்ஸில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கண்ணன் வருவான் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சுஜாதா குரல்களில் பாடல் இதோ.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: என்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
2: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா.
1: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
2: அதுக்கு என்னமா பண்றது?
1: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
2: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
1: வெப்ப அலை வீச போகுது, ஒன்னு நிக்காம மழை பெய்யும் இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
2: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
1: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழையை பெருக்கணும்.
2: அதுக்கு
1: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கன்னு நடணும்.
2: சூப்பர் தங்கச்சி.
3: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
4: பொது நலன் கருதி வெளியிடுவோம் ஆகாஷ்வாணி மதுரை.

எல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள், என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி தொடர்ந்து கேட்கலாம் மதுரை தென்றல். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஸ்பம்மல் கே சம்பந்தம் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சுஜாதா குரல்கள்.

நேரம் காலை 8:06. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து ஆசா போன்ஸ்லே மற்றும் மது பாலகிருஷ்ணன் குரல்களில்.

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:30. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் இனி கேட்க இருப்பது மதுரை தென்றல். ஸ்கூல் ஆஃபீஸ் வேலைன்னு எல்லாரும் பிஸியாக கிளம்பிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாட்டு கேட்டுட்டு கிளம்புங்க. உங்கள் எல்லாருக்காகவும் வர்ற முதல் பாடல் ஔவை சண்முகி திரைப்படத்திலிருந்து, எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் குழுவினர் குரல்களில்.
3: சண்முகே.

0: அப்பாடா, ஒரு வேளையா பாட்டு கேட்டுட்டு எல்லாரும் கிளம்ப தயாராகிட்டிங்களா?
1: சூப்பருங்க.
0: பயணம் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக போயிட்டும் வந்துட்டும் இருங்க, ஓகேயா? நம்ம மதுரை தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஐயனார் திரைப்படத்திலிருந்து நவீன் மாதவ் குரலில் பாடல் இதோ.

நேரம் 8:41. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் மதுரை தென்றல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம் நேயர்களே. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கூடல் நகர் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சாதனா சர்க்கம் குரல்களில் பாடல் இதோ.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் தென்றலாய் வரும் மதுரத்தென்றலில் வலம் வரும் அடுத்த பாடல். தொடரி திரைப்படத்திலிருந்து ஹரிச்சரன், வந்தனா ஸ்ரீனிவாசன் குரல்களில்.

8:53. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் மதுரை தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஆதிபகவன் திரைப்படத்திலிருந்து உதித் நாராயண், ஸ்வேதா பண்டிட் குரல்களில்

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: ஜீரோ திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் குரலில் ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது மதுரை தென்றல். இனி வருவது சென்னை அஞ்சல்.
1: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. மயிலை எம் கார்த்திகேயன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வேலூர் BMS கதிர்வேல் அவர்கள் தவில். ஜலஜாக்ஷி மனம்புச்சாவடி வெங்கடசுப்பையர் இயற்றிய ஹம்சத்வனி ராக வர்ணத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ஆதிதாளம்.

நேரம் 9:26 20 நொடி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் மயிலை எம் கார்த்திகேயன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வேலூர் BMS கதிர்வேல் அவர்கள் தவல். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாலகோபால பைரவி ராகம் ஆதிதாளத்தில் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை மயிலை எம் கார்த்திகேயன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். வேலூர் பி எம் எஸ் கதிர்வேல் அவர்கள் தவில்.

நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸின் இனிய உற்சாகமான சுறுசுறுப்பான வணக்கம் நேயர்களே. நேயர்கள், இனி கேட்க இருப்பது எனக்கு பிடித்த பாடல். இனிமையான மனதுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய பாடலை கேட்க தயாரா நேயர்களே? வாங்க நிகழ்ச்சியின் முதல் பாடலை கேட்டலாம். அழகன் திரைப்படத்திலிருந்து கே.எஸ். சித்ரா குரலில்.

நேரம் காலை 10:07. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உனக்காகவே வாழ்கிறேன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

0: மைதிலி என்னை காதலி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் பாடல் ஒலிக்க கேட்ட நேரம் 10:17.
1: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
2: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
1: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா? டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
2: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
1: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு, அதிகாலையில எழுந்து

0: உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேயர்களே. நேரம் 10:18. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக காற்றலைகளில் வருவது வருஷம் 16 திரைப்படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ் மற்றும் குழுவினர் குரல்களில்

ಧಿಂತರ್ಗಡ ಧಾಮ್ತ ಧಿಂತ ಧಿಂತ ಧಿಂತರ್ಗ

நேரம் காலை 10:24. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் காதல் ஓவியம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில். பாடல் இதோ.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேரம் 10:30. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சலங்கை ஒலி திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம், SP சைலஜா குரல்களில்.

0: ஒருவர் வாழும் ஆலயம் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி, எஸ் பி பாலசுப்ரமணியம் குரல்களில் பாடலொலிக்க கேட்டோம் நேயர்களே.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: நேரம் காலை 10:42. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் எனக்குள் ஒருவன் திரைப்படத்தில் இருந்து பி. சுசீலா குரலில்.
1: கிடத்த கஜம் தரு கிடத்த கஜம் தா கிடத்த கஜம் தரு கிடத்த கஜம்.

0: எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நேரம் காலை 10:47. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கண்ணே கண்ணுங்கி அமுதே திரைப்படத்திலிருந்து கேஜே யேசுதாஸ், பி எஸ் சசிரேகா குரல்களில்.
1: ஜனத்தரிக்க

நேரம் 10:51. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடலில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஸ்ரீ ராகவேந்திரர் திரைப்படத்திலிருந்து கே.ஜே. ஏசுதாஸ் குரலில்.

நேரம் 10:55. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடல் மனதில் உறுதி வேண்டும் திரைப்படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ், கே.எஸ். சித்ரா குரல்களில்.

0: நேரம் 11 மணி.
1: ஆகாஷ்வாணி இலக்கியம் பேசுவோம். இலக்கிய ஆர்வலர்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் பாரதிதாசன் படைப்புகள் குறித்து பல்லவிக்குமார் என்கிற எஸ் குமார் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
2: ஐயா வணக்கங்க.
3: வணக்கம் ஐயா.
2: உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களா?
3: நான் பல்லவிக்குமார். என்னுடைய இயற்பெயர் எஸ் குமார். நான் முதுகலை வணிகவியல் ஆசிரியராக பணியாற்றி இருக்கின்றேன். தற்போது ஓய்வு பெற்றிருக்கிறேன். தமிழக அரசினுடைய பாடநூல் திட்டத்தில் கணக்கு பதிவியல் பாடத்தினுடைய 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு இரண்டு பகுதிகளிலும் பாடநூல் ஆசிரியராக இருந்திருக்கிறேன். மற்றும் இலக்கிய ஈடுபாட்டின் காரணமாக சுமார் 45க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கின்றேன். தமிழகத்தினுடைய முக்கிய விருதுகள் பலவற்றையும் நான் பெற்றிருக்கின்றேன். மற்றும் தமிழக அரசினுடைய நல்லாசிரியர் விருது உள்பட தமிழ் வளர்ச்சி துறையினுடைய விருது மற்றும் பல்வேறு விருதுகளையும் பெற்றிருக்கின்றேன். தொடர்ந்து வானொலியில் 1982 முதல் பங்கேற்று வருகிறேன்.
2: இன்றைய இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில பாரதிதாசன் படைப்புகள், இது சம்பந்தமா பல்வேறு செய்திகள் உங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான் இருக்கேன். பாரதிதாசன் படைப்புகள் ஆரம்பத்துல என்னென்னலாம் நம்ம பேசலாம், அது சம்பந்தமா ஒரு விஷயங்களை என்கிட்ட சொல்லுங்க, நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
3: பவேந்தர் பாரதிதாசன் தமிழ் மொழியின் மிக சிறந்த ஒரு கவிஞர் மற்றும் புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்படுபவர். தமிழில் சாதி மறுப்பு மற்றும் சமத்துவம் ஆகியவற்றை மையமாக கொண்டு பல இலக்கியங்களை அவர் படைத்துள்ளார். அவற்றில் முக்கியமான சில படைப்புகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவை பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, தமிழ் இயக்கம், புரட்சி கவி, கண்ணகி புரட்சி காவியம், மணிமேகலை வெண்பா, எதிர்பாராத முத்தம், சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், இவையெல்லாம் அவருடைய முக்கிய படைப்புகள் என்று சொல்லலாம். அதுபோலவே அவருக்கு மிகப்பெரிய பெருமையை தேடித்தந்தது பிசிராந்தையர் என்ற நாடகம். ஆக நாடக இலக்கியத்திலும் பிசிராந்தையர், காதலா கடமையா, இளங்குமரன் போன்ற படைப்புகளும் பாரதிதாசனை அடையாளப்படுத்தக்கூடிய முக்கியமான படைப்புகள் என்பது என்னுடைய கருத்து ஐயா.
2: இப்போ இன்னொரு செய்தி என்னென்னா, அவருடைய வாழ்க்கை குறிப்புகள், இதை வந்து நம்ம நேயர்களுக்கு கொஞ்சம் அப்படியே தொகுத்து சொல்லுங்களேன்.
3: பாரதிதாசனை பொறுத்தவரை அவர் பிறந்தது 1891 ஏப்ரல் 29 அன்று ஐயா. அவர் புதுவையில் பிறந்தார். அவருடைய பெற்றோர் கனகசோபை மற்றும் லட்சுமி அம்மையார். அவருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். அவர் சிறு வயதிலேயே பிரெஞ்சு மொழி பள்ளியிலே பயின்று வருகிறார். ஆனாலும் நீண்ட காலம் அவர் பயின்றது தமிழ் பள்ளியில், கூடுதல் காலம் பயின்றிருக்கின்றார். அதை தொடர்ந்து கல்வே கல்லூரியில் அவருடைய புலமை தேர்வு எழுதி அதில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார். இந்த புலமை தேர்வில் கூட அவர் 2 ஆண்டுகளில் விரைவாக முடித்த பெருமைக்குரியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருக்கு இளம் வயதிலேயே படைப்பாற்றல் இருந்த காரணத்தினால் அப்பொழுது புதுவையிலிருந்து வெளிவந்த தமிழ் ஏடுகளில் கண்டு எழுதுவோன், கிருக்கன், கிண்டல்காரன், பாரதிதாசன் என பல புனைப்பெயர்களில் அவர் பல்வேறு படைப்புகளை எழுதி வந்துள்ளார்.

0: அவருடைய தந்தையார் பெரியாருடைய ஒரு தொண்டராகவும் சீடராகவும் இருந்த காரணத்தினால் அவர் கடவுள் மறுப்பு, சாதி மறுப்பு, மத எதிர்ப்பு போன்றவற்றை பாடல்களில் பதிவு செய்திருக்கிறார். அதற்கு பிறகு இவருடைய பள்ளி மற்றும் கல்லூரி பருவத்தை முடித்த பிறகு அவருக்கு காரைக்காலிலே அரசுணர் கல்லூரியில் தமிழாசிரியராக பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. இதற்கு 1919 அவர் அந்த பணியை ஏற்றுக்கொள்கிறார். 1920 அவர் பழனி அம்மையாரை திருமணம் செய்து கொள்கிறார். 1954 புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு பெற்றார். 1960 சட்டமன்ற தேர்தலில் தோல்வி கண்டார். 1964 ஏப்ரல் மாதம் 21 இயற்கை எழுதினார். 1969 அவர் மறைந்து 5 கழித்த பிறகு பிசிராந்தையர் என்னும் அவருடைய நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்படுகிறது. 1990 இவரது படைப்புகள் தமிழ்நாடு அரசால் நாட்டுடைமை ஆக்கப்படுகின்றன.
1: இப்போ நம்ம பாரதிதாசன் படைப்புகள் இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் இதை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்கள், அதை நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.
0: அவருடைய வாழ்க்கையில் அவர் தமிழுக்காக உயர்ந்த அளவுக்கு வாழ்ந்த ஒரு பெரியாராகவும் தமிழின் மிக சிறந்த ஒரு படைப்பாளியாகவும் போற்றப்படுகின்ற காரணத்தினால் அவர் நேசித்த தமிழ் அவருக்கு மிகப்பெரிய பெருமையை தேடி தந்திருக்கிறது. அவர் தமிழுக்கும் அமுதென்று பேர் என்று சொன்னார். அந்த தமிழுக்கு அமுதென்று பேர் என்ற அவர் எழுதிய பாடலானது பஞ்சவர்ண கிளி என்ற படத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த பாடலை கேட்டு மகிழலாம்.
1: நிச்சயமா எல்லாருக்கும் ஒரு பிடித்த பாடல். பி சுசீலா அம்மாவுடைய குரல்ல ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த பாடல். அந்த பாடலை நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.
0: நிச்சயமா ஐயா.

0: பாடலுக்கு முன்னாடி பாரதிதாசன் அவர்களுடைய வாழ்க்கை குறிப்புகள் இதெல்லாம் சொன்னீங்க, நேயர்கள் அதெல்லாம் இப்போ தெரிஞ்சிட்ருப்பாங்க. எனக்கு என்னென்னா, அவருடைய பிறந்த இடம் வந்து புதுச்சேரி, பாரதியாருடைய புகுந்த வீடு புதுச்சேரி, நம்ம எடுத்துக்கலாம். அப்போ பாரதியார் கூட அவர் நெருக்கமாக பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. பாரதியார் மீது அவருக்கு அளவு கடந்த பற்றும் வந்துச்சு. அது பத்தின செய்தியை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: அவருக்கும் பாரதியார் மீது மிகுந்த பற்று உண்டுங்க. பாரதிதாசனை பொறுத்தவரை அவருடைய இயற்பெயர் கனகசுப்புரத்தினம். அவர் பாரதி மீது கொண்ட பிரியத்தின் காரணமாக தான் பாரதிதாசன் என்ற புனைப்பெயரையை சூட்டிக்கொள்கிறார். அவரை மானசீகமாக ஒரு குருவாக ஏற்றுக்கொண்டவர், அவரையே நேசித்து கொண்டிருக்கிறார். ஒரு முறை நண்பர் ஒருவரின் திருமணத்தில், திருமண விருந்தில் எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அது தமிழ் அறிஞர்களுடைய வீடுங்கிறதுனால தமிழ் அறிஞர்கள் பலரும் அங்கே வந்திருக்கிறார்கள். அந்த விருந்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரதிதாசன் போய் ஒரு பாட்டை எடுத்து பாடுகிறார். அந்த சூழ்நிலையில் அந்த பாட்டை கேட்டுவிட்டு வந்து இந்த பாடலை பாடியவர் யார் என்று பார்த்து பாரதியார் பாரதிதாசனை வாழ்த்தி விட்டு செல்கிறார். எங்கெங்கு காணனும் சத்தியடா என்ற ஒரு பாடலை தான் அந்த இடத்திலே பாரதிதாசன் பாடுகிறார். பாரதியார் இன்னொரு இடத்தில் தான் ஒரு புதுச்சேரியில் ஒரு கவிஞரை சந்தித்ததாக ஒரு கருத்தினையும் சொல்லியிருக்கிறார். அதனையும் பார்க்க வேண்டும். எங்கெங்கும் காணின சக்தியடா என்ற பாடலை அந்த இடத்திலே பாரதிதாசன் பாடுகிறார். அதனை பாடி காட்டும் பொழுது மேலும் இரண்டு பாடல்களையும் பாடுகிறார். அந்த சூழ்நிலையில் அந்த பாடல்களில் ஒரு பாடலை எடுத்து பாரதியார் தன்னுடைய கவிதா மண்டலத்தில் உருவான ஒரு கவிஞர் இந்த பாடலை எழுதியிருக்கிறார். அவருடைய பெயர் கனக சூப்புரத்தினம் என்ற பெயரிலே சுஜசமுத்திரன் இதழுக்கும் அனுப்பி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தன்னுடைய படைப்புகளையும் வாங்கி பாரதியார் சுஜசமுத்திரத்தினில் வெளியிடுவதற்கு உதவி செய்கிறார் என்ற எண்ணம் வந்த பிறகு பாரதி மீது இருக்கக்கூடிய பிரியம் இவருக்கு இன்னும் அதிகமாகி தன்னுடைய பெயரை பாரதி தாசன் என்று வைத்துக் கொள்வதில் பெருமை அடைகிறார். இப்படி பாரதியாருடைய நட்பும் பாராட்டும் கனக சூப்புரத்தினமாக இருந்த இவரை பாரதி தாசனாக மாற்றியது என்று சொல்லலாம். ஆக இந்த இருவருக்கும் இருக்கக்கூடிய நட்பின் அடையாளமாகவும் அவர் இவரை உற்சாகப்படுத்தியதின் விளைவாகவும் அவர் மீது கொண்ட பிரியத்தின் காரணமாக இவர் பாரதிதாசன் என்ற பெயரில் எழுதியிருந்தாலும் கூட பல்வேறு புனைப்பெயர்களும் ஏற்கனவே எழுதியிருக்கதை நான் சொல்லியிருக்கிறேன். அதையும் மீறி தொடர்ந்து பாரதிதாசன் என்று எழுதுவதற்கான வழிவகையாக அமைந்தது இந்த சூழ்நிலைகள் தான்.
0: ரொம்ப அருமையாக பாரதியார் மீது இவருக்கு இருந்த பற்று அதை பற்றி சொன்னீங்க. இப்போ நம்ம இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் பாரதிதாசன் படைப்புகள் பற்றி பேசும்போது பாண்டியன் பரிசு இதை பேசாமல் இருக்க முடியாது. அருமையான ஒரு வரலாற்று நாவல், குறுநாவல். இது வந்து பின்னாடி திரைப்படமாக எடுக்க கூட அவர் முயற்சி பண்ணார். கொஞ்சம் சில அடிகள் வந்து படமும் எடுக்கப்பட்டது அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. வந்து அதுக்கு பிறகும் நிறைய பேர் அதை எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற இதெல்லாம் முயற்சியெல்லாம் நடந்ததாகவும் சொல்லுவாங்க. அந்த பாண்டியன் பரிசு, அந்த குறுங்காவியம், அது பற்றின செய்தியை சொல்லுங்களேன்.
1: புரட்சி கவிஞரால் இயற்றப்பட்ட மிகவும் புகழ்பெற்ற ஒரு தமிழ் காவியம்னா அது பாண்டியன் பரிசையம். இதில் காதல், வீரம் மற்றும் புரட்சியை மையமாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு குறுங்காவியம் இது. இதில் கதைக்களத்தின்படி பார்த்தீங்கன்னா, இளவரசி அன்னம் தனது இழந்த அரசாங்கத்தையும் அரியணையையும் மீட்க போராடுவதே இதன் முக்கியமான ஒரு கதையாகும். இதில் கதிரவேல் என்பவன் கதாநாயகன். ஆக அன்னத்திற்கும் கதிரவேலுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த காதல், இதை நரிக்கண்ணன் என்பவர் பார்த்தீங்கன்னா சூழ்ச்சி செய்து அந்த காதலை முறியடிக்க முயற்சி செய்கிறார். அந்த துரோகங்களை எல்லாம் போக்கி இறுதியில் அந்த காதல் வெற்றியடைகிறது, அல்லது நீதி வெற்றியடைகிறது. இதுதான் அற்புதமாக படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குறுங்காவியமாக இருந்தது. இதனுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாரதிதாசனுடைய எளிய அதே சமயம் வீரியமிக்க செந்தமிழ் நடையில் இந்த நூல் அமைந்திருந்தது. சமத்துவத்தை பற்றியும் பெண்ணுரிமை மற்றும் தமிழ் உணர்வை இந்த நூல் வலியுறுத்துகிறது. அமுதென்று சொல்லும் இந்த தமிழ் என் ஆவி அழிவதற்கு காரணமாய் இருந்ததென்று சமுதாயம் நினைத்திடுமோ, ஐயகோ என் தாய்மொழிக்கு பழி வந்தால் சகிப்பதுண்டோ என்ற வரிகள் மூலமாக இவருக்கு உள்ள தமிழ் பற்றினை இதில் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதுபோலவே பெண்ணினத்தை தூற்றலுற்றான், பெண்ணினத்தை பெரிதென்னும் வையத்தை அருவறுத்தான், கண்ணிழந்தான் போலிறந்தான், எதையும் அங்கு காணாமல் இருந்ததனால் காதல் தேனை உண்ணுவதும் தீர்த்துப்பான், மெய் வெறுத்தான் உயிர் வெறுத்தான், பெண் நெருப்பில் வீழ்தல் இன்றி பண்படுத்த முடியாதோ உலகை

0: என்றான், பல சொன்னான், முடிவாக கருத்தும் சொன்னான். என்றும் காதலுக்காக இவர் புலம்பியிருக்கிறார், ஏங்கியிருக்கிறார். இது போன்ற வரிகளை எல்லாம் பாண்டியன் பரிசிலே அவர் கொண்டு வந்து மிக சிறப்பான ஒரு காவியமாக இதனை படைத்திருக்கிறார். அதனால்தான் ஹாசன் என்று சொன்னால் பாண்டியன் பரிசு என்ற ஒரு படைப்பு அவர் முன் நிற்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்து கொண்டிருப்பதை நாம் உணர்கிறோம்.
1: நிச்சயமா அருமையான கருத்துக்கள்லாம் சொல்லிட்டே வரீங்க. இப்போ ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்க, அதை நம்ம கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
0: பாரதிதாசனை பொறுத்தவரையும் சங்கே முழங்கு என்பது படத்தின் பெயர். இவருடைய பாடலும் சங்கே முழங்கு என்று வந்திருக்கிறது. இது பெரிய ஒரு சங்கநாதமாக தன்னுடைய ஒவ்வொரு செயல்பாட்டிலும் காவியங்களில் எல்லாம் தன்னுடைய கருத்துக்களை ஒரு சங்கம் முழங்குவது போல வழங்கியிருக்கின்ற காரணத்தினால் இந்த பாடலை நாம் இங்கே கேட்கலாம்.
1: நிச்சயமா
0: முழங்கு
1: சங்கெடுத்து ஊதுவதும் வந்து தமிழருடைய பண்பாடு தான். ஏன்னா நம்முடைய போர்க்காலத்திலேருந்து நம்ம வந்து சங்கு எடுத்து ஊதுறத வந்து நம்ம சங்க இலக்கியங்கள் எல்லாம் பார்க்குறோம். அதனால ரொம்ப அருமையான ஒரு பாடல். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அது வெறும் சங்கு ஊதுன்னு சங்கே முழங்கு அதனுடைய உச்சஸ்தாயில் வரும் அதனுடைய வீச்சு. நிச்சயமாக அந்த பாடல் நேயர்களுக்கும் பிடித்த பாடலாக இருக்கும். அந்த பாடலை இப்போ நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.

0: பாடலுக்கு முன்னாடி பாண்டியன் பரிசு, பாரதிதாசனை பிடிச்சவங்க எல்லாருக்கும் இந்த பாண்டியன் பரிசு தெரியாமலாம்
1: தெரியாம
0: இருக்காது,
1: இருக்காது.
0: அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு குறுங்காவியம்.
1: முக்கியமான படைப்புகள்ல ஒண்ணுங்க.
0: அடுத்ததான் நம்ம சொல்லணும்னா, இப்போ நம்ம ஸ்கூல்லலாம் படிச்சிருப்போம், தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போயென்று சொன்னால் உன் அன்னை. வந்து எங்கள் அம்மா கூட வந்து பாட்டாக அப்படியே படித்து எனக்கு சொல்லி கொடுத்தது, எனக்கு சின்ன வயசு ஞாபகம் இப்போ வருது. அந்த அளவுக்கு இந்த குடும்ப விளக்கு, குடும்பம்னா என்ன, அங்கே என்ன இருக்கும், அதை வந்து நம்ம மனக்கண் முன் கொண்டு வந்த ஒரு பெரிய ஒரு காவியம்தான் குடும்ப விளக்கு. அந்த குடும்ப விளக்கு அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அதை கொஞ்சம் சொல்லுங்களேன், நேயர்கள் தெரிஞ்சுக்கிட்டுமே.
1: பாவேந்தரால் இயற்றப்பட்ட புகழ்பெற்ற தமிழ் இலக்கிய நூல்களில் முக்கியமானது குடும்பம். குடும்பத்திற்கும் குடும்ப மேம்பாட்டுக்கும் அடிப்படையாக விளங்கக்கூடிய பெண்ணின் கல்வி, குடும்பத்தினுடைய மாண்பு, பெண்ணால் ஒரு குடும்பம் எவ்வாறு வெற்றி அடையும் என்ற கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு காவியம்தான் குடும்ப விளக்கு. இதை பொறுத்த வரைக்கும் பெண்களுடைய அவசியத்தை, பெண்களுக்கான முன்னுரிமையை வலியுறுத்தி எழுதியிருக்கிறார். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 பகுதியாக அவர் பிரிச்சிருக்கிறார்கள். முதல் பகுதி ஒரு நாள் நிகழ்ச்சி, 2 பகுதி விருந்தோம்பல், 3 பகுதி திருமணம், 4 பகுதி மக்கட்பேறு, 5 பகுதி மாதுளர் அன்பு என்று 5 பகுதிகளாக பிரித்திருக்கிறார். இதில் சிறப்பாக ஒரு விஷயம் என்னென்னா, பெண்ணின் முக்கியத்துவம் தான் குடும்ப விளக்கினுடைய முக்கியமான ஒரு மைய கருத்தாக
0: அமைந்திருக்கிறது.
1: குடும்ப அமைப்பிற்கு ஆதாரமாக திகழ்பவள் பெண், அவள் இருளை போக்கும் விளக்காக இருக்கிறாள் என்பதை பாவேந்தர் இதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதுக்கு அடுத்தது பெண்ணுக்கு கல்வி தேவை என்பதையும் இந்த காவியத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். கல்வியின் தேவையை பொறுத்தவரை, பெண்கள் கல்வி கற்பதன் மூலமே அறியாமை நீங்கி சிறந்த குடும்பத்தை உருவாக்க முடியும் என்பதை இந்த நூல் வலியுறுத்துகிறது. இந்த நூலில் இடம்பெற்றுள்ள நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்ற வரிகள், அது என்று சொல்லக்கூடிய வரிகள், நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்ற பாடலாம் மாறி இருக்குங்க. அந்த வரிகள் எல்லாம் பாரதிதாசனுடைய வரிகள் தான். அது போலவே குடும்ப முன்னேற்றம், நாட்டின் முன்னேற்றம் ஆகிய வரிகள் மிகவும் பிரபலமாக வந்தவை. அதிலும் முக்கியமாக, தூக்கத்தோடு தூங்கியிருந்த ஊக்கமும் சுறுசுறுப்பும் உள்ளமும் மங்க எழுந்ததும் எழுந்தன இருகை வீசி என்று பாரதிதாசன் சொல்கிறார். ஆக உறங்கி கிடந்த இந்த எண்ணங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இரு கை வீசி நடப்பது போல எழுந்து வருகின்றன. அது ஒரு பெண்ணினுடைய எழுச்சியால் தான் நடைபெறும் என்பதை பாரதிதாசன் அற்புதமாக இங்கு குறிப்பிட்டிருக்கிறார். அது போலவே, அரை வீடு கழகம் தவழ்ந்தது தங்க தமிழ் சுவை அல்ல விழுங்கினர் பிள்ளைகள், மங்கையால் விழுங்கினர் பிள்ளைகள் என்று சொல்கிறார். அப்போ ஒரு பெண்ணால தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அறிவு என்பது ஒரு பல்கலைக்கழக அளவிற்கு விருத்தி அடைய அந்த குழந்தைகளை இவர்கள் அறிவுபூர்வமாக வளர்ப்பதற்கு ஏதுவாக அமைகிறது. பெண்ணுக்கு கல்வியை கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அந்த வளர்ச்சியானது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாகவும் ஒரு குடும்பத்தோட வளர்ச்சியாகவும் மாறும் என்பதை மிக அற்புதமாக பாரதிதாசன் வலியுறுத்தி இருக்கிறார் இந்த காவியத்தின் மூலமாக.
0: நிச்சயமா, இப்ப வந்து கல்வி இல்லாத பெண் கலர் நிலத்தோட அவர் ஒப்பிட்டு சொல்றாரு. அங்க வந்து புல்லு வேணா விளையும், ஆனா நெல்லு விளையாது அப்படிங்கறத வந்து, பெண்ணுடைய முக்கியத்துவம் என்ன, அவங்க கல்வி ஏன் கற்கணும், ஒரு பெண் கல்வி கற்றா அதுவே ஒரு சமுதாயத்துக்கு எந்த அளவுக்கு பெரிய லாபத்தை கொடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவர் அந்த காலத்திலே சொல்லிட்டு போயிருக்காரு. இப்போ அடுத்ததா அழகின் சிரிப்பு. ஏன்னா ரொம்ப இயற்கையை வந்து நேசித்தவர் வந்து பாரதிதாசன். பல்வேறு விஷயங்கள் அதில் ரொம்ப படிக்க படிக்க நமக்கு ஒரு இன்பமாக இருக்கும். அதை கொஞ்சம்

0: நேயர்களுக்கு சொல்லுங்களேன்.
1: பாவேந்தர் பாரதிதாசனுடைய அழகின் சிறப்பு என்பது இயற்கையின் பேரழகை கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஒரு நயமிக்க ஒரு கவிதை தொகுப்பாகும். பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அணுக்களிலும் கலந்திருக்கும் அழகினை இனிய தமிழ் சொற்களால் இந்த தொகுப்பில் அற்புதமாக அவர் வடித்திருக்கிறார். இயற்கை வர்ணனைகள் இதில் மிக உயர்ந்த அளவில் சிறந்து விளங்கக்கூடிய வர்ணனைகள் எல்லாம் கொண்ட ஒரு காவியமாக நூலாக இது இருக்கிறது. அதிலும் குறிப்பாக கதிரவன், உதயம், கடல் அலைகள், தென்றல், காடு, குன்றம், ஆறு, அதுபோல செந்தாமரை மற்றும் பறவைகள் என இயற்கையினுடைய அனைத்து பகுதிகளையும் இவர் பாடல்களாக எழுதியிருக்கிறார். இந்த பாடல்களை ஒரு அபரிமிதமான கற்பனையோடு சொல்வது மட்டுமல்லாமல் நயமாக எடுத்து உரைப்பது மட்டுமல்லாமல் இதனோடு சமூக கருத்தையும் சொன்ன காரணத்தினால்தான் இவர் புரட்சி கவிஞராக மாறுகிறார். சமூக கண்ணோட்டம் ஒவ்வொரு இடத்திலும் இருந்தது. வெறும் இயற்கையை மட்டும் பாடாமல் உழைவனுடைய உழைப்பு, சிறு குழந்தையின் விழி, திருவிளக்கின் ஒளி மற்றும் புறாக்களுடைய கூட்டுறவு போன்ற மனித வாழ்விலையும் இதில் அவர் புகுத்தியிருக்கிறார் என்பதுதான் இதற்கு இன்னும் சிறப்பினை சேர்க்கிறது. தமிழ் மொழி பற்று, தமிழ் அபரிமிதமான பற்றுடையவர் பாரதிதாசன் என்பதை, தமிழ் மொழியுடைய தொன்மை, செழுமை மற்றும் அதன் புரட்சிகரமான ஆற்றலை இந்த நூலின் பல பகுதிகளில் அவர் பாடியிருக்கிறார். இது வெறும் கவிதை தொகுப்பு அல்ல, தமிழ் மொழியினுடைய மேன்மை, அழகியல், இயற்கை மீதான காதலையும் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு படைப்பாக வந்திருக்கிறது. இதில் சில அலைகளை பற்றி சொல்லும் பொழுது, புரட்சிக்கப்பால் அமைதி பொழியுமாம், அதுபோல ஓர கரையினில் அலைகள் மோதி கலகங்கள் விளைவிக்கும் என்று ஒரு புரட்சியை சொல்லுகின்ற அளவிற்கு இயற்கையை அவர் பாடியிருக்கிறார் நம்மளுடைய பாரதிதாசன் அவர்கள். தென்றலின் குறும்பை சொல்லும்போது கூட, உழைத்தீயை ஊதுகின்றாய், உழைத்தீயில் உருகும் கொள்ளன், மலை தோளில் உனது தோளும், மார்பினில் உன் பூ மார்பும், சலிக்காது தழுவ தந்து குளிர்ச்சியை தருவாய், பெண்கள் விளக்காத உடையை நீ போய் விளக்கினும் விளக்கார் உன்னை. பெண்கள் ஆடை மீது அதிகமான ஆர்வம் கொண்டவர்கள், அது விலகினால் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது, அதை தென்றல் போய் தீண்டினாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் தென்றலை என்ற கருத்தோடு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு பாங்கு பாரதிதாசனுடைய அபரிமிதமான ஓமை நயத்துக்கு ஒரு உதாரணமாக இருக்கின்றது. இது போன்ற வரிகள் எல்லாம் அழகின் சிரிப்பு என்ற அந்த காவியத்தில் இடம்பெற்றிருக்கின்றன.
0: நிச்சயமா பாரதிதாசன் வந்து கள்ளக்குறிச்சி பக்கத்துல கல்வராயன் மலை அங்கெல்லாம் போயிட்டு வாரக்கணக்கில் தங்கியிருந்து செம்போத்து அப்படின்னு ஒரு பறவை, அதை வந்து அவர் வந்து ஒரு பாடல்களில் கையாள்றாரு பாருங்க. அது உண்மையிலே வந்து ஒரு எந்த அளவுக்கு இயற்கையை நேசிச்சிருக்காரு. அப்போ இயற்கையை வந்து அதை நேரடியாக போய் தன்னுடைய கண்ணால் பார்த்து ஒவ்வொன்றும் ரசிக்கிறது இருக்குல்ல, சாதாரண விஷயம் இல்லை. அதே மாதிரி பக்கிங்காம் கால்வாய், அது இந்த மரக்காணத்துலேருந்து சென்னை ஆந்திரா வரைக்கும் போகுதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து வெள்ளக்காரங்க காலத்தில் வந்து உள்நாட்டு போக்குவரத்துக்காக உண்டாக்குன கால்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இவர் பயணம் பண்ணியிருக்காரு, பயணம் பண்ணி பல்வேறு கவிதைகள்லாம் அங்கே எழுதியிருக்காரு. பல்வேறு சிறப்புகள் வந்து அவருக்கு இதில் ஒரு ஆர்வம், எல்லா இடத்துலையும் போய் பார்க்கணும், அதெல்லாம் நம்மளுடைய கவிதையில் கொண்டு வரணும், நம்மளுடைய நூல்களில் கொண்டு வரணும் அப்படின்லாம் அவர் நினச்சிருக்காரு. இந்த நேரத்தில் ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்க, அதை நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.
1: இவருடைய கருத்துக்கள் அத்தனைகளையும் பார்த்தீங்கன்னா ஒரு புதுமை இருக்கு, ஒரு புதியதோர் உலகத்தை படைக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து பாரதிதாசனுடைய பாடல்கள் அத்தனையும் இருந்த காரணத்தினால. அப்பொழுது பாரதியாருக்கு அடுத்தது பாரதிதாசன், சில நேரங்களில் பாரதியை மிஞ்சி விடுவாரோ என்று சொல்லுகின்ற அளவுக்கு தமிழ் பற்று இருந்த ஒரு காரணத்தினால் இவருக்கு என்னன்னு கேட்டால் புதியதோர் உலகம் செய்வோம் என்ற தலைப்பிலும் இவர் பாடல் எழுதியிருக்கிறார். அந்த பாடல் சந்திரோதயம் என்ற படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடலாகும். புதியதோர் உலகம் செய்வோம்,
0: நிச்சயமா அருமையான பாடல் தான். இதுவும் ரொம்ப வீச்சு உள்ள ஒரு பாடல். இப்போ அந்த பாடலை நம்ம கேட்போம், நேயர்களும் கேட்கட்டும், அதுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.

0: இப்போ பாடலுக்கு முன்னாடி பல்வேறு செய்திகள், பாண்டியன் பரிசுலேருந்து குடும்ப விளக்குலேருந்து அழகின் சிரிப்பு இதெல்லாம் சொல்லிகிட்டே வந்தீங்க. இப்போ தமிழ் இயக்கம் கவிதை தொகுப்புலாம் அவர் நிறையா பண்ணியிருக்காரு. தாழ்த்தப்பட்டோர் கவிதை தொகுப்புகள்லாம் கூட அவர் பண்ணியிருக்காரு. இந்த தமிழ் இயக்கம் கவிதை தொகுப்பு சம்மந்தமாக நம்மளுடைய நேயர்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: தமிழ் இயக்கம் என்பது பாவேந்தர் பாரதிதாசன் அவரை எழுதப்பட்ட 1945 வெளியிடப்பட்ட ஒரு புகழ்பெற்ற கவிதை தொகுப்பாகும். இந்த கவிதை தொகுப்பில் தமிழ் மொழியினுடைய சிறப்பையும் தமிழர்களுடைய உரிமையையும் தமிழ்மொழி காக்க வேண்டிய அவசியத்தையும் இந்த நூல் ஆணித்தரமாக சொல்கிறது. திரும்ப திரும்ப அவருடைய எடுத்துக்கிட்டோம்னா தமிழை காக்க வேண்டும், தமிழர்கள் தமிழால் வளர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து நிறைய இடங்களில் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒவ்வொரு காவியத்துக்குள்ளாரையும் கவிதை தொகுப்புக்குள்ளாரையும் அவருடைய படைப்புகள்லையும் நாடகங்கள்லையும் பார்த்தீங்கன்னாக்கா அதை தான் செய்தியாக சொல்லிட்டு இருக்கிறாரு.
0: இல்லை வீதிகள்லாம் வந்து தமிழ் பேர் இல்லாமல் போகிறதெல்லாம் அவர் கண்டிச்சிருக்கார்.
1: நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் ஒரு முழக்கமாகவே அவர் எல்லாமே செஞ்சிருக்கிறாருங்க. இவருடைய குரலே பார்த்தீங்கன்னா ஒரு போர்க்குரலாக தான் அந்த நேரத்தில் வந்திருக்குது. பிற மொழிகளுடைய ஆதிக்கத்தாலும் தமிழர்களுடைய அலட்சியத்தாலும் தமிழ்மொழி அடையும் தாழ்மையை கண்டு கொதித்தெழுந்து அதை மீட்டு எடுக்குவதற்காக பல்வேறு கவிதை புரட்சி
0: கருத்துக்களோட
1: பாடல்களை நிறைய கொடுத்துருக்கிறாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாய்மொழி மீதான பற்று, பிறமொழி மோகம், தமிழ் மொழியினுடைய தொன்மை, தமிழருடைய எழுச்சி, தமிழை மட்டுமே அவர் இல்லை தமிழருடைய எழுச்சி, தமிழர்கள் மேம்பாடு அடைய வேண்டும், அதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா தன்னால் பாடல்கள் எழுத முடியும்னு சொல்லிட்டு அவர்களை ஊக்குவிப்பதற்காக பல பாடல்களையும் எழுதியிருக்கிறார். இந்த தமிழ் இயக்கம் பாடல்கள் எல்லாம் அவ்வாறு உருவாக்கப்பட்டவை தான். இலக்கிய ஆர்வலர்கள் மற்றும் தமிழ் பற்றாளர்கள் அவசியம் படிக்க வேண்டிய ஒரு நூல்னா தமிழ் இயக்கம் தான். இந்த தமிழ் இயக்கம் நூல் படிக்கும்போது தமிழர்களுக்கு ஒரு புத்துணர்வு ஏற்படும் என்பதில் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. அதில் சில வரிகள், கரும்பு தந்த தீஞ்சாரே, கனி தந்த நறுஞ்சுவையே, கவின்சை முல்லை, அரும்பு தந்த வெண்ணகையே, அணி தந்த செந்தமிழே, அன்பு காட்டி இரும்பு தந்த நெஞ்சுடையார், துறைதோறும் நின்னெழிலை ஈடடித்து வரும் புதுமை நினைக்கையிலே, நெஞ்சு பதைபதைக்கும் சொல்ல வாய் பதைக்கும் என்று சொல்லுகிறார். அதுபோலவே இன்னொரு இடத்திலே, திருமிக்க தமிழகத்தின் குடும்பத்தீர் இல்லறத்தீர், செந்தமிழுக்கே வறுமிக்க தீமையினை எதிர்த்திடுவீர், நெஞ்சாலும் வாய் மெய்யாலும் என்று அவர் சொல்லுகிறார். ஆக நம்ம தமிழுக்கு ஒரு தீங்கு வருதுன்னால் நாம் மொழியாலையும் பேச்சாலும் அல்ல மெய்யாலும் உடலாலும் எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு கருத்தினையும் அற்புதமாக படைத்திருக்கிறார்.
0: இந்த இடத்துல திருன்னா ஒரு செல்வம்ங்கிற
1: செல்வம்
0: பொருள்ல
1: செல்வம்.

0: பண்ணுறாரு. இப்போ நம்ம அழகின் சிரிப்பு பார்த்தோம், அடுத்து தமிழ் இயக்கம் பார்த்தோம். ஆனால் வந்து பாரதிதாசன் அப்படின்னாவே புரட்சி கவி அப்படிங்கிறது அவருடைய புனைப்பெயரோ பட்டப்பெயரோ சேர்ந்து போச்சு அவர் கூட. ஆனால் புரட்சி கவி அப்படின்னு ஒரு குறுங்காவியம்,
1: குறுங்காவியம்
0: வந்து வடமொழியுடைய தழுவல், வடமொழியில் ஏதோ ஒரு நூல் இருந்திருக்கும்ல இருக்கு, அதை எடுத்து அதை தழுவி இதை எழுதியிருக்காரு. ஆனால் அது அவ்வளவு தூரம் ஒரு அருமையாக எல்லாராலையும் நேசிக்கப்பட்ட ஒரு நூல் அந்த புரட்சி கவி. அது சம்பந்தமான செய்திகளை நேயர்களுக்கு சொல்லுங்களேன்.
1: புரட்சி கவி அவர் எழுதிய நூல், புரட்சி கவி பாரதிதாசன் என்ற பெயரையும் வாங்கி கொடுத்த நூல்களில் முக்கியமான ஒரு நூலாக இது இருக்கிறது. புரட்சி கவி என்பது இவர் 1937 எழுதிய ஒரு குறுங்காவியம். இது வடமொழி கதையான பில்கணியம் என்ற ஒரு கதையினுடைய தழுவலில் எழுதப்பட்ட ஒரு நாவலை அடிப்படையாக கொண்ட ஒரு குறுங்காப்பியம். இதில் கதாபாத்திரங்கள்னு பார்க்கும்போது உதாரன் தன்மானமும் கவிதை ஆற்றலும் கொண்ட ஒரு இளைஞன், அதுபோல அமுதவள்ளி தமிழ் கவிதையை கற்க ஆர்வம் கொண்ட ஒரு அழகிய இளவரசி, இந்த இரண்டு பேரையும் சுற்றி தான் இந்த கதை வருகிறது. இந்த கவிஞன் உதாரணனை தன் மகள் அமுதவள்ளிக்கு தமிழ் கற்பிக்க அரசன் ஏற்பாடு செய்கிறான். ஆனால் அவர்கள் நேரில் சந்தித்து கொண்டால் அவர்களுக்குள் காதல் வந்துவிடும் என்ற காரணத்திற்காக அமுதவள்ளிக்கு தொழுநோய் இருப்பதாகவும் உதாரணனுக்கு கண் தெரியாது என்ற காரணத்தை சொல்லி இருவருக்கும் இடையே ஒரு திரையை ஏற்பாடு செய்து திரைக்கு அப்பாலிலிருந்து பாடம் கற்பிக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியையும் சொல்லிவிடுகிறான். இப்படியாக கல்வி கற்று இவர்களுக்கிடையேயான அந்த கல்வி தொடர்பு என்பது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் உதாரன் நிலவை பற்றி ஒரு அற்புதமான ஒரு கவிதையை பாடுகிறான். கண் தெரியாதவன் இப்படி நிலவை பார்த்து அப்பட்டமாக இப்படி ஒரு கவிதையை சொல்ல முடியும் என்ற எண்ணம் அவளுக்கு ஏற்படுகின்ற காரணத்தினால் அவள் திரையை விலக்கிவிட்டு வந்து பார்க்கிறார். அமுதவள்ளி திரையை விலக்கிவிட்டு வந்து பார்க்கும் பொழுது கண் தெரியக்கூடிய உதாரணம் அமர்ந்திருப்பதைக் கண்டு இவர்களுக்குள் நடைபெற்ற சூழ்ச்சியை அறிந்து கொள்கிறார்கள். அதன் விளைவாக இவர்கள் இருவருக்கு இடையே காதல் உண்டாகிறது. ஆனால் இதனை கேள்வியுற்ற மன்னன் இவர்களை கொல்ல வேண்டும் என்று முயற்சி செய்கிறான். இவர்கள் இருவருக்கும் மரண தண்டனையை கொடுத்து நாட்டிலிருந்து இவர்களுடைய உயிரை பறிக்க முயற்சி செய்கிறான். அப்பொழுது புரட்சி ஏற்படுகிறது. நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் திரண்டு வந்து மன்னனை விரட்டிவிட்டு உதாரணன் மற்றும் அமுதவள்ளி இருவருடைய தலைமையிலே ஒரு மக்களாட்சி உண்டாகிறது என்பதுதான். மன்னராட்சியிலிருந்து மக்களாட்சி உருவாகிறது என்ற ஒரு புரட்சிகரமான ஒரு சிந்தனையை இந்த புரட்சி கவி என்ற ஒரு அற்புதமான காவியத்திலே படைத்திருப்பார். இது வடமொழி காவியமாக இருந்தாலும் கூட தமிழுக்கு தேவையான செய்திகள் எல்லாம் ஒருங்கிணைத்து அதன் மூலமாக அற்புதமான படைப்பாக இதனை உருவாக்கி இருப்பார். தொழிலாளர் வர்க்கத்தினுடைய உழைப்பை போற்றக்கூடிய வரிகள் இந்த காப்பியத்தில் நிறைய இடங்களில் வந்திருக்கும். உழைக்கும் வர்க்கத்தை போற்ற வேண்டும் என்ற ஒரு பார்வை நம்மளுடைய பாரதிதாசன் அவர்களிடம் இருந்ததற்கு இந்த புரட்சி கவியில் வரக்கூடிய பல்வேறு வரிகள் உதாரணமாக இருக்கின்றன. ஐயா,
0: ரொம்ப அருமையான கருத்துக்கள்லாம் சொன்னீங்க. இப்போ ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்க, அதை நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.
1: எப்போதுமே இயற்கையை வர்ணிக்கக்கூடிய நம்மளுடைய பாரதிதாசன் ஐயா அவர்கள் இயற்கையை இயற்கையாக மட்டும் பார்ப்பதில்லை, அதில் சமூக கண்ணோட்டத்தையும் வைக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த ஒரு பாடலில் மிக அற்புதமான ஒரு கருத்தை சொல்லியிருப்பாருங்க. சித்திர சோலைகளே, உம்மை நன்கு திருத்த இப்பாறினிலே, முன்னர் எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேறினிலே என்ற ஒரு கருத்தினை சொல்லியிருப்பார். இது ஒரு பாடலாகவும் நான் ஏன் பிறந்தேன் என்ற ஒரு படத்திலே வெளிவந்திருக்கிறது. இதில் அற்புதமான ஒரு கருத்து என்றால், உலகத்தில் எந்த ஒரு கவிஞனும் சொல்லாத ஒரு விஷயத்தை பாரதிதாசன் ஐயா அவர்கள் இதில் சொல்லியிருக்கிறார்கள். எப்பொழுதுமே இயற்கை வர்ணிப்பவர்கள் அத்தனையும் இயற்கையை மட்டும்தான் நேசிப்பவர்களாகும், இயற்கையை மட்டுமே வர்ணிக்கக்கூடிய கருத்துக்களை மட்டுமே சொல்லியிருப்பார்கள். ஆனால் ஒரு இயற்கையை வர்ணிக்கும் பொழுது கூட உங்களை உருவாக்குவதற்காக எத்தனை தோழர்கள் வேர்வை சிந்தியிருப்பார்கள், இரத்தத்தை சிந்தியிருப்பார்கள் என்ற ஒரு கருத்தினை சொல்லக்கூடிய ஒரு பாங்கு நம்மளுடைய பாரதிதாசன் அவர்களுக்கு வாய்த்திருக்கிறது. அந்த ஒரு பாடலை நாம் கேட்டு மகிழலாம்.
0: நிச்சயமா அருமையான பாடல். இப்ப அந்த பாடலை கேட்டுட்டு நம்ம நிறைவான கருத்துக்கள்லாம் நம்ம பேசலாம்.

0: இப்போ பாடலுக்கு முன்னாடி பல்வேறு செய்திகள், அதில் கடைசியாக வந்து புரட்சி கவி குறுங்காவியம், இது சம்மந்தமாக பல்வேறு ஆச்சரியமான விஷயங்கள்லாம் நேயர்களுக்கு சொன்னீங்க. அடுத்ததாக அந்த கண்ணகி புரட்சி காவியம், ஒரு பகுத்தறிவு இலக்கியம்னு கூட சொல்கிறாங்க, அது சம்மந்தமான செய்தியை சொல்லுங்களேன்.
1: இது பாரதிதாசனால் இயற்றப்பட்ட ஒரு புகழ்பெற்ற பகுத்தறிவு இலக்கியம். சிலப்பதிகாரத்தின் கதையை அடிப்படையாக கொண்டு இயற்கை மீறிய அற்புதங்களை எல்லாம் நீக்கிவிட்டு பகுத்தறிவு மற்றும் புரட்சி கருத்துக்களை மையமாக கொண்டு இந்த காவியம் படைக்கப்பட்டு உள்ளது. ஐயா, பகுத்தறிவு சிந்தனை என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, கற்பு என்ற பெயரில் பெண்ணை அடிமைப்படுத்த இருக்கக்கூடிய அந்த பாங்கினை மாற்றி கணவனின் தவறை மன்னனிடம் துணிந்து தட்டி கேட்க புரட்சி பெண்ணாக கண்ணகி இங்கே சித்தரிக்கப்படுகிறார். கணவன் தவறு செய்கிறான் என்று மன்னனிடம் புகார் அளிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இங்கே காட்டப்பட்டிருக்கின்றான். கதைக்களம் பதிகம் புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் என சிலப்பதிகாரத்தினுடைய அடிப்படையான கட்டமைப்பை கொண்டிருந்தாலும் பாரதிதாசனுடைய தனித்துவமான எழுச்சி மிகு வரிகள் இங்கே மெளிர்கின்றன. கொலை செய்யப்பட்டான் என கண்டீர் குற்றம் ஒன்றும் செய்தறியான் என்ற வரிகள் மூலமாக சில வரிகளையும் அற்புதமாக படைத்திருக்கிறார். தமிழருக்கு பகையானவர் வாழ்வது எங்கே, தலையற்று குவியாதோ ஊது சங்கே, அதுபோல தமிழ் வெற்றி திருநாளே வாழ்க என்று திசையட்ட படி மீது

0: ஊது சங்கே என்று சங்கே முழங்குக்கு அடிப்படையான பல்வேறு கருத்துக்களையும் இந்த பாடலிலே வைத்திருக்கிறார். வாழிய கண்ணகி கற்பு வையமல்லாம் வாழிய செந்தமிழ் மாண்பு, தமிழகத்தில் வாழிய வாழிய தமிழர், தமிழகத்தில் தமிழர்கள் உயர்ந்து வாழ வேண்டும் என்ற கருத்துனையும் மீண்டும் இந்த காப்பியத்திலும் அவர் வைத்திருக்கிறார் என்பதுதான் இன்னொரு இதனுடைய முக்கியமான சிறப்பான வரிகளில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வரிகளாகும்.
1: அதே மாதிரி மணிமேகலை வெண்பா, இதுவும் ஒரு குறுங்காவியமாக அவர் படைச்சிருக்காரு, அது சம்பந்தமாகவும் நேயர்களுக்கு செய்திகள் சொல்லுங்களேன்.
0: மணிமேகலை வெண்பா என்பது பாரதேசனார் அவர்களால் வெண்பா பாக்கில் இயற்றப்பட்ட ஒரு காப்பியமாகும். இது 288 பாடல்களை கொண்ட ஒரு நூலாகும். மணிமேகலையின் துறவு வாழ்க்கையையும் அவள் பசியை போக்கிய அமுத பெற்ற வரலாற்றையும் மிக சுருக்கமாகவும் அழகாகவும் விவரிக்கக்கூடியது இந்த காப்பியம். பாரதிதாசன் அவர்கள் மணிமேகலையின் பழைய காப்பிய கதையின் அடிமரத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு காலத்திற்கேற்ப கிளை கதைகளை தவிர்த்து புதிய சிந்தனைகளை இந்த காப்பியத்தில் புகுத்திருக்கிறார். மணிமேகலை காப்பியத்தின் மைய கருத்தை தமிழர்களுக்கு எளிய வடிவில் கொண்டு சேர்க்கக்கூடிய பதிவாக இது அமைந்திருக்கிறது. இதில் கூட பொன்னி விழா பழைமுழக்கம், பொன்னி விழா நாளும் போந்ததென சேந்தன், உன்னி விழா செய்தி ஊரெல்லாம் பன்னி பறையானை அன்றே பறையறைய சொன்னான், இறையானை சென்றது இனிது என்ற ஒரு செய்யலை படைத்திருக்கிறார். இதில் குழந்தை பாடல் என்ற பகுதியிலே குழந்தைகளுக்கு சொல்லும் பொழுது குழந்தைகளுக்கேற்ற எளிய நடையிலே அவர் படைத்திருப்பது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு பாங்கு. மைச்சிட்டு பாடும் மருங்கில் அதன் ஒளியை அச்சிட்டு காற்சிறம்பு பாடவே, தச்சிட்ட பாவை அசைந்தாடும் பாங்கில் குழந்தைகள் தமிழ் நாவை அசைத்தாடும் நன்கு என்று அற்புதமாக சொல்லியிருக்கிறார். மாதவி அறிந்தால் என்ற இடத்தில் பார்த்தீங்கன்னா இவருடைய தமிழ் விளையாடி இருக்கும் ஐயா. கரும்பிருக்கும் சொல்லும் கனியுதட்டின் ஓரம், அரும்பிருக்கும் அஞ்சிருப்பும் எங்கே திரும்பி தாய், பெண் கண்டால் பெண் தொடுக்கும் மாலை, மித கண்டால் கண் கண்டால் கண்ணீர் கண்டால் என்று அந்த இடத்திலே மாதவியை பற்றியும் அவர் பதிவினை உருவாக்கியிருக்கிறார். இவ்வாறு அற்புதமான வரிகளை எல்லாம் மணிமேகலை வெண்பாக்களாக, அதுவும் குறிப்பாக 288 வெண்பாக்களில் அந்த காப்பியத்தை அற்புதமாக படைத்திருக்கிறார்கள்.
1: இந்த நேரத்தில் ஒரு திரைப்பட பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.

0: எப்படி எப்படி
1: மாட்டாயா?
2: எமக்கின்பம் சேர்க்க மாட்டாயா?
1: ஓஹோ, எமக்கின்பம் சேர்க்க மாட்டாயா?
0: அப்புறம்

0: அந்த இடம் தான் அற்புதம்.
1: அண்ணே அண்ணே,
0: சரிதானா கண்ணே?
2: கண்ணே கண்ணே என்று என் முகத்தை ஏன்?
0: இல்ல இல்ல பாடு, கண்ணே சரிதானா என்று கேட்டேன்.

0: படைப்புகள் நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். என்னாலும் நிறைவான கருத்துக்களை பேச வேண்டிய ஒரு நிலையில நம்ம இருக்கிறோம். இப்ப சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் இப்படி ஒரு காப்பியம், அப்புறம் பிசுராந்தையார் இந்த நூலை நம்ம வந்து பேசாம இருக்க முடியாது. ஏன்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் இலக்கிய வட்டத்துல கிடைச்சதுக்கு, அதுவும் குறிப்பா சாகித்ய
1: அகாடமி
0: அந்த விருது வாங்கினது வந்து பிசுராந்தையார் அப்படிங்கிற அந்த கவிதை நாடகத்துக்கு. இந்த செய்திகளை கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க. அதோட நம்ம இன்னொரு காதலா கடமையான்னு ஒரு நூல் இருக்கு, அது சம்பந்தமா கூட ஒரு ரெண்டு வரி சொல்லிடுங்க. அது பிறகு அவரை பத்தின கடைசியா செய்திகளை சிலதை சொல்லி நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம்.
1: சஞ்சீவ பர்வதத்தின் சாரல் என்பது

0: அவருடைய படைப்புகள் நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், என்னாலும் நிறைவான கருத்துக்களை பேச வேண்டிய ஒரு நிலையில நம்ம இருக்கிறோம். இப்ப சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் இப்படி ஒரு காப்பியம், அப்புறம் பிசுராந்தையார், இந்த நூலை நம்ம வந்து பேசாம இருக்க முடியாது. ஏன்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் இலக்கிய வட்டத்துல கிடைச்சதுக்கு, அதுவும் குறிப்பா சாகித்ய அகாடமி அந்த விருது வாங்கினது வந்து பிசுராந்தையார் அப்படிங்கிற அந்த கவிதை நாடகத்துக்கு. இந்த செய்திகளை கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க. அதோட நம்ம இன்னொரு காதலா கடமையான ஒரு நூல் இருக்கு, அது சம்பந்தமா கூட ஒரு ரெண்டு வரி சொல்லிடுங்க. அதுக்கு பிறகு அவரை பத்தின கடைசியா செய்திகளை சிலதை சொல்லி நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம்.
1: சஞ்சீவ பர்வதத்தின் சாரல் என்பது அவருடைய காப்பியங்களிலே முதலில் வெளிவந்தது இதுதாங்க. ஏன்னா பாரதிதாசனுடைய முதல் காப்பியம் அப்படின்னா சஞ்சீவ பர்வதத்தின் சாரல். இதில் குப்பன் என்பவனும் வஞ்சி என்பவனும் சஞ்சீவ மலைக்கு வருகிறார்கள். இருவரும் காதலர்கள். அப்போது குப்பன் வஞ்சியை தொடுவதற்கு முயற்சி செய்கிறான். அப்போது வஞ்சி அதனை தடுக்கிறாள். சஞ்சீவி மலையில் இரு அற்புத மூலிகைகளை பறித்து தந்துவிட்டு தான் என்னை நீ தொட வேண்டும் என்று அவள் சொல்கிறாள். அது மலை உச்சியில் இருப்பதாகவும் வஞ்சியால் அந்த உச்சிக்கு வர முடியாது என்றும் வாதிடுகிறான் குப்பன். ஆனாலும் மூலிகை பறிக்க வேண்டுமெனில் அது எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் நான் வந்திடுகிறேன் என்று வஞ்சி சொல்லுகிறாள். அத்துடன் ராமாயண கதையும் இதில் இணைத்து சொல்கிறார். அதாவது அனுமன் வந்து சஞ்சீவி மலையை தூக்கி சொல்வது போலவும் அதனை கொண்டு வந்து மீண்டும் வைப்பது போலவும் இவர்களுக்கிடையே ஒரு செய்தியையும் சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு அந்த சஞ்சீவி மலையானது அங்கே வந்து விடுகிறது என்பதில் இவர்கள் நிம்மதி அடைந்து செல்கிறார்கள். அதற்கு பிறகு மூலிகையை பறிக்கிறார்கள் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடியது. இந்த சஞ்சீவி மலை சாரலில் பகுத்தறிவு கருத்துக்களையும் கலந்து கொடுத்ததுதான் மிக சிறப்பானது. பகுத்தறிவுக்கு ஒய்யாத ஏடுகளால் என்னை அசைக்க முடியாது என்ற வரிகள் மூலமாக இதனை நாம் தெரிந்து கொள்ளலாம். மக்கள் உழைக்காத முன்பு மேலிருந்து வந்திடும் எக்காரணத்தினாலும் இன்மையிலேயே உண்மை உண்டோ அப்படி என்ற ஒரு கேள்வியையும் அவர் கேட்டிருக்கிறாரு. இது போல நிறைய பாடல்கள் இருந்தாலும் நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது பிசுராந்தரையுடைய நாடகம் தான். பாவேந்தர் பாரதிதாசன் இறந்த பிறகு 5 ஆண்டுகள் கழித்து அவருக்கு சங்க புலவரான பிசுராந்தையர் மற்றும் சோழ மன்னர் கோப்பெருஞ்சோழன் ஆகியோரும் உயிரினும் மேலான நட்பை சொல்லக்கூடிய ஒரு நூலான இந்த பிசுராந்தையர் என்ற நாடக நூலுக்காக தான் சாகித்ய அகாடமி விருது என்பது வழங்கப்படுகிறது.
0: கவிதை நாடகம்
1: 1969 சாகித்ய அகாடமியுடைய விருதாக கவிதை நாடகத்திற்கு கிடைத்தது. அது நம்மளுடைய பாரதிதாசன் ஐயா அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. இதனுடைய வரலாற்று பின்னணியினால் நேரில் கண்டிராத இருவர். இந்த ரெண்டு பேருமே ஒருவர் ஒருவரை பற்றி கேள்விப்பட்டு அன்பு கொண்டு ஒருவர் ஒருவருக்காக உயிரையும் துறக்க துணிந்த ஒப்பற்ற நட்பின் இலக்கணத்தை இந்த நாடகம் வெளிப்படுத்துகிறது. இதனுடைய கருப்பொருள் நட்பு, அறம், நீதியை நிலைநாட்டுதல் மற்றும் மக்களின் மன வலிமை ஆகியவற்றை மையமாக கொண்ட நாடகம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி படைக்கப்பட்ட இந்த காப்பியத்திற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது சால பொருந்துமாகும். அதுபோலவே காதலா கடமையா என்ற அற்புதமான ஒரு நாடகமும் நம்முடைய பாரதிதாசன் ஐயா அவர்களால் படைக்கப்பட்டிருக்கிறது. இளங்குமரன் என்ற ஒரு நாடகத்தையும் அவர் படைத்திருக்கிறார். இந்த காதலா கடமையா பொறுத்தவரை பாவேந்தர் பாரதிதாசன் ஒரு நாட்டு பற்று உள்ள ஒவ்வொருவரும் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும், காதல் என்பது ஒரு புறம் இருந்தாலும் காதலை மீறி கடமையும் செய்ய வேண்டும் என்ற கருத்தினை வலியுறுத்தக்கூடிய ஒரு சிந்தனையில் இதனை படைத்திருக்கின்றார். இதில் கூட வரிகள் எல்லாம் ஒவ்வொரு இடத்திலும் சமூக பார்வையோடு நிறைய இடங்களில் வரிகள் வந்திருக்கின்றன. மூட்டுவலை சுரை மூடிய குடிசையில் அரிசி கிடைக்கும் அடுப்பு மூட்டும் நாம் திருநாளாக கருதும் எளியாருக்கு, எளியவர்களுக்கு அரிசி கிடைக்கக்கூடிய நாள் தான் திருநாள். அதுதான் பார்த்தீங்கன்னா விசேஷமான நாள். ஆக அரிசி உணவை கண்டறியாதவர்கள் ஏழை மக்களாக இருந்திருக்கிறார்கள் என்ற கருத்தினை எல்லாம் இதில் பதிவு செய்திருக்கிறார். அதுபோல நல்ல கருத்துக்கள் எல்லாம் நிறைய படைத்திருக்கக்கூடிய நம்மளுடைய பாரதிதாசன் அவர்களுடைய வாழ்க்கையில் திரையலோக பயணமும் முக்கியமான ஒரு பயணமாக இருந்திருக்கிறது.
0: நிச்சயமா திரையலோகில வந்து அவர் போய் ஆனா பெருசா சாதிக்க முடியாட்டினாலும் அவரும் திரையுலகில இருந்துட்டு தான் போயிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 படங்கள்ல அவருடைய இதெல்லாம் வந்திருக்குன்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம்.
1: திராவிட இயக்க தலைவர்களில் முதல் முறையாக திரைப்படத்துறைக்குள் நுழைந்தவர் பாரதிதாசன் ஐயா. ஏன்னா அந்த ஒரு சாதனை அவருக்கு இருக்கு. அவர் 1937 திரைப்பட உலகத்திற்குள் செல்கிறார். கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 10 படங்களுக்கு கதை, திரைக்கதை, உரையாடல், பாடல், பட தயாரிப்பு என்ற பல பகுதிகளில் பணியாற்றி இருக்கின்றார். அவருடைய படங்களில் முக்கியமானவை பாலாமணி, பக்தா திருடன், பொன்முடி, 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி, வளையாபதி, குமரகுருபரர் போன்ற 10க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் அவர் பணியாற்றிய படங்களாக இருந்திருக்கின்றன. இது மட்டுமில்லாமல்

0: 33 படங்களுக்கு அவர் பாடல் எழுதியிருக்கிறார். ஒரு படத்திலும் ஒரு சில பாடல்கள், கூடுதலாகவும் ஒரு சில பாடல்கள்லாம் எழுதியிருக்கிறார். இவையெல்லாம் அவருக்கு இன்றும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு படைப்புகளாக இருந்து கொண்டிருக்கின்றன.
1: அவருடைய புகழ்பெற்ற வரிகளை சொல்லுங்க, அதோட நம்ம நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம்.
0: அவருடைய புகழ்பெற்ற வரிகள் என்று சொல்லும் பொழுது, எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே என்று சொல்லக்கூடிய, தமிழை நேசிக்கக்கூடிய, தமிழகத்தை நேசிக்கக்கூடிய அந்த வரிகள் எல்லாம் அவருக்கு பெருமை சேர்த்தன. அதுபோலவே புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்று சொல்லக்கூடிய வரிகள் பாரதிதாசனுடைய படைப்புகளில் உயர்ந்து நிற்கக்கூடிய வரிகளாக நமக்கு தெரிகிறது. இன்று குழந்தைகளுக்கும் தெரியக்கூடிய வரிகளாக, தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழெங்கள் உயிருக்கு நேர் என்று சொல்லக்கூடிய வரிகள் எல்லாம் அவருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வரிகளாகும். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று இது பாடலாகவும் திரைப்பட பாடலாகவும் வந்திருக்கின்றது. அற்புதமான வரிகள் எல்லாம் அவருக்கு பெருமையை சேர்த்து கொண்டிருக்கின்றன. எப்பொழுதுமே உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கவிஞனும் சொல்லாத ஒரு வரியானது, இயற்கையை நேசிக்கும் பொழுது கூடெல்லாம் அதற்காக உடைத்த தொழிலாளியை நேசித்த பெருமை நம்முடைய பாரதிதாசன் அவர்களுக்கு உண்டு. அதற்கான பாடல் வரிகளாக சொல்லும்போது, சித்திர சோலைகளே உண்மை நன்கு திருத்தைய பாரிநிலே, முன்னர் எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேறு நிலை என்று சொல்லக்கூடிய வரிகள் எல்லாம் அற்புதமான வரிகள். இவையெல்லாம் அவருக்கு பெருமை சேர்த்து கொண்டு இன்றும் இந்த வரிகள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன சொல்லலாம். அற்புதமான அந்த வரிகளால் அவரும் நினைக்கப்படுகிறார், அவருடைய படைப்புகளும் நினைவூட்டப்படுகின்றன என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது ஐயா.
1: நிச்சயமா பாரதிதாசன் படைப்புகளில் இன்னும் பேசுறதுக்கு நிறைய செய்திகள் இருந்தாலும் நம்ம நேரத்தை கருதி முடிக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். நிலையத்துக்கு வந்திருந்து பல்வேறு செய்திகள் பகிர்ந்துகிட்டீங்க. நேயர்களுக்கு ஒரு பிடித்த நிகழ்ச்சியாக இந்த இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்கள்கிட்டேருந்து விடைபெறேன் சார். நன்றி, வணக்கம் ஐயா.
0: நன்றி ஐயா.
2: இதுவரை பாரதிதாசன் படைப்புகள் குறித்து பல்லவிகுமார் என்கிற எஸ் குமார் அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
3: வானொலி நாடக விழா 2026.
4: தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்களின் படைப்பில்
3: ஜூலை 26 தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:30 மணிக்கு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளியின் படைப்பாக தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் நாடகம்.
4: ஜூலை 27 தேதி திங்கட்கிழமை ஆகாஷ்வாணி மதுரையின் படைப்பில் மாயத்தூண்டில் நாடகம்.
3: ஜூலை 28 தேதி செவ்வாய்க்கிழமை ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் படைப்பாக அவளா சொன்னாள் நாடகம்.
4: ஜூலை 29 தேதி புதன்கிழமை இரவு 8:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் படைப்பாக மௌன விரதம் நாடகம்.
3: ஜூலை 30 தேதி வியாழக்கிழமை ஆகாஷ்வாணி திருநெல்வேலியின் படைப்பாக தென்னவன் கண்ட திருக்கோவில் வரலாற்று நாடகம்.
4: வானொலி நாடக விழாவில் நிறைவாக ஜூலை 31 தேதி வெள்ளிக்கிழமை இரவு 8:30 ஆகாஷ்வாணி சென்னை படைப்பில் இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நகைச்சுவை நாடகம்.
3: வானொலி நாடகங்கள் காற்றலையில் உயிரோவியங்களாக ஜூலை 26 தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் ஜூலை 31 தேதி வெள்ளிக்கிழமை வரை
4: ஆகாஷ்வாணி தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலைய அலைவரிசைகளிலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் இரவு 8:30 கேட்டு மகிழலாம்.
5: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவை

0: சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-425-111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை தேஷ்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். இந்த அறிவிப்பை தொடர்ந்து 12:05 நிகழ்ச்சியும் நேரமும். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12

0: to people ties. The president said the partnership is entering a new phase with more ambitious goals, strong cooperation and a shared vision for the future. Brent crude oil prices rose above $100 a barrel for the first time since May as tensions escalate in West Asia. Prime Minister Narendra Modi today extended his best wishes to the Indian contingent who are participating in the Commonwealth Games in Glasgow, Scotland. In a social media post, Mr. Modi expressed confidence that Indian athletes will compete with passion, determination and a spirit of excellence. The Prime Minister said the skills and dedication of the country's athletes continue to inspire countless Indians. And with that, we end this news bulletin.
1: நேரம் 12:40. மணிக்கும் 12:10.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெட்ஸ். இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் பி. நாகராஜன் அவர்களின் நாதஸ்வர இசை கேட்கலாம். முதலாவதாக என்னை நீ மறவாதே என தொடங்கும் எம். தண்டபாணி தேசிகர் பாடல் அமிர்தவர்ஷினி ராகம் ஆதிதாளம்.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் கோரிக்கையை ஏற்று திரு சோனம் வாங்சுக் தமது உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டதை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். போட்டித் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக விசாரிக்க உடனடியாக சிறப்பு நீதிமன்றம் அமைத்து தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் வினாத்தாள் முறைகேடு மற்றும் மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. வங்கி முறைகேடு மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கப் பிரிவினர் தில்லி, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் ஆகிய பகுதிகளில் உள்ள 8 இடங்களில் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் கோரிக்கையை ஏற்று சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சுக் உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டதை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குருகிராம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திரு சோனம் மருத்துவர்களின் அறிவுரையை ஏற்று தமது உடல்நலத்தை பராமரிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். திரு சோனம் வாங்சுக்கின் உடல்நலனுக்காக இறைவனை பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். திரு சோனம் வாங்சுக் போராட்டத்தை கைவிட்டுள்ளதை வரவேற்பதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் மாணவர்களின் நலன்களை மத்திய அரசு பாதுகாக்கும் என்று திரு சோனம் வாங்சுக் மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளதாக கூறியுள்ளார். வினாத்தால் கசிவை முற்றிலுமாக தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளின் வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான கடுமையான நடவடிக்கையை மேற்கொள்வது குறித்து மத்திய அமைச்சரவை விரைவில் முடிவு செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மிகுந்த பொறுப்புடனும் வெளிப்படைத்தன்மையுடனும் எதிர்காலத்தில் போட்டித் தேர்வுகள் நடைபெறும் என்றும் இதனால் மாணவர்களின் தகுதி நேர்மையான முறையில் உறுதி செய்யப்படும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். போட்டித் தேர்வு முறைகேடுகள் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கான புதிய விரைவு நீதிமன்றத்தை உடனடியாக அமைக்க தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தில்லி உயர்நீதிமன்றம் வெளியிட்டுள்ள உத்தரவில் ரோஸ் அவென்யூவில் நீதிமன்ற நீதிபதி அனு குரோவர் பாலிகா சிறப்பு நீதிபதியாக நியமிக்கப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி வினாத்தாள் கசிவு மோசடியில் ஈடுபடுவோரை உடனடியாக தண்டிக்கும் வகையில் சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என அறிவித்திருந்தார். மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் விரைவு நீதிமன்றம் அமைப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட முடிவை வரவேற்பதாக கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விரைவு நீதிமன்றங்கள் மூலம் வினாத்தாள் மோசடி தொடர்பான வழக்குகள் தினமும் விசாரிக்கப்பட்டு விரைவில் நீதி கிடைக்கும் என்று தெரிவித்தார். நீட் வினாத்தாள் முறைகேடு மற்றும் மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை இன்று கூடியதும் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். அவையை சுமூகமாக நடத்த ஒத்துழைக்குமாறு அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக்கொண்ட போதும் தொடர்ந்து அமளி நீடித்தது. இதன் காரணமாக மக்களவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே நிலை நீடித்ததன் காரணமாக அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் வேலைவாய்ப்புடன் கூடிய

0: உரிய பயிற்சி மற்றும் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருவதாக மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் அவர் எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதிலில் சத்தீஸ்கட் மாநிலத்தில் 800க்கும் மேற்பட்ட இளைஞர்களும் தமிழ்நாட்டில் 600க்கும் மேற்பட்ட இளைஞர்களும் இந்த பயிற்சி திட்டத்தில் பயன்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: வருமான வரி தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவின் நேரடி வரி வருவாய் கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் வருமான வரி முக்கிய அம்சமாக திகழ்கிறது. நாட்டின் வருமான வரித்துறை வெளிப்படைத்தன்மையுடனும் தொழில்நுட்ப அம்சங்களுடனும் வரி செலுத்துவோருக்கு உகந்த வகையிலும் நிர்வாக திறமையுடனும் சிறப்பாக செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே வருமான வரி செலுத்துவோரின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சென்னையைச் சேர்ந்த பட்டய கணக்காளர் திருமதி சுபாஷினி கணபதி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோம்னா வரி அப்படிங்கிறது வரி வசூல் அப்படிங்கிறது கலெக்டர்ஸ் மூலமாக செய்யப்பட்டுக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா நம்மளோட வார் நடந்துட்டு இருந்தப்போ இதுக்காக ஒரு ட்ரைபியூனல் அமைக்கப்பட்டு இன்கம் டேக்ஸ் இல்லாமல் டேக்ஸ் பேயர்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுத்து அந்த மாதிரியான பல இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கொண்டு வரப்பட்டது அன்னியிலிருந்தே. ஸோ 1961 முதல் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து கொண்டு வரப்பட்டது நமக்கு இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா இருக்கிறது. 1922 அப்புறமா 1961 இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்தது. அதுக்கப்புறமா 2025 இப்போ ஒரு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.
0: பிரதமரின் பயிர்காப்பீட்டு திட்டத்தின் மூலம் குறுவை பருவத்திற்கு உதவி பெற நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் பதிவு செய்து வருகின்றனர். இந்த திட்டம் தங்களின் வாழ்வாதாரத்திற்கு பேருதவியாக அமைந்துள்ளதாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
3: தமிழ்ச்செல்வன் தங்கள விவசாயிகளுக்கு மழை வெள்ளம் வறட்சி இந்த மாதிரி பகுதியில் உதவுறது பாரத பிரதமர் அவர்களினுடைய திருத்தி அமைக்கப்பட காப்பீடு திட்டம். குறிப்பா இந்த வருஷம் தண்ணி எங்கேயுமே இல்ல, வறட்சியா தான் இருக்குது குறுவைக்கு. இந்த குறுவ பருவத்தை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்கள்ல நாங்க வர 31ஆம் தேதிக்குள்ள காப்பீடு கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை மாசத்துக்குள்ள அது கட்டியும் இருக்கும், மக்களும் கட்டுவதற்கு தயாராக இருக்கும். இப்ப சில இடத்துல முளைப்பு திறன் பாதிச்சிருக்கு. காப்பீடு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் முளைப்பு திறன் பாதிச்சாலே கிட்டத்தட்ட 25% அளவுக்கு காப்பீடு கிடைக்கும். அந்த நம்பிக்கை அடிப்படையில நீங்க எல்லா மாவட்டத்திலுமே மத்திய அரசை நம்பியும் ஐயா மோடி ஐயாவை நம்பி தான் நாங்கள் காப்பீடு கட்டியிருக்கோம். நிச்சயமாக கிடைக்கும் நம்பிக்கை இருக்கும். இந்த காப்பீடு திட்டத்தை உருவாக்கி தந்த பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்களுக்கு எங்களுடைய விவசாயிகள் சார்பாக மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம்.
4: சங்கமங்கலம், என் பேரு குமார். நாங்க போன வருஷம் வந்து சாவடி பண்ண சம்பா குருவா சாவடி பண்ணா ஐயா பிரதமர் மோடி ஐயா வந்து இது பயிர் காப்பீடு திட்டம்லாம் கொடுத்தாப்ல, பயிர் காப்பீடு திட்டம் கொடுத்த பாரத பிரதமர் மோடி ஐயாவுக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றி.
0: குஜராத் மாநிலத்தில் கடும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு செய்து தரும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாநிலத்திலிருந்து பாதிப்புகள் குறித்த விவரங்களை மத்திய அரசு கோரியுள்ளதாக தெரிவித்துள்ளார். பிஜேபி சார்பிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகள் செய்து தரப்படும் என்றும் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். வங்கி முறைகேடு மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கப் பிரிவினர் தில்லி, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் ஆகிய பகுதிகளில் உள்ள 8 இடங்களில் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். 450 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடந்திருப்பதாக சிபிஐ பதிவு செய்துள்ள வழக்குகளின் அடிப்படையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சோதனையின் போது போலி நிறுவனங்களின் பெயரில் முறைகேடாக கடன் வழங்கப்பட்டிருப்பதும் தெரியவந்துள்ளது. ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய தடகள வீரர்கள் உறுதியுடன் சிறப்பாக விளையாடி சாதனை படைப்பார்கள் என்று கூறியுள்ளார். அவர்களின் திறமை மற்றும் அர்ப்பணிப்பு நாட்டில் உள்ள இளம் தடகள வீரர்களுக்கு ஊக்கத்தை அளிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கனடாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-7, 11-5, 6-11, 11-9 என்ற செட் கணக்கில் எகிப்தின் ஹவீபா ரிஸ்கை வென்றார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிரிஷா மகேந்திரன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2

7-5 என்ற செட் கணக்கில் சிலியின் அன்டோனியா ரிவராவை வென்றார். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா பங்களாதேஷை வென்றது. மஸ்கட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 8-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மகளிர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியா 10-0 என்ற கோல் கணக்கில் கஜகஸ்தானை வென்றது. சர்வதேச செஸ் ஃபெடரேஷனின் இடைக்கால தலைவராக செஸ் சாம்பியன் திரு விஸ்வநாதன் ஆனந்த் பொறுப்பேற்றுக் கொண்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் கோரிக்கையை ஏற்று திரு சோனம் வாங்சுக் தமது உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டதை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். போட்டித் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக விசாரிக்க உடனடியாக சிறப்பு நீதிமன்றம் அமைத்து தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் வினாத்தாள் முறைகேடு மற்றும் மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. வங்கி முறைகேடு மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கப் பிரிவினர் தில்லி, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் ஆகிய பகுதிகளில் உள்ள 8 இடங்களில் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி

0: எதிராக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. வங்கி முறைகேடு மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கப் பிரிவினர் தில்லி, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் ஆகிய பகுதிகளில் உள்ள 8 இடங்களில் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50 30 ஆகாஷவாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாடு புதுச்சேரி கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கு இன்று தொடங்கி நாளை மறுநாள் 26 வரையிலான வானிலை முன்னெச்சரிக்கை ஏதுமில்லை. 27 28 பலத்த காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். 27 28 மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். பிற பகுதியினருக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் பலத்த காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். நாளையும் நாளை மறுநாளும் இப்பகுதிகளில் காற்று இதே வேகத்தில் வீசும் வாய்ப்புண்டு. மேலும் பலத்த காற்று 26 27 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசக்கூடும். 28 பலத்த காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகள், தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை. ஆந்திரப்பிரதேசத்தில் கிழக்கு கோதாவரி கடலோரப் பகுதிகளில் அந்தர்வேதி முதல் பெருமல்லபுரம் வரை அலைகள் கரையை தொடும் வேகம் நாளை இரவு 7 வரை 1.3 முதல் 1.5 மீட்டராக வினாடிக்கு இருக்கும். குண்டூர் கடலோரப் பகுதிகளில் பாபட்லா முதல் நிசாம்பட்டினம் வரை வினாடிக்கு 1 முதல் 1.2 மீட்டராக அலைகளின் வேகம் இருக்கக்கூடும். கிருஷ்ணா கடலோரப் பகுதிகளில் நச்சுக்குண்டா முதல் பெத்தகொல்லப்பள்ளம் வரை அலைகளின் வேகம் 1.3 முதல் 1.6 மீட்டராக இருக்கக்கூடும். மேற்கு கோதாவரி கடலோரப் பகுதிகளில் அலைகள் கரையை தொடும் வேகம் 1.2 முதல் 1.5 மீட்டராக இருக்கக்கூடும். நெல்லூர் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் வினாடிக்கு 1 முதல் 1.2 மீட்டராக அலைகள் வேகம் இருக்கக்கூடும். பிரகாசம் கடலோரப் பகுதிகளில் அலைகளின் வேகம் நாளை இரவு 7 வரை 0.9 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். மீண்டும் வானிலை அறிக்கை. 2:55 மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் PB ஸ்ரீனிவாஸ் பாடியுள்ள பாடல். இயற்றியவர் புதுவயல் செல்லப்பா.
2: இசை கால வெள்ளம் வேகமாக ஓடுகின்றது, அதில் கடந்த கால காட்சி.

அடுத்து என் ராஜேஸ்வர ராவ் ஜெயந்த ஸ்ரீ ராஜாராம் பாடியுள்ள பாடல் இயற்றியவர் வடமாதிமங்கலம் வேதநாராயண் இசை எல் கிருஷ்ணன்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, கேவைசி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேவைசி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேவைசி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெறச் செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: அதாவது
2: அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
3: டேய், அந்த காலக்கைய ஏதோ சொல்றேன், ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு
1: நினைக்கிறேன்டா.
2: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க. அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
1: ஆமாங்கக்கா.

0: latest European Union sanctions list. And with that, we end this news bulletin.
1: நேரம் ஒரு மணி பத்து நிமிடம்.
2: ஆகாஷ்வாணி என்னுயிர் தோழி. தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி.
3: இன்றைய நிகழ்ச்சியில் பெயர் சொல்லும் கதை, எழுத்தின் இசை, நலமாய் வளமாய் மற்றும் கதை அரங்கம் ஆகியவை இடம்பெறும். பெயர் சொல்லும் கதை வழங்குகிறார் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள்.
4: இன்றைக்கு நாம் பார்க்க போகும் ஒரு ஊர் வரலாற்று சிறப்புமிக்க, தொல்லியல் சான்றுகள் நிறைந்த, தமிழருடைய தொன்மைக்கும் பண்பாட்டுக்கும் சான்றாக விளங்கக்கூடிய ஒரு ஊர் தான் கொடுமணல். ஈரோடு மாவட்டத்தில் இருக்கு இந்த கொடுமணலுக்கு ஏன் அப்படி ஒரு பேர் வந்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, பொதுவாக தமிழருடைய தொன்மை பண்பாடு என்று சொல்றப்ப அதற்கு இரண்டு சான்றுகள், ஒன்று இலக்கிய சான்று, இன்னொன்று தொல்லியல் சான்று. இலக்கிய சான்றை மெய்ப்பிக்கும்பது தான் இந்த தொல்லியல் சான்று. அப்படியாக கொடுமணல் என்பது சங்ககால ஒரு ஊர் பேராக இருந்திருக்கிறது. சங்ககாலத்தில் இந்த ஊரானது கொடுமணம் என்றே அழைக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து நிறைய பதிற்றுப்பத்து பாடல்களில் கொடுமணம் நன்மான் பட்ட வினைகளம், அது மாதிரி கொடுமான் நன்மான் பட்ட அருங்கலம் என்று பலவாறாக சுட்டப்படுகிறதை நாம் அறியலாம். அப்படியாக சங்ககால ஊர் பெயரான இந்த கொடுமணம் என்பதுதான் கொடுமணல் என்று வழங்கப்பெறுகிறது. இங்கு தொல்லியல் சான்றுகளாக பெருங்கற்கால சின்னங்கள் நிறைய கிடைத்திருக்கிறது. அதே போல தொல்லியல் கலங்கள் அதிகமாக கொண்ட ஒரு நிலப்பகுதியாக இந்த கொடுமணல் விளங்குகிறது. இங்கே பல்வேறு பகைப்பட்ட பாசிகள், மணிகள், ஈம சின்னங்கள், இது மக்களுடைய புதைவிடமாக இருந்திருக்கிறதை நாம் அறிகிறோம். அதுபோல ஏராளமான அகழாய்வுகள் செய்த நிலப்பரப்பில் தொல்லியல் சான்றுகளாக பல்வேறு பொருள்கள் கிடைத்திருக்கிறதை வைத்து இது ஒரு சங்ககால ஊர் பெயராகவும், ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் வாழ்ந்த நிலப்பகுதியாகவும் இது இருந்திருக்கலாம் என்பதை தொல்லியல் சான்றுகள் உறுதிப்படுத்துகின்றன. ரோமானியர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் இடையே வணிகம் நடந்ததற்கான சான்றுகள் கிடைத்திருக்கின்றன. இப்படி ஒரு பெரிய வணிக நகரமாக இருந்ததுதான் இந்த கொடுமணல் என்ற கொடுமணம். இது பண்டைய தொழில் மற்றும் வணிக நகரமாக திகழ்ந்திருக்கிறது. பழங்காலத்தில் இந்த பகுதியில் நிறைய இரும்பு தாதுகளும் மணிக்கற்களும் நிறைய இருந்ததற்கான சான்றுகளாகவும், தொழிற்சாலைகள் நிறைந்த ஒரு ஊர் பகுதியாகவும் இருந்திருக்கிறது என்பதற்கு இந்த ஊர் ஒரு சான்றாக அமைகிறது. வெளிநாட்டினருடன் வணிக தொடர்புடைய நகரமாகவும் திகழ்ந்திருக்கிறது என்பதற்கு அகழாய்வு சான்றுகள் உறுதி செய்கின்றன. இந்த மணல் என்பது எப்படி மலை, குன்று, பாறை, கல் என்று சொல்கிறோமோ, அடுத்தடுத்த படிநிலை வளர்ச்சியில் அதை போல மலை, குன்று, பாறை, கல், மணல் என்ற வளர்ச்சி வருவதை நாம் அறிகிறோம். அப்படியாக இந்த ஊர் கொடுமணல் என்றே பெயர் பெற்றிருக்கிறது. தொல்லியல் சான்றுகள் அதற்கு உறுதி செய்கிறது இந்த ஊரை பற்றி. தமிழகத்தில் மணல் என்ற சொல்லை அடிப்படையாக கொண்டோ அல்லது மணல் பரப்பை குறிக்கும் வகையிலோ நிறைய ஊர் பெயர்கள் அமைந்துள்ளன. அதில் மணல் மேடு, மணல் மேல்குடி, நெடுமணல், மணற்பாறை, மணல்வெளி என்று பல்வேறு ஊர் பெயர்கள் தமிழகத்தில் மணல் என்ற ஒட்டுடன் இணைந்த புவியியல் சார்ந்த, அதன் நிலவியலின் அடிப்படையில் அமைந்த ஊர் பெயராக நாம் பார்க்கிறோம். அப்படி மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கும் ஒரு ஊர் மணல் மேடு, புதுக்கோட்டையில் இருக்கும் ஒரு ஊர் மணல் மேல்குடி. அதே போல சதுர்வேதி மங்கலமாக பழைய கல்வெட்டுகளில் அறியப்பட்ட நெடுமணல் என்னும் ஒரு ஊர், மணல் நிறைந்த பாறை பகுதியை குறிக்கும் வகையில் மணற்பாறை, அதாவது திருச்சி மணப்பாறை என்பது மணல் சூழ்ந்த பாறையாக இருந்திருக்கிறது. மணல் பரவிய வெட்டவெளி பகுதியாக மணல்வெளி என்ற ஒரு ஊரும் இருந்திருக்கிறது. இவைகளெல்லாம் பெரும்பாலும் நதிக்கரைகள் அல்லது கடற்கரை ஓரங்களில் மணல் படிவுகள் அதிகம் உள்ள இடங்களாக இருந்திருக்கின்றன. இப்படியாக தமிழ்நாட்டில் நிலவியல் அடிப்படையில் ஊர் பெயர்கள் அமைந்திருப்பதையும் நாம் அறியலாம்.

0: எழுத்தின் இசை பகுதியில் கவிதை வழங்குகிறார் கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள்.
1: கவிதையின் தலைப்பு உங்களுக்கும் அதே பெயர்தானா? சாலையோர வியாபாரியிடம் காய் வாங்கப் போனால் பேரம் பேசாமல் வாங்கினால் அவர்களுக்கென்று பெயருண்டு.

சாலையோர வியாபாரியிடம் காய் வாங்கப் போனால் பேரம் பேசாமல் வாங்கினால் அவர்களுக்கென்று பெயருண்டு. கோயில் வாசலில் ஐயா சாமி தர்மம் பண்ணுங்க, ரெண்டு கண்ணும் தெரியாது, ஆராயாமல் உதவி செய்யும் அவர்களுக்கென்று பெயருண்டு. கோயில் வாசலில் ஐயா சாமி தர்மம் பண்ணுங்க, ரெண்டு கண்ணும் தெரியாது, ஆராயாமல் உதவி செய்யும் அவர்களுக்கென்று பெயருண்டு. நண்பா, குழந்தைக்கு முடியல, ஆஸ்பத்திரி போகணும், 1000 ரூபா அக்கவுண்ட்ல போட்டு விடுறியா? ஒன்றும் சொல்லாமல் போடும், அவர்களுக்கென்று பெயருண்டு. நண்பா, குழந்தைக்கு முடியல, ஆஸ்பத்திரி போகணும், 1000 ரூபா அக்கவுண்ட்ல போட்டு விடுறியா? ஒன்றும் சொல்லாமல் போடும், அவர்களுக்கென்று பெயருண்டு. தினமும் பூ கொடுக்கும் பூக்காரம்மா முளம் போட்ட பின் 2 கன்னி குறைத்து கொடுப்பது தெரிந்தும் ஒன்றும் சொல்லாமல் வாங்கினால் அவர்களுக்கென்று பெயருண்டு. தினமும் பூ கொடுக்கும் பூக்காரம்மா முளம் போட்ட பின் 2 கன்னி குறைத்து கொடுப்பது தெரிந்தும் ஒன்றும் சொல்லாமல் வாங்கினால் அவர்களுக்கென்று பெயருண்டு. வீட்டு உதவிக்கு வரும் ஆயா மாதத்தில் 4 நாள் விடுப்பு எடுக்க சொல்லும் காரணம் பொய் என்று தெரிந்தும் மறுப்பு சொல்லாமல் அனுமதிக்கும் அவர்களுக்கென்று பெயருண்டு. வீட்டு உதவிக்கு வரும் ஆயா மாதத்தில் 4 நாள் விடுப்பு எடுக்க சொல்லும் காரணம் பொய் என்று தெரிந்தும் மறுப்பு சொல்லாமல் அனுமதிக்கும் அவர்களுக்கென்று ஒரு பெயருண்டு. உங்களுக்கும் அதே பெயர்தானா? உங்களுக்கும் அதே பெயர்தானா?

0: நலமாய் வளமாய் வழங்குபவர் யோக கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த வாரம் மென்சுரேஷன் அதோட பிஎம்எஸோட மூன்றாவது அப்புறம் நாலாவது சிம்டம்ஸான சோர் பிரஸ்ட், மாதவிடாய்க்கு முன்பு வரக்கூடிய மார்பு வலி மற்றும் மாதவிடாய் காலத்தில் வரக்கூடிய மனநிலை மாற்றங்கள் பற்றி பார்க்க போகிறோம். மார்புக வலியை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆசனாவும் மனநிலை மாற்றங்களை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு பிராணாயாமம் மூச்சு பயிற்சியும் இன்றைக்கி நான் சொல்லித்தரப்போகிறேன். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். நீங்கள் கண்டிப்பாக பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா. இப்போது நம்ம மாதவிடாய்க்கு முன்பு வரக்கூடிய மார்பு வலி பற்றி பார்ப்போம். இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட்ரஜன் மற்றும் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் மாற்றங்களால் ஏற்படக்கூடிய இது பொதுவான ஒரு ப்ரீமென்சுரல் சிண்ட்ரோம் தான், ஒரு அறிகுறி தான். அதனால் நீங்கள் அதை பற்றி வரி பண்ண வேண்டாம். இது வழக்கமாக பீரியட்ஸ் வரத்துக்கு ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி இல்லை ஈவன் 5 டேஸ் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட மார்பு பகுதியில் ஒரு சின்ன வீக்கம் மாதிரியோ இல்லை ஒரு மாதிரி கனத்த உணர்வு அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை ரொம்ப சாஃப்டாக இருக்கலாம், நீங்கள் தொடம்போதே வந்து உங்களுக்கு வந்து ஒரு வலி இருக்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து நார்மல். ஆனால் இதுவே உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் பெயின் வருது அப்படின்னா நீங்கள் ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது மிகவுமே அவசியம். ஸோ இதை நேச்சுரலாக எப்படி க்யூர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பு உணவுகள், சர்க்கரை உணவுகள் இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும். யோகா பயிற்சி செய்வது மூலமாக உங்களுக்கு அந்த மசில்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகும்போது, அந்த நெகிழ்வுத்தன்மை நல்லா வரும்போது உங்களுக்கு அந்த மாதிரி வலியே வராமல் இருக்கும். ஸோ இதில் முக்கியமான ஆசனா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய ஆசனா இருக்குது. உங்களோட மார்பை நல்லா விரிவடையக்கூடிய அந்த மசில்ஸை ஃப்ளெக்சிபிள் ஆக்கக்கூடிய ஆசனா நிறைய இருக்குது. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிற ஆசனா பேர் வீரபத்ராசனா, இல்லைன்னா வாரியர் போஸ், போர் வீரர் போஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது உங்களோட உடலை வந்து நல்லா வலிமையாக்கி நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆக்கும். உங்களோட கால் கைகள் மற்றும் உங்களோட முதுகெலும்பு நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆசனா இது. மொத்தம் வந்து 4 விதமாக பண்ணலாம் ஆக்சுவலாக. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு விதமான வீரபத்ராசனா சொல்லி கொடுக்க போகிறேன். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உங்களோட யோகா மேட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த உங்கள் யோகா மேட் வந்து வழுக்காத மேட்டாக இருக்கணும் ஆக்சுவலாக. நல்ல கிரிப் உள்ள யோகா மேட் ஒன்று எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு காட்டன் மேட்டோ இல்லை கார்பெட்டோ எது எடுத்தாலுமே உங்களோட கால் அதில் வைக்கும் போது உங்களுக்கு கால் வழுக்காமல் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு மேட்டை எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டு காலுமே வந்து அகலமாக வச்சுக்கோங்க. ஒரு 3 இல்லை 4 அடி அகலத்தில் வச்சுக்கோங்க. உங்களோட வலது பாதத்தை வந்து 90 டிகிரிஸ்க்கு வெளிப்புறமாக திருப்பிக்கோங்க. உங்களோட இடது பாதத்தை வந்து சற்று உள் நோக்கின மாதிரி திருப்பிக்கோங்க. ஒரு ஆங்கிளில் உங்களோட இடுப்பு பகுதி ஃபுல்லுமே வந்து உங்களோட வலது காலை பார்த்த மாதிரி ஃபுல்லாக திருப்பிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பேக், உங்களோட இடது பாதமே நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நீங்கள் பேலன்ஸ்டாக நிற்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த பொசிஷனில் வந்து நீங்கள் ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறமா உங்கள் ரெண்டு கையை நல்லா மேலே நீட்டிக்கோங்க. உங்கள் தலைக்கு மேலே நீட்டிக்கோங்க. உங்கள் ரெண்டு உள்ளங்கையுமே வந்து ஒன்றா எடுத்துகிட்டு வந்து நமஸ்கார முத்ரா இல்லை அஞ்சலி முத்ரால ஒன்றா சேர்த்துக்கோங்க. ரெண்டு கையும் விரல்களையும் இன்டர்லாக் பண்ணக்கூடாது. எல்லா விரலும் நீட்டி மேலே பார்த்த மாதிரி இருக்கணும், சீலிங்கை பார்த்த மாதிரி. இப்போது உங்களோட வலது முழங்காலை வந்து 90 டிகிரிஸ் ஆங்கிளில் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களோட முழங்கால் கணுக்கால் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும். உங்களோட இடுப்பு முழங்கால் வந்து இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும், ஒரு எல் ஷேப் மாதிரி இருக்கணும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரண்ட் லெக்கில் ஸ்குவாட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட முதுகை நல்லா வளைச்சி நல்லா பின்னாடி எடுத்துகிட்டு போங்க. ஸோ நீங்கள் இது இப்படி பண்ணும்போது உங்கள் செஸ்ட்டு நல்லா ஓப்பன் ஆகும்போது, உங்கள் ஷோல்டர் நல்லா ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு அந்த மசில்ஸ், உங்கள் பிரெஸ்ட்டை சுற்றி இருக்கிற மசில்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகும். ஃப்ளெக்சிபிள் ஆகும்போது அந்த ஹெவினஸ்ஸு

பெயின் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும். இதை நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பெயினே வராமல் இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ வீரபத்ராசனா பண்ணும்போது நம்ம கால்கள், கணுக்கால்கள், கைகள், முதுகு தசைகள் எல்லாமே வந்து ஸ்ட்ராங் ஆகும். உங்களோட இடுப்பு மார்பு பகுதி, தோள்பட்டை பகுதி எல்லாமே வந்து நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகும். இது வந்து ஒரு பேலன்சிங் ஆசனாமே சொல்லலாம். ஏன்னா ஒரு கால் முன்னாடி இன்னொரு கால் ஆங்கிளில் வைக்கும்போது அந்த பேலன்ஸ் சென்ஸுமே வரும். இது ரெண்டு சைடுமே நீங்கள் பண்ணணும். நம்ம ரைட் சைடு எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஒரு ரைட் சைடில் வந்து நீங்கள் மெதுவாக ஒரு 10 counts அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பி லெஃப்ட் சைடுமே அதே மாதிரி ரிப்பீட் பண்ணணும் நீங்கள். ஸோ இது யார் யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டி வலி இருக்கிறவங்க, ரொம்ப ஹை பிபி இருக்கிறவங்க இந்த ஆசனாவை பண்ணக்கூடாது. மெயினாக முட்டி வலி இருக்கிறவங்க, நீ சர்ஜரி பண்ணவங்களை வந்து இந்த ஆசனா பண்ணவே கூடாது. இன்னொரு தடவை பண்ணலாம் இந்த ஆசனா. உங்களோட ரெண்டு காலும் அகத்தி வச்சுக்கோங்க. உங்களோட வலது காலை 90 degrees பார்த்த மாதிரி திருப்பிக்கோங்க. உங்களோட இடது காலை உள் நோக்கின மாதிரி திருப்பிக்கோங்க. உங்கள் இடுப்பு பகுதியை உங்களோட ரைட் லெக்கை பார்த்த மாதிரி திருப்பிட்டு உங்கள் ரெண்டு கையை நல்லா மேலே எடுத்துகிட்டு போய்க்கோங்க. நல்லா நீட்டிக்கோங்க. உள்ளங்கை ரெண்டும் ஒன்றா சேர்ந்து நமஸ்கார முத்ராவில் இருக்கணும். ஸோ பாடி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இப்போது உங்களோட ரைட் லெக்கில் ஸ்குவாட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்கள் பாடியை நல்லா பேக் பெண்ட் பண்ணுங்கள். செஸ்ட்டை நல்லா ஓப்பன் பண்ணுங்கள். ஷோல்டர் நல்லா ஓப்பன் பண்ணுங்கள். மூச்சை நல்லா உள்ளே வாங்கிக்கோங்க. இப்போ நார்மல் ப்ரீத்திங்கில் இதை ஒரு 10 counts ஹோல்ட் பண்ணுங்கள். ஹோல்ட் பண்ணினதுக்கப்புறமா மெதுவாக மூச்சை வெளியில் விட்டுட்டு கையை ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உங்களோட நீயை ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் லெஃப்ட் சைடுமே லெஃப்ட் லெக்கை முன்னாடி எடுத்துகிட்டு வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ரைட் லெஃப்ட்ன்றது 1 time. ஸோ அந்த மாதிரி ஒரு 3 to 5 times பண்ணலாம் இது. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மாதவிடாய் காலத்தில் வரக்கூடிய மனநிலை மாற்றங்கள், மென்சுரல் மூட் ஸ்விங்ஸ். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரொஜெஸ்ட்ரானோட ஃப்ளக்சுவேஷன்ஸால் வரக்கூடிய ஒரு பொதுவான ஒரு அறிகுறி தான் இது. ஸோ நம்மளோட மென்சுரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே, ஈவன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தீங்க அப்படின்னா, தேவையில்லாமல் எரிச்சல் படுறது, கோபம் படுறது, கொஞ்சம் டிப்ரெஸ்டாக இருக்கிறது, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறது, அந்த மாதிரிலாம் ஒரு மூட் ஸ்விங்ஸ் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஒரு சன்னாக இருக்கட்டும், இல்லை அப்பாவாக இருக்கட்டும், இல்லை மற்றவங்களாக இருக்கட்டும், கொஞ்சம் லேடிஸை புரிஞ்சுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். முக்கிய மனநிலை மாற்றங்கள் என்னென்னா, இப்போ நம்ம காரணம் இல்லாமல் கோபப்படுவது, திடீராக சோகம் வந்து சில பேர் அழுவ கூட தொடங்குவாங்க, பதற்றமாக இருக்கிறது, திடீர்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறவங்க திடீர்னு பார்த்திங்கன்னா சோகம் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். இது உணவு இதில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம காரமாக இருக்கிற உணவை வந்து சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனில் போயிட்டு கடகடன்னு ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் சொல்லிவிட்டு நம்ம போயிட்டு ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிடாமல் பார்த்துக்கணும். ஏன்னா அது வந்து உங்களுக்கு வேறு விதமான எஃபெக்ட்டுமே தரும், அது நல்ல எஃபெக்ட் தராது ஆக்சுவலாக. அதே மாதிரி யோகா பயிற்சி பண்ணுறது மூலமாக உங்களோட அந்த லெவல்ஸை வந்து கண்ட்ரோல்க்கு எடுத்துகிட்டு வரலாம். உங்களோட மைண்டு நல்லா காம் டவுன் பண்ணலாம். ஸோ யோகா மெடிடேஷன் பண்ணும்போது, யோகா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணும்போது, மூச்சு பயிற்சி பண்ணும்போது நமக்கே தெரியாமல் நமக்குள்ளே அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் நார்மலைஸ் ஆகி உங்களோட அந்த மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் காணாமல் போயிடும். தூக்கம், சரியான தூக்கம், சரியான நேரத்தில் தூங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ யோகான்றது வந்து நம்ம சரியான ஒரு ட்ரெயினர்கிட்டையோ இல்லை யோகா ப்ரொஃபஷனல்கிட்டேயோ இல்லை ஒரு யோகா இன்ஸ்டிடியூட் போயிட்டு முறைப்படி நம்ம கற்றுக்கணும். ஸோ நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கிற வீடியோஸ் பார்த்தோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த வீடியோஸ் மேல வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் பண்ணுறதுமே கரெக்டாக தப்பான்றது தெரியாது. லெசன்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல நெகட்டிவாக நடக்கிறதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்களாக செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஒழுங்காக கற்றுக்கோங்க, அதுக்கப்புறமா உங்களோட செல்ஃப் ப்ராக்டிஸை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ ப்ராப்பராக ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட போயிட்டு அவங்க கைடன்ஸோட யோகா பண்ணுங்கள். அப்போ தான் அதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ யோகா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருங்க. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.

கதையரங்கம். இன்னைக்கு கதையரங்கத்துல நாம ஒரு சிறிய செயல் எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை நிகழ்த்தும் அப்படிங்கறத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஒரு அழகான சிறிய நகரம், அந்த நகரத்துல அருண் அப்படிங்கிற சிறுவன் வாழ்ந்துட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. தினமும் சாயங்கால நேரத்துல தன்னுடைய வீட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு திண்ணையில வானத்தை பார்த்துக்கிட்டே, அங்க இருக்கிற நட்சத்திரங்கள் மேகங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே கனவுகள் கண்டுட்டு இருப்பான். அந்த வானத்தை பார்க்கும்போதெல்லாம் அவனுக்கு ஒரு எண்ணம் தோன்றும், இந்த வானம் எவ்வளவு பெருசா இருக்கு, ஆனா இதுல இருக்கிற நட்சத்திரங்கள் எவ்வளவு குட்டியா இருக்கு, இந்த வானத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம எவ்வளவு குட்டியோண்டு இருக்கோம் அப்படின்னு எல்லாம் அவன் மனசுக்குள்ள தோணும். சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் நிறைய சந்தோஷங்கள் இருக்கு, சின்ன சின்ன செயல்கள் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்றத அவன் நம்பினான். ஒரு நாள் பள்ளியில ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்டார், இந்த உலகத்தை மாத்த பெரிய சக்தி வேணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? அதுக்கு பல மாணவர்களும் கையை உயர்த்தினாங்க, ஆனா அருண் மட்டும் அமைதியா இருந்தான். ஆசிரியர் அவனை பார்த்து கேட்டாரு, ஏன் அருண் நீ கையை உயர்த்தவே இல்ல, உன்னோட பதில் என்ன அப்படின்னு ஆசிரியர் கேக்குறார். அருண் மெதுவா எழுந்து, ஐயா இந்த உலகத்தை மாத்துறதுக்கு பெரிய சக்தி

0: எதுவும் தேவையில்லை. ஒரே ஒரு சிறிய நல்ல செயல் செய்தாலே போதும், இதுதான் என்னோட நம்பிக்கை அப்படின்னு அருண் பதில் சொல்றான். அந்த பதில் ஆசிரியருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அடுத்த நாள் பள்ளி முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருக்கும்போது இடி மின்னல் மழை, அந்த நகரத்துல பலத்த மழை கொட்டி தீத்துட்டு இருந்தது. எங்குமே மின்சாரமும் இல்லை. இரவு ஆனதும் அந்த தெரு முழுக்க இருளால் சூழ்ந்திருந்துச்சு. அப்படி ஒரு இருட்டு, கொற்ற மழை, சாலையெல்லாம் தண்ணி, நடக்கிறதுக்கே எல்லாருக்கும் அவ்வளவு சிரமமா இருந்தது. வேலையை முடிச்சு வீட்டுக்கு போறவங்களுக்கும் சரி, பள்ளியிலிருந்து வீட்டுக்கு திரும்புற மாணவர்களுக்கும் சரி, ரொம்பவும் சிரமமா இருந்தது. அருணுக்கும் அப்படிதான், ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். வீட்டுக்கு வந்து உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தான். வழக்கமா அவனுக்கு தான் திண்ணையில உட்காந்து வானத்தை பார்க்கற அன்னைக்கு அவனால் அப்படி உட்கார முடியல. ஆனா திண்ணையில நின்னபடியே சாலையை பார்த்துட்டு இருந்தான். சாலையெல்லாம் மின்சாரம் இல்லாம கும் இருட்டா இருந்தது. அப்போ அருணுக்கு ஒரு யோசனை வந்தது. வீட்டில இருந்த சின்ன விளக்கொன்று எடுத்து அந்த விளக்குல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதை காத்துல அணையாதபடி கண்ணாடி போட்டு மூடி தன்னுடைய வீட்டு வாசல்ல கொண்டு வந்து வச்சான். அந்த சின்ன விளக்குல அவனுடைய வீட்டு வாசல் வரைக்கும் இருந்த சாலையோரத்துல வெளிச்சம் தெரிஞ்சது. அதை பார்த்த பக்கத்து வீட்டுக்காரங்களும் இதே மாதிரி விளக்குகளை கொண்டு வந்து ஒவ்வொருத்தரா ஏத்த ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த முழு தெருவுமே சின்ன சின்ன விளக்குகளோட ஒளியில பிரகாசமா தெரிஞ்சது. அந்த ஒளியில மக்கள் ஒருவருக்கொருவர் உதவி செஞ்சு பாதுகாப்பா இருந்தாங்க. மறுநாள் அந்த பஞ்சாயத்து தலைவர் எல்லாரையும் கூப்பிட்டு பாராட்டினாரு. நேத்து நைட்டு மின்சாரம் நம்ம ஊர்ல இல்லை, ஆனாலும் யாருக்கும் எந்த சிரமமும் ஏற்படாத வகையில நம்மளுடைய தெருக்களே அவ்வளவு ஒளிமயமா இருந்தது. சின்ன சின்ன விளக்குகள் தான், ஆனா இதை எல்லாரும் சேர்ந்து ஏத்தும்போது பலருக்கு அது வெளிச்சத்தை கொடுத்தது. அந்த முதல் விளக்கை ஏற்றின அருணுக்கு இந்த பாராட்டு முழுக்க போய் சேரும் அப்படின்னு சொல்றார். எல்லாரும் கைத்தட்டி பாராட்டினாங்க. அருண் சிரிச்சுக்கிட்டே சொன்னா, நான் பெரிய காரியம் எதுவும் பண்ணல, என்னால முடிஞ்ச ஒரு சின்ன செயலை தான் செஞ்சேன். அப்பதான் அருண் முன்னொரு நாள் பள்ளியில சொன்ன விஷயம் அவருடைய பள்ளி ஆசிரியருக்கு ஞாபகம் வந்தது. ஆமா, அருண் அன்னைக்கே சொன்னால, இந்த உலகத்தை மாத்துறதுக்கு பெரிய சக்தி தேவையில்லை, சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சாலே போதும் அப்படின்னு. உண்மைதான், ஒரு நல்ல வார்த்தை, ஒரு சின்ன உதவி, ஒரு அன்பான செயல், இது எல்லாமே ஒருத்தருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஒவ்வொருவரும் ஒரு சிறிய விளக்காக மாறினா இந்த உலகமே ஒளிமயமாகும். அடுத்த வாரம் வேறு ஒரு கதையோட உங்களை சந்திக்கிறோம். கதையரங்கத்திலிருந்து விடைபெறுவது வித்யா. தேன் கூடு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. aircennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை, காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
2: தொகுப்பில் உதவி எம் விஜயகாந்த், அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி,
0: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
3: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்.
4: நான் பந்தல் வகை தான் நிறைய பண்ணுவேன். ஒரு சிலரும் வந்து கத்திரி செடி நடுவாங்க சார். இப்போதைக்கு புடஞ்செடி இருக்கு, காய் போயிங்குது, கோக போயிங்குது. புடலங்கா இருக்குன்னா பெருசு சின்னதுன்ற லெவலில் பிரிக்கணும். அதில் அப்படிலாம் கிடையாது சார், அப்படியே அறுக்கணும். அப்படியே அறுத்தா காக்கில் பிடிச்சி அப்படியே தச்சு அப்படியே அனுப்பலாம். வேறு காய்கள்லாம் ரக மாதிரியாக பிரிக்கணும், இதில் அது போல் இருக்காது. பந்தல் செடி வந்து கோவக்காவுக்கு மட்டும்தான் அறுக்கிறதுக்கு கொஞ்சம் ஆள் தேவை. மிச்சம் இந்த புடஞ்செடி சொரக்காலாம் நாங்கள் சொந்த ஆளை பார்த்து அறுத்துருவோம்.
3: காய்கறி சாகுபடி அனுபவங்கள் பற்றி செங்கல்பட்டு அனுமந்தபுரம் டி சுந்தரவடிவேல் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
5: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலா.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவிற்கு பின்னர் மத்திய அரசும் தேசிய தேர்வு முகமையும் மேற்கொண்டுள்ள சீர்திருத்தங்கள் குறித்து விரிவாக விளக்கமளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் பிரச்சினை 5வது நாளாக இன்றும் எதிரொலித்ததால் மக்களவை வரும் திங்கட்கிழமை வரையிலும் மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. நீட் விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சரை பதவி நீக்கும் வரை எதிர்க்கட்சிகள் இது தொடர்பான விவாதத்தில் பங்கேற்காது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் குறித்து விவாதிக்க தமிழக முதலமைச்சர் திரு விஜய் விரைவில் கர்நாடகம் செல்ல உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்திய இணை நியூசிலாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். MBBS இளநிலை மருத்துவ நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிவிற்கு பின்னர் மத்திய அரசும் தேசிய தேர்வு முகமையும் மேற்கொண்ட சீர்திருத்தங்கள், பிரமாண பத்திரங்களின் முன்னேற்றம் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. நீதிபதிகள் BS நரசிம்மா, அலோக் அராதே ஆகியோர் கொண்ட அமர்வு சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் இதில் விரிவாக இடம்பெற வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் இந்த பிரச்சினையை உன்னிப்பாக தினசரி ஆராயும் என்றும் கூறியுள்ளது. இதனைத் தொடர்ந்து இவ்வழக்கு விசாரணையை வரும் 27ஆம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்தது. நீட் விவகார பிரச்சினை 5வது நாளாக இன்றும் நாடாளுமன்றத்தில் எதிரொலித்ததால் மக்களவை வரும் திங்கட்கிழமை வரையிலும் மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மக்களவையில் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை எடுத்துக்கொள்ள முற்பட்டபோது எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதோடு மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று முழக்கமிட்டனர். அவை அலுவல்கள் நடக்க ஒத்துழைக்க அவைத்தலைவர் விடுத்த வேண்டுகோளை யாரும் செவிமடுக்காமல் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை முதலில் நண்பகல் வரையில் ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடியபோது பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, நீட் வினாத்தாள் கசிவு பிரச்சினை குறித்து விவாதிக்க மத்திய அரசு கூட்டத்தொடர் தொடங்கிய நாள் முதலே தயாராக இருந்ததாக கூறினார். காங்கிரஸ் கட்சி விதிக்கும் சில நிபந்தனைகளின் காரணமாக இந்த விவாதத்தை எடுத்துக்கொள்ள முடியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இப்பிரச்சனையில் அர்த்தமுள்ள விவாதம் தேவை என்பதே அனைத்து உறுப்பினர்களின் ஒட்டுமொத்த உணர்வு என்றும் குறிப்பிட்டார். நீட் விவகாரத்தில் கடுமையான சட்டம் இயற்றப்படும் என்று பிரதமர் உறுதி அளித்திருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களும் விவாதம் கோரியிருப்பதையும் எடுத்துரைத்தார். விவாதத்தை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளில் உறுப்பினர்கள் ஈடுபட்டால் அது நாட்டு மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான செய்தியை வழங்காது என்றும் கூறினார். இன்று நடைபெறவுள்ள மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இவ்விவகாரம் தொடர்பாக கடும் நடவடிக்கைகள் எடுப்பதற்கான நடைமுறைகள் மேற்கொள்ளப்படுவதோடு வலுவான சட்டம் இயற்றப்படும் என்றும் திரு ரிஜிஜு குறிப்பிட்டார். எனவே மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி தமது கட்சி உறுப்பினர்களை அவை நடவடிக்கைகளில் பங்கேற்க அறிவுறுத்தினால் அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறுவதோடு ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு வழி ஏற்படும் என்றார். அவை நடத்தும் அலுவலர் திரு ஜெகதாம்பிகா பால் அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகளின் ஒத்துழைப்பை கூறினார். ஆனால் அமளி தொடரவே மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்ததால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக இரு அவைகளிலும் கார்கில் வெற்றி தினத்தையொட்டி கார்கில் போரில் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. நீட் விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சரை பதவி நீக்கம் செய்யும் வரை எதிர்க்கட்சிகள் இது தொடர்பான விவாதத்தில் பங்கேற்காது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக போராட்டம் மேற்கொள்ளும் மாணாக்கரிடம் அமைச்சரை பதவி நீக்குவது உள்ளிட்ட 3 கோரிக்கைகள் இருப்பதாக குறிப்பிட்டார். நீட் வினாத்தாள் கசிவிற்கான பொறுப்பை ஏற்று கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று சமாஜ்வாதி கட்சி உறுப்பினர் திருமதி டிம்பிள் யாதவ் தெரிவித்தார். வினாத்தாள் கசிவு தொடர்பாக மத்திய அரசு கடுமையான சட்டம் கொண்டுவரும் என்ற மத்திய அரசின் உத்தேச முடிவு குறித்து கூறிய அவர், மத்திய அரசு அதில் தெரிவித்துள்ள அம்சங்களை பொறுத்து அதற்கு ஆதரவு வழங்கப்படும் என்றார். இதனிடையே இந்த நீட் விவகாரத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளை விசாரிக்க சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் அமைக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட முடிவை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் வரவேற்றுள்ளார். வழக்குகள் தினசரி அடிப்படையில் நடத்தப்பட்டு இளையோருக்கு விரைந்து நீதி கிடைக்க இது வழிகோலும் என்றார். இந்நிலையில் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி உறுப்பினர்கள் திரு ஜெகதாம்பிகா பால், திரு ராகுல் சின்ஹா, திரு சஷாங்க் மணி ஆகியோர்

0: நீட் முறைகேடுகளுக்கு எதிராக மத்திய அரசு மேற்கொள்ளவுள்ள நடவடிக்கைகளை வரவேற்றதோடு குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என்றனர். இது தொடர்பான பிரதமரின் வீடியோ பதிவை சுட்டிக்காட்டியுள்ள அவர்கள் வினாத்தாள் கசிவு தொடர்பாக விரிவான மசோதா கொண்டுவரப்பட இருப்பதையும் சுட்டிக்காட்டினர். நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் கட்சி இடையூறு விளைவிப்பதாகவும் அவர்கள் குறை கூறினர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ரொமேனியாவின் புசாரெஸ்ட் நகரில் அந்நாட்டு பிரதமர் இலி போலோஜன் உடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொண்டார். இரு நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டு நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டிய அவர் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பிற்கான பலதரப்பட்ட வாய்ப்புகள் இருப்பதை எடுத்துரைத்தார். தொடர்ந்து அந்நாட்டு அதிபர் நிக்குச டானனுடன் இணைந்து இந்திய ரொமேனிய வர்த்தக அமைப்பு கூட்டத்திலும் திருமதி திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது

0: புசாரெஸ்ட் நகரில் அந்நாட்டு பிரதமர் இலி போலோஜன் உடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொண்டார். இரு நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டு நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டிய அவர் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பிற்கான பலதரப்பட்ட வாய்ப்புகள் இருப்பதை எடுத்துரைத்தார். தொடர்ந்து அந்நாட்டு அதிபர் நிக்குசர் டானனுடன் இணைந்து இந்திய ரொமேனிய வர்த்தக அமைப்பு கூட்டத்திலும் திருமதி திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக முதலமைச்சர் திரு விஜய் ஆகஸ்ட் முதல் வாரம் கர்நாடக மாநிலத்திற்கு சென்று அம்மாநில முதலமைச்சரிடம் மேகதாது விவகாரம், காவிரியிலிருந்து தமிழகத்திற்குரிய நீரை விடுவிப்பது குறித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள உள்ளதாக மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்ட தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்றார். தமிழகத்தில் பள்ளி மாணாக்கரின் நலனை கருத்தில் கொண்டு மாதிரி வகுப்பறைகள் அமைக்கும் நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில செயற்கை நுண்ணறிவு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் முனைவர் குமார் கூறியிருக்கிறார். திருவள்ளூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிதிநிலை அறிக்கையில் இது தொடர்பாக பல்வேறு அம்சங்கள் இடம்பெறும் என்றும் தெரிவித்தார்.
2: குழந்தைங்களுக்கு இப்ப முதல்ல தேவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் கிளாஸ்க்கு உண்டான எல்லாத்தையும் நம்ம சப்ளை பண்ணி அவங்களையும் நல்லா ஊக்குவிச்சு தமிழ்நாட்டில் திருச்சி, கோயம்புத்தூர், நம்ம சென்னை அந்த மாதிரி 8 டிஸ்ட்ரிக்ட் நல்லபடியாக செஞ்சாலும் 16 டிஸ்ட்ரிக்டாக நம்ம மாற்றி காமிச்சோம்னா GDP க்ரோத் ஆஃப் கண்ட்ரி வில் இன்க்ரீஸ். வேஸ்ட் டிஸ்போசல் எடுத்திங்கனாக்கா அதையும் வந்து எப்படி நம்ம பயோகேஸாக மாற்ற முடியுமா, என்ன மாதிரி கன்வெர்ட் பண்ண முடியும், எந்த இடத்துல எப்படி பண்ணால் நல்லபடியாக இருக்குன்றதையும் பார்க்கணும், அதையும் நம்ம பார்த்துருக்கோம்.
0: ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பள்ளி மாணாக்கருக்கான நினைவாற்றல் பயிற்சி முகாமை மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் இன்று தொடங்கி வைத்தார். மாணாக்கர் கல்வியுடன் நல் ஒழுக்கத்தை பேணி வளர்த்து வாழ்க்கையில் முன்னேறுவதன் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்தார். தமிழகத்தில் MBBS, BDS மருத்துவ படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் 70,485 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 15வது புத்தக கண்காட்சி இன்று மாலை தொடங்குகிறது. வரும் 4ஆம் தேதி வரை நடைபெறும் இக்கண்காட்சியில் 100,000 மேற்பட்ட புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஓசூரில் 15வது புத்தக கண்காட்சி இன்று மாலை தொடங்குகிறது. வருகின்ற 4ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த கண்காட்சியில் தினசரி கருத்தரங்குகள், புத்தக விற்பனைகள் நடைபெற உள்ளது. இதில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் 100,000 மேற்பட்ட புத்தகங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. தினசரி அறிஞர்கள், கல்வியாளர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே இன்று காலை நேரிட்ட சாலை விபத்தில் தந்தை, மகன் உட்பட 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். புதுச்சேரியிலிருந்து சென்னையில் இவர்கள் பயணித்த காரும் லாரியும் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டது. விபத்தை ஏற்படுத்திய லாரியை கண்காணிப்பு கேமரா உதவியுடன் தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். உதயிகையில் அணைகளின் நீர்மட்டம் குறைந்துள்ளதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. பொதுமக்கள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்று நகராட்சி நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் கலியாண்ட பூனாச்சா தாய்லாந்தின் இசாரோ இணை நியூசிலாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. கிளாஸ்கோவில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்றுள்ள இந்திய குழுவினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தடகள வீரர்களின் திறனும் அர்ப்பணிப்பும் எண்ணற்ற இளையோருக்கு உத்வேகமாக இருப்பதாக பாராட்டியுள்ளார். ஃபிடே சர்வதேச சதுரங்க கூட்டமைப்பின் இடைக்கால தலைவராக விஸ்வநாதன் ஆனந்த் நியமிக்கப்பட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவிற்கு பின்னர் மத்திய அரசும் தேசிய தேர்வு முகமையும் மேற்கொண்டுள்ள சீர்திருத்தங்கள் குறித்து விரிவாக விளக்கமளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் பிரச்சினை 5வது நாளாக இன்றும் எதிரொலித்ததால் மக்களவை வரும் திங்கட்கிழமை வரையிலும், மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. நீட் விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சரை பதவி நீக்கும் வரை எதிர்க்கட்சிகள் இது தொடர்பான விவாதத்தில் பங்கேற்காது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் குறித்து விவாதிக்க தமிழக முதலமைச்சர் திரு விஜய் விரைவில் கர்நாடகம் செல்லவுள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்திய இணை நியூசிலாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன்

0: இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
2: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே. தேச

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:15. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதிய உணவு இடைவேளை முடிந்து மாலை பொழுதை நோக்கி நகரும் வேளையில் சுறுசுறுப்புடன் புதிய ஆற்றலை தரும் விதமாக இனிமையான பாடல்களை தர வருகிறது மதுரத்தென்றல். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல், சொல்லாத வார்த்தைகளை மெல்ல மெல்ல உணர்த்துகிறாய். தீனா திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில், ஹரிஹரன் குரலில். பாடல் இதோ.

நேரம் 2:20. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெட்ஸில் மதுரை தென்றலில் வரும் அடுத்த பாடல், நீ சொன்னாலும் கேட்பதில்லை, இது என் காதலின் பிடிவாதம். காதல் வைரஸ் திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் இசையில், பி உன்னிகிருஷ்ணன், ஹரிணி குரல்களில்.

7 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறோம். மதுரத்தென்றது நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சொல்லாமலை திரைப்படத்திலிருந்து பாம்பின் இசை.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: சொல்லாமலே திரைப்படத்திலிருந்து ஒலித்த பாடலுடன் நிறைவு பெறுகிறது மதுரத்தென்றல். இனி வருவது சேந்திசை பாடப்பயிற்சி, சென்னை அஞ்சலாக.

டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்.

0: கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஹெச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:35. ஆகாஷ்வாணி சேர்ந்திசை பாடற் பயிற்சி. ஒடிய மொழி பாடலை இன்று கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். இயற்றியவர் கே.சி. பாணிக்கிரகி அவர்கள், இசையமைத்திருப்பவர் அக்ஷய்குமார் மொகந்தி அவர்கள்.

0: வணக்கம் குழந்தைகளே, இன்னைக்கு நாம கேனோ நாம் தாரி அப்படிங்கிற ஒரு ஒடியா மொழி பாடலை கற்றுக்க போகிறோம். பாடலை எழுதியிருப்பவர் காளிந்தி சரண் பாணிகிரகி. இது ஒரு பக்தி பாடல். இந்த பாடலுக்கு இசையமைத்திருப்பவர் அக்ஷய்குமார் மோகந்தி. சரி, இப்போ பாடலை எழுதிப்போமா?
1: তুমে যে সর্বনাম কেউ নাম ধরি
2: ডাকিবি তুমকু
1: তুমে যে সর্বনাম
0: ইদ পল্লবী.

0: ஆழி.
1: ஆழி பேரலை சொல்லலாமா?
2: ஆழி பேரலை, ஓகே. அது எங்கிருந்து வருது? அதுதான் நீங்க பேரலைன்னு சொல்லிட்டீங்க, பரவாயில்ல, கிட்டத்தட்ட ஆன்சர் கிட்ட வந்தீங்க.
1: இருக்கு சார், அது வந்து வடிவுன்னு சொல்லலாமா? வடிவு, கவர்ச்சி.
2: உங்களுக்காக என்னோட பாராட்டுகள். வடிவுன்ற பதில் வந்து கரெக்டாக சொல்லியிருக்கீங்க அழகுக்கு. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களோட பதிலை பதிவு பண்ணதுக்கு வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ, தேங்க்யூ சஞ்சய்.
2: பாருங்களேன், அழகுக்கு வந்து எத்தனை பேர் வந்து எத்தனை விதமான ஆன்சர் கொண்டு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அடுத்த நேயருக்கு போகலாம். வணக்கம்.
3: ஹேமலதா கள்ளக்குறிச்சியில இருந்து பேசுறேங்க சார். நல்லமா இருக்கீங்களா?
2: நான் நல்லமா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: சூப்பரா இருக்கேங்க சார். லேசான சாரல் மழை தூறல் மழையோட.
2: லேசான சாரல் மழை தூறல் மழை, என்னென்ன மழை? ஆக மொத்தம் மழை பெய்யுது.
3: ஆமாங்க சார்.
2: ஓகே, அடுத்து என்ன கேம், ரெடியா இருக்கீங்களா கேமுக்கு? முயற்சி பண்ணிருக்கீங்க. ஆழி மழை, அது கடல் இருந்து வரக்கூடியது, பரவாயில்ல, நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்க. இன்னொன்னு இருக்குது, அது வந்து கையில போட்டுப்பாங்க. ஒண்ணு
3: காப்பு மாதிரியா?
2: காப்பு இல்ல, கையில போடுவாங்க.
3: கையில வளையல்.
2: வளையல் வேற.
3: மோதிரம். சூப்பரா சார், சூப்பரா கண்டுபிடிக்க வச்சிட்டீங்க. தேங்க் யூ சார்.
2: நிகழ்ச்சியில கலந்துகிட்டு உங்க ஆன்சரை டைப் பண்ணீங்க, அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்.
3: நீங்க கண்டுபிடிக்க வச்சிட்டீங்க. தேங்க் யூ சார், வாய்ப்பு ஒண்ணு சூப்பருங்க சார்.
2: நன்றி, நன்றி. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைய பேர் நிறைய ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கேட்கும்பொழுது உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு என்லைட்மெண்ட்டாக இருக்கும், ஒரு ஞானம் கிடைத்த மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிறைய ஓ இந்த சொல்லுக்கு இப்படி ஒரு வேர்டு இருக்கா, பா நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. மீண்டும் உங்களை இன்னொரு நாள் இன்னொரு நேரத்தில் இன்னொரு நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய். நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடல் வேதம் திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்குது. யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீராம் பார்த்தசாரதி அண்ட் அனுபமா இருவரோட குரல்களில், பா விஜயோடைய வரிகளில், வித்யாசாகர் அவர்களோட இசையில் வந்துகிட்டே இருக்குது. ஸ்டே டியூன், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சம்முதுளே.

0: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. கேட்கலாம் குரல் அமுதம்.
1: விற்று செல்வம் அது பெற்றால் அற்குபாங்கே செயல்.
2: செல்வம் நிலையற்ற தன்மையை உடையது. எனவே செல்வம் வந்தவுடன் நிலைத்த அறங்களை உடனே செய்துவிட வேண்டும். குறள் எண் 333 அதிகாரம் நிலையாமை.
1: அற்காயியல் விற்று செல்வம் அது பெற்றால் அற்குபாங்கே செயல்.
2: செல்வம் நிலையற்ற தன்மையை உடையது. எனவே செல்வம் வந்தவுடன் நிலைத்த அறங்களை உடனே செய்துவிட வேண்டும். குறள் எண் 333 அதிகாரம் நிலையாமை.
0: நேரம் 5:30. இனி கேட்கலாம் மதுரத்தென்றல்.

0: மதுர தென்றலில் அடுத்ததாக 5:39 கோபுர வாசலிலே திரைப்படத்திலிருந்து பாடல்.
1: Yes, I love this idiot. I love this lovable idiot.

0: மதுரத்தென்றலில் நிறைவான பாடல் புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து.
1: என்ன சத்தம் இந்த நேரம் உயிர்?

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்கலாம். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மாலை ஆறு ஐந்திற்கு ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக 6:10 உருப்பட பாடல்கள், உல்லாச பறவைகள் திரைப்படத்தின் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 6:30 மாநில செய்திகள், சென்னை அஞ்சலாக 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரத்தென்றல். 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள், சென்னை அஞ்சலாக, எழுதியவர் பி சபரிஷ். 7:15 தமிழ் செய்திகள், சென்னை அஞ்சலாக, 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும், ஒருங்கிணைந்த பண்ணையம் திண்டுக்கல், சிக்கிய கவுண்டன்பட்டி முன்னோடி விவசாயி எஸ் காளியப்பன் அவர்கள் நேர்முகம். வேளாண் தகவல், பழமொழி சிந்தனை விடைபெறும் முன் 8:00 செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சலாக. செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக 8:15 மதுரத்தென்றல் 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம், டெல்லி அஞ்சலாக. 8:30 அறிவியல் வெள்ளி, காலநிலை மாற்றமும் எல் நினோவின் தகவல்கள் வழங்குபவர் மதுரை சேது பொறியியல் கல்லூரியின் இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கார்த்திக்குமார் அவர்கள். 8:45 மதுரத்தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக. 9:15 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக. 9:15 செய்திச் சுடர், 9:30 அரங்கிசை, திருவாரூர் எஸ் கிரீஷ் பாட்டு,

கேட்பதற்கு அரங்கேசை கேட்கலாம் டெல்லி அஞ்சலாக. 10 மணிக்கு நட்சத்திர கீதங்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: உங்க உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.
5: மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் ஒரு பட பாடல்கள். இன்னைக்கு ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில சி வி ராஜேந்திரன் இயக்கத்தில் இளையராஜா இசையில் 1980 வெளிவந்த உல்லாச பறவைகள் திரைப்படத்தோட பாடல்கள் தான் கேட்க போறோம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக கேட்கலாம் எஸ் ஜானகி குரலில்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் உருப்பட பாடல்கள் தான் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு உருப்பட பாடல்கள்ல உல்லாச பறவைகள் திரைப்படத்தோட பாடல்களை தான் வரிசையா கேட்க போறோம். அந்த வரிசையில அடுத்த பாடலாக கேட்கலாம் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி ஆகியோர் குரல் குழல்.

நிகழ்ச்சியில் உல்லாச பறவைகள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுட்ருக்கோம். அடுத்த பாடல் கேட்கலாம்.

0: மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்றிரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
1: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
2: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நேயர்களின் நினைவிற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது ஒரு பட பாடல்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக.

மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். பொது மற்றும் போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் வரைவு சட்டத்திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அரசுக்கும் சிஜேபி பிரதிநிதிகளுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை நாளை மீண்டும் புதுதில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் நகர்ப்புற வளர்ச்சி அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் 50% தாண்டும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தமிழக காவல்துறையினர் விசாரணை நடவடிக்கைகளின் போது தொடர்ந்து அத்துமீறல்களில் ஈடுபடுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சைன்யம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பொது மற்றும் போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் வரைவு சட்டத்திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பான வழக்குகளை விசாரணை செய்வதற்கு விரைவு நீதிமன்றங்களை ஏற்படுத்துவதற்கும் கடுமையான தண்டனைகளை விதிப்பதற்கு வகை செய்வதற்கான அம்சங்களும் இந்த வரைவு மசோதாவில் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, மாணவர்களின் நலனை பாதுகாப்பதற்காக மத்திய அரசு முக்கியமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். இது தொடர்பாக கொண்டுவரப்படவுள்ள வரைவு மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இது தொடர்பான விவாதத்தில் பங்கேற்காமல் அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவித்தால் எதிர்க்கட்சிகள் மக்களின் கோபத்தை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். தேர்வு முறைகளில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் தொடர்பாக சிஜேபி பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோர் இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஜே பி நட்டா, 3 முக்கிய கோரிக்கைகளை சிஜேபி பிரதிநிதிகள் முன்வைத்துள்ளதாக கூறினார். வினாத்தாள் முறைகேடுகளை தடுப்பதற்கு ஏதுவாக சில சீர்திருத்தங்களை அவர்கள் பரிந்துரைத்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இப்பிரச்சினை தொடர்பாக சிஜேபி பிரதிநிதிகளுடன் நாளை மீண்டும் பேச்சு நடத்தவுள்ளதாகவும் திரு ஜே பி நட்டா கூறினார். இதற்கிடையே இந்த பேச்சுக்களின் போது தங்களின் முக்கிய 3 கோரிக்கைகளில் 2ஐ மத்திய அரசு கொள்கை அளவில் ஏற்றுக் கொண்டிருப்பதாக சிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு அசுதோஷ் ரங்கா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தமிழகத்தின் நகர்ப்புற வளர்ச்சி அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் 50% தாண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம்

0: காட்பாடியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: இப்ப நகர்ப்புறம் அதிகமாக வளர்ந்து வருது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 38% நகர்ப்புறங்கள் அதிகமான முறையில் இருக்குது. 2047 கிட்டத்தட்ட 50% மேல நகர்ப்புற வளர்ச்சிகள் அதிகமா இருக்கு. அப்ப அதுக்கேற்ற போல் நம்மளுடைய கட்டட வடிவமைப்புகள் செய்து தர வேண்டும். இப்ப நிறைய கோரிக்கை வச்சுங்க, அந்த கோரிக்கை முழுவதுமே வந்து எங்களுடைய துறை சார்ந்த நிர்வாகிகள் பேசி வரும் சட்டமன்ற இந்த பட்ஜெட் கூட்டத்தில் மிக நல்ல அறிவிப்பு வரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
0: தமிழகத்தில் பள்ளி மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு குமார் கூறியுள்ளார். திருவள்ளூரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். அரசு துறைகளின் செயல்பாடுகள் மற்றும் திட்டப்பணிகளுக்கு ஒதுக்கப்படும் நிதி முறையாக செயல்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கு தனிக்குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழக காவல்துறையினர் விசாரணை நடவடிக்கைகளின் போது தொடர்ந்து அத்துமீறல்களில் ஈடுபடுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடியில் காவல்துறை விசாரணையின் போது உயிரிழந்தவரின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்த பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். சம்பந்தப்பட்ட காவலர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தினார். தமிழகத்தில் காவல் மரணங்கள் தொடர்வதை தாவேக அரசு அனுமதிக்கக்கூடாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுபோன்ற மரணங்களை முற்றிலும் தவிர்க்கும் வகையில் காவல்துறை நிர்வாகம் சீரமைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி காவல் மரணத்தில் உயிரிழந்தவர் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தில் அடுத்த ஓராண்டில் 1.5 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்குவதற்கான அறிவிப்பை தாவேக அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் பணி நியமனங்களுக்கான புதிய அறிவிப்பு எதுவும் வெளியிடப்படாததை சுட்டிக்காட்டியுள்ளார். அண்டை மாநிலமான கர்நாடகாவில் அரசு துறைகளில் காலியாக உள்ள 72,000 மேற்பட்ட பணியிடங்களை 6 மாதங்களுக்குள் நிரப்ப வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் அறிவுறுத்தியிருப்பதாக அவர் கூறியுள்ளார். இதன் அடிப்படையில் தமிழக அரசும் செயல்பட வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: சீம கருவேல மரங்களை அகற்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு விண்ணப்பித்த 24 மணி நேரத்திற்குள் அனுமதி வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு சதீஷ்குமார் திரு பரத சக்கரவர்த்தி அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பான உத்தரவை செயல்படுத்துவதற்கான சிறப்பு அதிகாரியாக வருவாய்த்துறை செயலர் நியமிக்கப்படுவதாகவும் வரும் 31ஆம் தேதி அவர் நேரில் ஆஜராகி உரிய ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநில காவல்துறை மற்றும் மீன்வளத்துறையால் பரிந்துரை செய்யப்பட்ட காசிமேடு மீனவர்களின் 7 விசைப்படகுகளை விடுவிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆந்திர அரசால் கடந்த மாதம் 17ஆம் தேதி இந்த விசைப்படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து மீனவர்கள் பலமுறை அரசிடம் முறையிட்ட போதிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு இப்பிரச்சினையில் முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு விசைப்படகுகளை மீட்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தமிழக கல்லோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், புதுவை, கடலூர், விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுரமங்கலம் ஊராட்சியில் 10 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பயணியர் நிழற் குடையினை மாநில அமைச்சர் திரு

அரசு இன்று திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் அரசின் நலத்திட்ட உதவிகளை 1000-க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று வழங்கினார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தூய்மை பணியாளர்களுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு மோகனச்சந்திரன் இன்று வழங்கினார். அரியலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திருமதி மிருணாளினி தலைமையில் இன்று நடைபெற்றது. திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள போதை தடுப்பு மறுவாழ்வு மையத்தை ஆட்சியர் திரு மணீஷ் நரவனே இன்று ஆய்வு செய்தார். நாகையில் மாணவர்கள் பங்கேற்ற போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் உள்ள மார்கனூரில் மத்திய மக்கள் தொடர்பகத்தின் சார்பில் அரசு திட்டங்கள் குறித்த ஒருங்கிணைந்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திலிருந்து நாளை முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சைன்யம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீனாவின் ஹாங்ஷுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சிங்கப்பூர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஓம் சேம்வால் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 11-9, 4-11, 4-11, 12-10, 11-8 என்ற செட் கணக்கில் சிங்கப்பூரின் ஆரோன் லியாங்கை வென்றார். இதர ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் சந்தேஷ் ரவிக்குமார், ரத்திகா சீலன் ஆகியோர் வெற்றி பெற்று காலிறுதிக்கு தகுதி பெற்றனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் கிரிக்கெட் பிரிவில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் நேரடியாக கால் இறுதிக்கு தகுதி பெற்றுள்ளன. சிங்கப்பூர் அணிக்கு எதிராக 2-20 வயதுக்கு உட்பட்டோருக்கான நட்புணர்வு கால்பந்து போட்டிகளில் இந்தியா பங்கேற்கிறது. இப்போட்டிகள் பெங்களூருவில் அடுத்த மாதம் 3 மற்றும் 6 தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொது மற்றும் போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் வரைவு சட்டத்திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அரசுக்கும் சிஜேபி பிரதிநிதிகளுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை நாளை மீண்டும் புதுதில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் நகர்ப்புற வளர்ச்சி அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் 50% தாண்டும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தமிழக காவல்துறையினர் விசாரணை நடவடிக்கைகளின் போது தொடர்ந்து அத்துமீறல்கள் ஈடுபடுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சைன்யம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக இசைக்க இருக்கும் பாடல் அமர்கலம் திரைப்படத்திலிருந்து.

அஞ்சல் துறையிலிருந்து வந்துள்ள ஒரு தகவல். சனிக்கிழமை 25 ஜூலை, அதாவது நாளை காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை மதுரையில் உள்ள தள்ளாகுளம் தலைமை அஞ்சலகத்தில் ஆதாரின் சேவைகள் நடைபெற உள்ளது. இந்த சேவையில் ஆதார் புதிய பதிவு, மொபைல் எண் பதிவு மற்றும் மாற்றம், முகவரி மாற்றம், பெயர் திருத்தம், பிறந்த தேதி மாற்றம் ஆகிய அனைத்து சேவைகளையும் பொதுமக்கள் பெற்றுக்கொள்ளலாம். அனைவரும் வருக, அனைத்து ஆதார் சேவைகளையும் பெறுக என்று இந்திய அஞ்சல் துறை தகவல் தெரிவித்துள்ளது.

0: ஆயுதத்தின் காதலுக்கு ஜே,
1: ஆயுதத்தின் காதலுக்கும் ஜே, ஆயுதத்தின் காதலுக்கு ஜே,
0: ஆயுதத்தின் பாடலுக்கும் ஜே.
2: நேரம் 7:04 கேட்டுட்டு இருக்கோம் மதுரத்தென்றல்.

0: நேரம் 7:10. ஆகாஷவாணி திருப்பூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் பி. சபரீஷ்.
1: திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோயிலில் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகத்தின் சார்பில் ஒருங்கிணைந்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம், தூய்மை இந்தியா இயக்கம், பிரதமரின் மக்கள் மருந்தக திட்டம், பிரதமரின் மக்கள் வங்கி கணக்கு திட்டம், போதைப் பொருள் ஒழிப்பு பாரத இயக்கம் உள்ளிட்ட மத்திய அரசின் முக்கிய நலத்திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. திருப்பூர் கோட்டத்தில் இந்திய அஞ்சல் துறை சார்பில் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு, வாடிக்கையாளர்களின் தேவைகள், சந்தேகங்களுக்கு தீர்வு காணும் சிறப்பு குறைதீர்க்கும் முகாம், திருப்பூர் அஞ்சல் கோட்டத்துக்குட்பட்ட அனைத்து தலைமை தபால் நிலையங்களிலும் 23ஆம் தேதி துவங்கி 25ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. பெயர், முகவரி, பிறந்த தேதி திருத்தம், செல்லாத பாலிசி மீட்பு உள்ளிட்ட கோரிக்கைகளுக்கு தேவையான ஆவணங்களுடன் பங்கேற்று பயன்பெறுமாறு அஞ்சல் கோட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
2: திருப்பூர் மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு நெகிழி செயலாக்க இயந்திர இயக்குபவர் பயிற்சி வழங்கப்பட உள்ளது. தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டுக் கழகம் மற்றும் மத்திய பெட்ரோ கெமிக்கல் பொறியியல் நிறுவனம் இணைந்து 18 முதல் 35 வயது வரையிலான 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற ஆதி திராவிடர் பழங்குடியின இளைஞர்களுக்கு இந்த இலவச பயிற்சியை வழங்குகின்றன. குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். 4 மாத கால இப்பயிற்சி சென்னையில் நடைபெறும். பயிற்சியின் போது இளைஞர்களுக்கு மாதம் ரூபாய் 2000 உதவித்தொகை தட்கோவால் வழங்கப்படும். பயிற்சி முடிந்ததும் மாத ஊதியம் ரூபாய் 18,000 முதல் 22,000 வரை பெறும் வேலைவாய்ப்பும் உறுதி செய்யப்படும். விரும்புவோர் www.thatco.com என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம்.
1: 2026-27ஆம் ஆண்டுக்கான காரிப் பருவத்தில் நெல், மக்காச்சோளம், சோளம், வரகு, மரவள்ளி, வெங்காயம், மஞ்சள் உள்ளிட்ட பயிர்களுக்கு விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்ய வேண்டும் என திருப்பூர் மாவட்ட வேளாண் துறை அறிவித்துள்ளது. கடன் பெறும் மற்றும் கடன் பெறாத விவசாயிகள் அருகிலுள்ள சேவை மையங்கள் அல்லது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மூலம் பதிவு செய்து பயன்பெறலாம். பயிர்களுக்கு ஏற்ப காப்பீடு தொகை மற்றும் பதிவு இறுதி தேதி மாறுபடும் நிலையில் நெல், மக்காச்சோளம், சோளம், தக்காளி உள்ளிட்ட பயிர்களுக்கு ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் இறுதி தேதிகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட வேளாண் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
3: 90 அடி உயரம் கொண்ட அமராவதி அணை மூலம் திருப்பூர், கரூர் மாவட்டங்களில் சுமார் 55,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்நிலையில் விவசாயிகள் கோரிக்கையை அடுத்து பாசன பகுதிகளுக்கு தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவை வழங்கியதை அடுத்து திருப்பூர் மாவட்டம் உடுமலை அமராவதி அணையிலிருந்து அமராவதி புதிய பாசனத்திற்குட்பட்ட 25,250 ஏக்கர் பாசன பகுதியில் நிலையில் உள்ள பயிர்களை காப்பாற்ற சிறப்பு நனைப்புக்கும் மற்றும் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் ஆகஸ்ட் 5ஆம் தேதி முடிய 15 நாட்களுக்கு அமராவதி பிரதான கால்வாய் வழியாக வினாடிக்கு 440 கன அடி வீதம் மொத்தம் 570.24 மில்லியன் அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. மேலும் அமராவதி

0: ஆற்றில் உள்ள 8 பழைய ராஜ வாய்க்கால்களின் மூலம் பாசன வசதி பெறும் 7520 ஏக்கர் நிலங்களுக்கு முதல் போக பாசனத்திற்கு வரும் 3 தேதி வரை 135 நாட்களில் 80 நாட்களுக்கு தண்ணீர் திறப்பு, 55 நாட்களுக்கு தண்ணீர் அடைப்பு என்ற அடிப்படையில் தகுந்த இடைவெளி விட்டு வினாடிக்கு 300 கன அடி வீதம் மொத்தம் 2074 மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. அமராவதி அணையில் நீர்மட்டம் மொத்தமுள்ள 90 அடியில் நீர்வரத்து வினாடிக்கு 53 கன அடியாகவும் உள்ளது. திருப்பூர் மாநகராட்சியில் உணவகங்கள், பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு நேரடியாக சுகாதார சான்றிதழ் வழங்கும் முறை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இனிமேல் சுகாதார சான்றிதழ் பெற விரும்புவோர் தமிழ்நாடு இ சேவை இணையதளம் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் என மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. இணையதளத்தில் பதிவேற்றப்படும் ஆவணங்கள் ஆய்வு செய்யப்பட்ட பின்னரே சுகாதார சான்றிதழ் வழங்கப்படும் என்றும், இந்த புதிய நடைமுறையை அனைவரும் பின்பற்ற வேண்டும் எனவும் மாநகராட்சி அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர்.
1: திருப்பூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் பி. சபரீஷ். நேரம் 7:14:55. தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் பாறைகள் சரிந்து வாகனத்தின் மீது விழுந்ததில் 13 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். பங்களாதேஷ் அதிபர் திரு முகமது ஷஹாபுதீன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நீச்சல் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீஹரி நட்ராஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 3030 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக மாநில அரசுகளுக்கு ஒரு பூங்காவிற்கு 1000 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கும் என்றும், இதற்கான மாநில அரசின் பங்கு குறைந்தபட்சம் 500 கோடி ரூபாயாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ரசாயன தொழில்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். கர்நாடக மாநிலம் பல்லாரி, ஆந்திர மாநிலம் குண்டக்கல் இடையே 3வது மற்றும் 4வது ரயில் வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கும் இந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார். 1264 கோடி ரூபாய் செலவில் இந்த வழித்தடங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இதற்கிடையே இந்த ரயில் வழித்தடங்கள் மூலம் அப்பகுதிகளின் 99 கிராமங்களைச் சேர்ந்த 700,000 பேர் பயனடைவார்கள் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இது உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அத்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இத்தொடர்பாக தூர்தர்ஷன் செய்தி தொலைக்காட்சியின் இணைய பக்கத்தில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். இந்த திட்டத்தின் மூலம் நடைபாதை வியாபாரிகளின் வருவாய் 20% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமரின் மக்கள் மருந்தகங்கள் மூலம் 45 கோடி ரூபாய் அளவிற்கு மக்களுக்கு சேமிப்பு கிடைத்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், நாடு முழுவதும் 20,000 மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் செயல்பட்டு வருவதாக கூறினார். சிறிய நகரங்கள் மற்றும் ஊரக பகுதிகளிலும் இந்த மருந்தகங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கென சுற்றுலா காவலர் பிரிவை 15 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர

சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர், ஆந்திரா, தெலங்கானா, கர்நாடகா, கேரளம், மகாராஷ்டிரா, ஹிமாச்சல பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், ஒடிஷா, பஞ்சாப், சிக்கிம், உத்தரப்பிரதேசம், கோவா, தில்லி மற்றும் ஜம்மு காஷ்மீரில் இந்த பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். காவல் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் சமர்ப்பித்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். தேசிய பாடலான வந்தே மாதரத்திற்கு அவமரியாதை ஏற்படுத்தும் வகையில் செயல்படுவதை கிரிமினல் குற்றமாக கருத வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா இன்று மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்புக்கிடையே இந்த மசோதாவை தாக்கல் செய்தார். 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. நாடு முழுவதும் 2 லட்சம் அங்கன்வாடி மையங்கள் 2ஆம் கட்ட ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் மேம்படுத்தப்பட உள்ளதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர் கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், ஊட்டச்சத்து குறைபாடுகளை களையும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் அமராவதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மத்திய அரசின் கட்டுமான திட்டங்களை விரைந்து நிறைவேற்றுமாறு அம்மாநில அரசு அதிகாரிகளுக்கு ஊரக வளர்ச்சித்துறை இணையமைச்சர் டாக்டர் பிம்மசாணி சந்திரசேகர் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று குண்டூரில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். இந்த ஆய்வின் போது மத்திய அரசு ஊழியர்களுக்கான குடியிருப்பு திட்ட ஒப்பந்த புள்ளிகள் செப்டம்பர் மாதம் கோரப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். 1,299 கோடி ரூபாய் செலவில் இந்த குடியிருப்பு கட்டப்பட உள்ளதாக அவர்கள் கூறினர். அமராவதியின் வளர்ச்சிக்கு உதவிடும் இந்த திட்டங்களை நிறைவேற்ற அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். இந்தியா இஸ்ரேல் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான 2வது சுற்று பேச்சுகள் நிறைவடைந்துள்ளன. புதுதில்லியில் 4 நாட்கள் நடைபெற்ற இந்த பேச்சுகளில் தொழில்நுட்ப நிபுணர்கள் பங்கேற்றதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை விரைவில் இறுதி செய்ய பரஸ்பரம் ஒப்புக்கொள்ளப்பட்டதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கேரளத்தில் சிறை கண்காணிப்பு பணிகளில் ட்ரோன் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு ரமேஷ் சென்னிதாலா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், திரிஷூரில் உள்ள வியூர் மத்திய சிறைச்சாலையில் தாம் ஆய்வு மேற்கொண்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பான புகைப்படங்களையும் அவர் அதில் பகிர்ந்துள்ளார். சிறைகளில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படும் என்றும் திரு ரமேஷ் சென்னிதாலா கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் பாறைகள் சரிந்து விழுந்ததில் 13 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். உதிப்பூர் பங்கி வழித்தடத்தில் சென்று கொண்டிருந்த வாகனத்தின் மீது பாறைகள் விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். ஐநாவின் சர்வதேச தகவல் தொழில்நுட்ப பாதுகாப்பு இணையத்திற்கு நிதியுதவி வழங்கப்படும் என்று இந்தியா அறிவித்துள்ளது. ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ் இதற்கான அறிவிப்பை ஐநா கூட்டத்தில் வெளியிட்டார். வளரும் மற்றும் வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கிடையே தகவல் தொழில்நுட்ப பாதுகாப்பில் ஏற்பட்டுள்ள இடைவெளியை குறைக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திரு ஹரீஷ் கூறினார். பங்களாதேஷ் அதிபர் திரு முகமது ஷஹாபுதீன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தமது பதவிக்காலம் முடிவடைவதற்கு 2 ஆண்டு காலம் உள்ள நிலையில் அவர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். உடல்நலம் காரணமாக தாம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அவர் அந்நாட்டு நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். ஸ்பெயின் நாட்டில் காட்டுத்தீ பரவல் காரணமாக தேசிய அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மத்திய மேட்ரிட் மண்டலத்தில் காட்டுத்தீ பரவல் சம்பவங்கள் காரணமாக 10,000-க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நடப்பாண்டில் மட்டும் 1 லட்சம் ஹெக்டேர் நிலங்கள் காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் நீச்சல் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீஹரி நடராஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் தகுதிச் சுற்றில் 5வது இடத்தை பெற்றதன் மூலம் அவர் அரையிறுதிக்கு முன்னேறினார். பாரா நீச்சல் பிரிவில் கார்த்திக் மற்றும் அலி இமாம்

0: இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. குகேஷ், பிரக்ஞானந்தா, வைஷாலி, நிஹால் சரின், அர்ஜுன் எரிகேசி, விதித் குஜராத்தி உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சைன்யம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீனாவின் ஹாங்ஸோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சிங்கப்பூர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஓம் செம்வால் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 11-9, 4-11, 4-11, 12-10, 11-8 என்ற செட் கணக்கில் சிங்கப்பூரின் ஆரோன் லியாங்கை வென்றார். இதர ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் சந்தேஷ் ரவிக்குமார், ராதிகா சீலன் ஆகியோர் வெற்றி பெற்று காலிறுதிக்கு தகுதி பெற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இமாச்சல பிரதேசத்தில் பாறைகள் சரிந்து வாகனத்தின் மீது விழுந்ததில் 13 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். பங்களாதேஷ் அதிபர் திரு முகமது ஷஹாபுதீன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நீச்சல் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீஹரி நடராஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி, மதுரை வானொலி. பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வேளாண்மை முறைகள் குறித்து தகவல் வழங்குகிறார் அருப்புக்கோட்டை வேளாண் அறிவியல் நிலைய பேராசிரியர் டாக்டர் ஜே கண்ணன் அவர்கள்.
3: நுண்ணுயிர் உரங்களை வந்து அதிகமாக பயன்படுத்தணும். மண்ணில் வந்து நுண்ணுயிர் உரங்களான அசோஸ்பைரிலம், பாஸ்போ பாக்டீரியா, ரைசோபியம், இந்த ரைசோபியம் சொல்லக்கூடிய நுண்ணுயிர் உரம் வந்து பயர் வகை பயிர்களுக்கு வந்து முக்கியமாக பயன்படுத்தணும். ஏன்னா வேர் முடிச்சுகளில் தான் அது உயிர் வாழும். வேர் முடிச்சுகள் அதிகமாக இருக்கக்கூடிய நிலக்கடலை, பாசிப்பயிறு, உளுந்தம்பயிறு, வரைக்காய், இந்த மாதிரி பயிர் வகை பயிர்களுக்கு வந்து நம்ம வந்து ரைசோபியம் நுண்ணுயிர் உரத்தை பயன்படுத்தலாம். இப்போ அசோஸ்பைரில் நுண்ணுயிர் உரம் வந்து எல்லா பயிர்களுக்கும் வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி வந்து பாஸ்போ பாக்டீரியான்னு ஒரு நுண்ணுயிர் உரம் இருக்குது, அது வந்து எல்லா பயிர்களுக்கும் வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். அதுவும் இல்லாமல் வந்து நம்ம நுண்ணுயிர் உரங்கள் பயன்படுத்துறது ஒரு முக்கியமானது சுற்றுச்சூழலில் பாதுகாக்கிறதுல. இன்னொன்று என்னன்னாக்கா, நம்ம வந்து பசுந்தாள் உரங்கள், பசுந்தாள் உரங்கள்னு சொல்லக்கூடிய சணப்பு, தட்டப்பயிறு, தக்கப்பூண்டு, இதை வந்து வயலில் நம்ம வளர்த்து விட்டு 45 நாள் கழித்து உழுது விட்டுறணும். அப்போ நம்ம உழுது விட்டோம்னா அந்த சணப்பு தக்கப்பூண்டில் உள்ள சத்து பூரா மண்ணில் வந்து நல்லா மக்கி வந்து உரமாக மாறிடும். அப்போ அந்த மாதிரி பசுந்தாள் உரங்களை அதிகமாக பயன்படுத்தணும். மாட்டுச்சாண உரம், கோழிச்சாண உரம், ஆடு கெடை போடுறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஆடு கெடை போடுறதுனா ஒரு நாள் நைட்டு முழுக்க அந்த ஆடை வந்து நம்ம வயலில் வைக்கும்போது அந்த ஆட்டு புழுக்கையும் ஆட்டோட அந்த சிறுநீர் எல்லாம் வந்து கலந்து வந்து மண்ணை வந்து வளமாக மாற்றும். அது எல்லாமே வந்து மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகளுக்கு உணவு. அதாவது நம்ம மாட்டுச்சாணமோ ஆட்டுச்சாணமோ வந்து மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகளை அதிகமாக்கும், நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள். அதாவது பாக்டீரியானாலே நமக்கு வந்து தீங்கு செய்யக்கூடியதுன்னு கிடையவே கிடையாது. நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா நிறையா இருக்குது மண்ணில். அது நமக்கு தீங்கு நோய் உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாவை மட்டும்தான் நம்ம கிருமின்னு சொல்கிறோம். மற்ற நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாலாம் அதிகமாக மண்ணில் இருந்தாலே வந்து மண் செழிப்பான மண்ணாக இருக்கும். உங்களுக்கு வந்து மழை பெய்யும் போது ஒரு மண் வாசனை வரும். மண் வாசனை வர்றதே வந்து மண்ணில் வந்து ஆக்டினோமைசிட்ஸ்னு ஒரு நுண்ணுயிரி இருக்கிறனால தான். அப்போ மண் வாசனை வந்துச்சுன்னா அது வந்து ஒரு நல்ல மண், திறந்த மண். அதே மாதிரி வந்து நம்ம பூச்சி மருந்துக்கு பதிலாக வந்து இப்போ ஒட்டுண்ணிகளை பயன்படுத்தலாம். பிரிகான் ஒட்டுண்ணின்னு சொல்லி தென்னை மரத்தில் வரக்கூடிய வண்டுகளை தடுக்கிறதுக்காக பிரிகான் ஒட்டுண்ணின்னு கொடுக்குறாங்க. அது மாதிரி பார்த்தீங்கனாக்கா நம்ம அமெரிக்க காய்ப்புழுக்கள், அமெரிக்க காய்ப்புழுக்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம வந்து NPV வைரஸோ அல்லது பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ்னு ஒரு பாக்டீரியா இருக்குது, அதை பயன்படுத்தி அதை இது பண்ணலாம். இதெல்லாம் இயற்கையானது. அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா நமக்கு வந்து சில இதில் வந்து வேரழுகல் நோய், தண்டு அழுகல் நோயின்னு வரக்கூடிய இது இருக்குது. பயிர் வகை பயிர்களாலும் சரி, எண்ணெய் வித்து பயிர்களில் வந்து வேரழுகல், தண்டு அழுகல்ங்கிற நோய் வரும். அப்போ அந்த நோய் வராமல் இருக்கணும்னா நம்ம விதை விதைக்கும் போதே வந்து ட்ரைக்கோடர்மா வெரிடின்னு ஒரு பாக்கெட்டில் விற்கிறாங்க கடையில், அந்த உரத்தை வாங்கி நம்ம விதையில் கலந்து நம்ம விதைச்சோம்னாக்க தண்டு அழுகலும் வராது, வேரழுகலும் வராது. அந்த மாதிரி வந்து இயற்கை

0: அதிகமாக பயன்படுத்த நம்ம வந்து மண்ணை மட்டும் பாதுகாக்கலை, மண்ணில் உள்ள நீரையும் பாதுகாக்கிறோம், மண் வளத்தையும் வந்து நம்ம பாதுகாக்கலாம். அதனால் வந்து விவசாயிகள் வந்து நம்ம சுற்றுச்சூழலை வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கிறது வந்து முக்கிய பங்காற்றுறது விவசாயிகள். விவசாயிகள் வந்து சரியாக விவசாயம் பண்ணோம்னாக்க நம்ம வந்து சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கலாம், நம்ம செலவையும் குறைக்கலாம், விவசாய செலவு வந்து குறைஞ்சிரும். இப்போ நுண்ணுயிர் உரங்களை அதிகமாக போட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ரசாயன உரங்களை குறைச்சிடணும். யூரியா, சூப்பர் பாஸ்பேட்டு, டயமோனியம் பாஸ்பேட் இந்த மாதிரி உரங்களை வந்து ஒரு 50% போட்டால் போதும், நம்ம நுண்ணுயிர் உரங்களையும் மண்புழு உரத்தையும் பயன்படுத்தலாம்.
1: இன்றைய பண்ணை செய்தியில் இதுவரை சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வேளாண்மை முறைகள் குறித்து அருப்புக்கோட்டை வேளாண் அறிவியல் நிலைய பேராசிரியர் டாக்டர் ஜே கண்ணன் அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.
2: நேரம் 7:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: மண்ணும் மணியும். இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து திண்டுக்கல் சிக்கைய கவுண்டன்பட்டி முன்னோடி விவசாயி எஸ் காளியப்பன் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம்.
1: ஒருங்கிணைந்த பண்ணையத்துல வந்து என்னென்ன பண்றாங்க அப்படின்றத நம்ம இப்ப காளியப்பன் சார்ட்ட வந்து கேட்டுக்கலாம். சார் வணக்கம். சார்
2: வணக்கம் மேடம்.
1: அதாவது விவசாயத்துல முன்னாடி எல்லாம் வந்து ஒருத்தர் நெல் வயல்னா நெல் மட்டும் போடுவாங்க, மிளகானா மிளகா, தக்காளினா தக்காளி. அப்புறம் நெல் எடுத்த பிறகு மிளகா தக்காளி மாத்தி மாத்தி பயிர் சுழற்சி போடுவாங்க. இப்ப ஒருங்கிணைந்த பண்ணையம் நம்ம ஒரு பெயர் சொல்றோம் இல்லையா, இப்ப ஒருங்கிணைந்த பண்ணையம்னா என்ன சார்?
2: அதாவது நெல் நடம்னா நெல் மட்டுமே நட முடியாது, நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் தயார் பண்ற மாதிரி. ஆனா தென்னை, வாழை, மா, கொய்யா, சப்போட்டா, பால்மாடு, கோழி வளர்க்குறது, ஆட்டுக்குட்டி வளர்க்குறது, இப்படி இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா நாங்கள் செய்கிறோம் மேடம்.
1: அது வந்து ஒருங்கிணைந்த பண்ணையம்.
2: ஆமாங்க ஆமாங்க ஆமாம்.
1: இப்போ நீங்கள் எத்தனை ஏக்கர் நிலம் வச்சுருக்கீங்க சார்?
2: இப்போ எனக்கு வந்து 15 ஏக்கர் இருக்கு மேடம்.
1: 15 ஏக்கர் வச்சுருக்கீங்க, அதில் நெல் எவ்வளோ ஒரு ஏக்கர் போட்டிருக்கீங்க?
2: நெல் 1 ஏக்கர் மட்டும் வீட்டுக்கு போட்டிருக்கு மேடம்.
1: அப்போ மற்ற விற்பனைக்கெல்லாம் நீங்கள் நெல் போடலை?
2: விற்பனை கிடையாதுங்க, வீட்டுக்கு மட்டும். இப்போ தென்னை இருக்குன்னா வருஷம் முழுக்க அந்த தென்னைக்கு நம்ம வீட்டுக்கு செலவு காய், அதுலேயும் எண்ணெய் ஆட்டிக்குவோம் மேடம். தென்னையில் மித்தம் இருந்தால் கொப்பரையாக போட்டு விற்றுருவோம் மேடம்.
1: இப்போ தென்னை அப்படின்றப்போ நீங்கள் எத்தனை மரம் வச்சுருக்கீங்க?
2: 400 மரம் இருந்தது, தற்சமயமாக 40 மரம் தான் இருக்குங்க. எல்லா மரமும் காஞ்சி போயிட்டது, ஆகவே நாங்கள் தென்னை இது இருக்கிறதே போதும் அப்படின்ட்டு இப்போ ஒரு 100 கன்று மட்டும் நட்டுருக்கணுங்க.
1: நீங்கள் வச்சுருந்த ராகம் என்ன வச்சுருந்தீங்க முதல்ல?
2: சாதாரண நெட்டை ராகம்.
1: இப்போ என் கலப்பு ரக்கில் நெட்டை குட்டை அப்புறம் குட்டை அப்படிலாம் இருக்குல்ல,
2: அது காய்ப்பு நிறையா காய்க்குதுங்க. ஒரு சில சமயம் தண்ணி பத்தலைன்னா மட்டை பூரா சேர்ந்து அந்த குருத்தம் அடிபட்டு போயிடுங்க. இப்படி நெட்டை ரகம் வந்து ஓரளவு வறட்சியை தாங்கி வளரக்கூடியதாக, இடையில 2 வருஷம் மழை இல்லாமல் போனாலும் கூட அந்த வறட்சியை தாங்கிக்கூடியது இருக்கு மேடம்.
1: இப்போ நீங்கள் நெட்டை ரகத்தில் வந்து மரம் போயிருச்சுன்னு திருப்பி நெட்டை தான் வச்சுருக்குறீங்க?
2: ஆமாங்க.
1: அது எப்படி நீங்கள் வந்து மரம் ஏறுறதுக்கு வசதியாக இருக்குதா? இப்போ நீங்கள் காய் பறிக்கணும் இல்லை, அதுக்கு வந்து பழுது பார்க்கணும், அதுக்கு நிறையா நம்ம வந்து பார்க்கணும்ல, வேலைகள் பார்க்கணும்,
2: அதுக்கெல்லாம்
1: எப்படி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க?
2: நான் இன்டென்சிவாக பண்ணுறேன் இல்லைங்க, தேங்காய் பிடிக்கிறப்போ ஆள் வச்சு வெட்டிடுவோங்க, பிறகு அதை சேல்ஸ் பண்ணிட்டு மொத்தமாக அதிகமாக கிடைக்கும் போது சேல் பண்ணிட்டு திரும்ப அந்த நிர்வாகம் பண்ணுறதுலாம் தண்ணி பாத்திரம் மட்டும்தானுங்க, உரம் ரம்லாம் போடுறது இல்லைங்க. உரம் போட்டோன்னே நல்லா தளஞ்சு

0: நல்லா கொழுகொழுனு வருதுங்க. கொஞ்சம் டை வந்துன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மரங்கள் மட்டையெல்லாம் அப்படியே ஒன்று தொங்கி சீக்கிரம் ஆடிபிடிப்பா. அதனால இயற்கையோடு சேர்ந்த மாதிரி அந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுறது.
1: இப்போ அதுக்கு உரம்லாம் நீங்கள் எப்படி வச்சுட்டு இருக்கீங்க?
0: மாடு கட்டி போடுங்க, அப்படியே மரத்துக்கடியே கட்டி போடுங்க. அந்த எருவெல்லாம் அங்கே தென்னந்தோப்புக்குள்ளே விழுந்து அப்படியே அது அழிய உழுது விட்ட பிறகு மண்ணுக்குள்ளே தான் தானாக அதாகிக்குங்க.
1: அப்போ நீங்கள் அப்படியே சேர்த்து விட்டுருங்க.
0: ஆமாங்க ஆமாங்க.
1: இப்போ ஆட்டு கழிவுகள் ஆடும் வச்சுருக்கிறேன்னு
0: சொல்கிறேன். ஆடு ஒரு சீசனுக்கு வளர்ப்பேன். இந்த சம்மர் சீசன் மட்டும் ஒரு 50 குட்டியை வாங்கி விடுறது. அது அப்படியே ஒரு பேட்சு 4 மாதம் வளர்த்துட்டு அப்படியே விற்றுட்டு போயிடுறேன் மேடம். மழை காலத்தில் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணாமல் இப்போ சம்மர் சீசனில் மட்டும் இந்த புல்லுகளை மேய்ந்திக்கிட்டு அது பாட்டெலாம் இருக்குது, தோட்டத்துக்குள்ளே உள்ளே இருக்கும். அப்புறம் ஒரு ஆடி ஆவணியில் வாக்கு வச்சுட்டு அப்புறம் திரும்ப அதுக்கு பிறகு.
1: அப்போ நீங்கள் வெள்ளாடுதம் வளர்ப்பீங்களா இல்லை எப்படி?
0: செம்மறி ஆடுங்க.
1: செம்மறி ஆடு. அதனால நீங்கள் அந்த காலகட்டத்தில் வாங்கி
0: வளர்க்கீங்களா? இப்போ வாங்கி வளர்க்குறேங்க. 4 குட்டியை வாங்கிட்டு வருங்க. அங்கே 4 மாதம் வளர்த்துட்டு அப்படியே 6 மாதம் குட்டியை அப்படியே விற்றுருவோங்க.
1: சரி, இப்போ நம்ம நெல் நீங்கள் வந்து 1 ஏக்கர் தான் போடுவேன், அதுவும் வீட்டு தேவைக்கு தான் போட்டேன்னு சொல்லிட்டீங்க. மற்றபடி நீங்கள் மா கொய்யா வளர்க்குறதுல இப்போ மாமரம் எத்தனை வச்சுருக்கு?
0: மாமரம் 200 வச்சுருந்துங்க. அதுவும் அந்த வளர்ச்சியில் பூரா அடிபட்டது. வெறும் 10 மரம் மட்டும் இருக்குங்க. இப்போ அந்த விவசாயம் பண்ணுறதுக்கான அந்த ஆர்வமே விட்டு போயிடுச்சுங்க மேடம். இருந்தாலும் விவசாயத்தை நான் விடுறது விடுற மாதிரி இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி ஷார்ட் டியூரேஷன் இந்த கொய்யாலாம் குறுகிக்கலாம், ஒரு 12-13 வருஷத்துக்கு வளரட்டும். அதுக்குள்ளே ஒரு வறட்சி வந்துட்டுன்னா கொய்யா அடிபட்டாலும் பரவாயில்லை, திரும்ப உடனே போட்டு வளர்த்து அது கொண்டு வந்துக்கலாம் அப்படின்ட்டு கொய்யா வச்சுருக்கீங்க.
1: என்ன ரகம் வச்சுருக்குறீங்க?
0: அது லக்னோ 49 வெள்ளை கொய்யா.
1: உங்கள் ஏரியாவில் சீனி கொய்யா கிடையாது?
0: ஆமாம், சீனி கொய்யா இல்லை. அது அதாவது மழைக்காலம் வருதுன்னு வச்சுங்க, அதிகமாக தண்ணி பார்த்தோம்னா இனிப்பு குறையும். தண்ணி வந்து கொஞ்சம் குறைவாக ஏற்றி கட்டாமல் வார ஒரு முறை அப்படி மாதிரி அந்த மண் வாட வாட விட்டோம்னா அந்த கொய்யா தானாக இனிப்பு அதிகமாக இருக்கும்.
1: இல்லை இப்போ நீங்கள் அது சிவப்பு கொய்யாவா இல்லை வெள்ளை கொய்யா?
0: வெள்ளை கொய்யா.
1: அது எத்தனை மரம் வச்சுருக்குறீங்க?
0: முன்னாடி ஒரு 290 பெருசாக அப்போ காத்துக்கிட்டு இருங்க. அது 4 வருஷம் அது நட்டு இப்போ இந்த வருஷம் வந்து ஒரு 400 போட்டிருக்குங்க. மொத்தம் 700
1: மரம். இப்போ அந்த முன்னாடி உள்ள மரத்தில் காய்ப்புக்கு நீங்கள் எப்படி பராமரிக்கிறீங்க?
0: பராமரிப்புனா மருந்து இருந்து எதுவும் அடிக்கிறதுலையும் நோயும் வரலைங்க.
1: இந்த வெள்ளைப்பூச்சி தாக்குறது
0: அது அதெல்லாம் இல்லைங்க. இது வரலுமே இல்லை, லைட்டாக வரும் அப்படியே போயிருங்க. ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த மாவு பூச்சி வரும் அப்படின்ற, ஆனால் எங்கள் தொட்டில் இது வரலும் இல்லைங்க மேடம். இயற்கையிலேயே சாதாரணமாக தண்ணி மட்டும் பார்த்துவோம், உழுது போடுவோம், வர கொய்யாக்களை பறித்து விற்றுட்டு அப்படியே.
1: இப்போ விவசாயிகள்கிட்ட விற்பனைக்கு கொடுப்பீங்களா இல்லை நீங்கள் ஒருங்கிணைந்த பண்ணையோ இந்த மாதிரி வெளியில் எங்கேயும் நம்ம கொடுக்கறதுக்கு வாய்ப்பா இல்லை கடைக்காரங்களுக்கு?
0: இப்போ வந்து அளவாக வருதுங்க. நாங்கள் காலில் கொண்டு போனேன் ஒரு டெய்லியும் 10 கிலோ பழுக்க பழுக்க கொண்டு போய் கொடுத்துருங்க.
1: பழுத்து உதிர்ந்த பிறகு தான் எடுப்பீங்களா இல்லை முன்னாடியே காவட்டா அப்படி
0: உதிர விட மாட்டோம். உதிர விடறதுனா ரொம்ப பழுத்து போய் அப்படியே அது கெட்டு போகிற ஸ்டேஜுக்கு வந்துடும். பச்சை விட்டு அப்படியே வெளிர் மஞ்சள் அப்படி கலர் மாறும்போது அது கரெக்டான பருவங்க. அப்படியே
1: எடுத்துக்கொண்டு இல்லை. இப்போ நீங்கள் நிறைய நமக்கு வந்து தோட்டக்கலை துறையிலிருந்தெல்லாம் வந்து யோசனைகள்லாம் சொல்லுவாங்க. இத்தனை மரம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இது எதாவது பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு வந்து காய்ப்பு இவ்வளவு இருக்கும், நீங்கள் இவ்வளவு வந்து எடுக்கலாம், அதே மாதிரி விற்பனை தொகையும் நீங்கள் வந்து நிறையா பண்ணலாம், அதே மாதிரி பழங்கள்லாம் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரித்து விற்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் எங்கேயாவது தோட்டக்கலை அலுவலர்களை அணுகியிருக்கீங்களா?
0: இப்போ கண்ணு வாங்கினதே தோட்டக்கலைத்துறையில் தான் வாங்கின மேடம். ஆனால் சொட்டு இருக்கு கேட்டேன், அது எங்கள் மேலே பட்டாலதுனால தர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டாங்க. பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டேங்க மேடம். அதனால் நேரடியாக தண்ணியை பார்த்து பைப்புகளை நானே நேரடியாக வாங்கி அதுக்கு நேராக மரம் மரத்துக்கு அப்படியே பைப்பு போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க. வேறு மருந்துங்கிற மருந்தோ உரமோ இதுவரைலும் கொடுக்கலிங்க. ஆனால் சொன்ன மாதிரி மாடுகள் அதை கட்டி இயற்கை உரம் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கணுங்க. எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணவே இல்லைங்க.
1: இப்போ நீங்கள் வந்து மரத்தை பராமரிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கவாத்து பண்ணுறது எத்தனை மாதத்துக்கு ஒருக்க நீங்கள் அந்த கொய்யாவுக்கு கவாத்து பண்ணுவீங்க, எப்படி நீங்கள் வந்து பராமரிக்கிறீங்க?
0: இப்போது நட்டு 4 வருஷம் ஆகுதுங்க, இதுவரையிலும் கவாத்து இல்லைங்க. அந்த குச்சியில் அடியே நேராக வளர்ந்துடாமல் நுனி இதை வந்து லேசாக ஒடித்தும் விட்டுறாமல் முறுக்கி விடணும். திருவி விட்டோம்னா பட்டுன்னு உடையுங்க, உள்ளே இருக்கு ரெண்டாக உடையுங்க. வெயிட்டு உயர அப்படியே கீழே வளர்ந்துட்டு வரும். அப்போ உயரம் போகாமல் மரம் அப்போ அளவான ஹைட்லேயே நம்ம பறிக்கிற அளவுக்கு ஹைட்டு அளவாக வந்துட்டுருக்குங்க.
1: ஏன்னா நீங்கள் வந்து கவாத்து எடுப்போ அந்த தளிர் இது எடுப்போம்னா நிறையா சிம்பு விடும், நிறையா சிம்பு விட்டால் நல்லா பூக்கும், அப்போ தானே நமக்கு காய்ப்பு நிறையா கிடைக்கும். அப்போ அந்த இதில் வந்து கவாத்து எடுத்தீங்கன்னா இவ்வளவு நாளைக்கு ஒரு கவாத்து இவ்வளவு நாளைக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானே உங்களுக்கு காய்ப்பு நிறையா கிடைக்கும்.
0: ஆமாம், இதுவரையிலும் அந்த கவாத்து பண்ணவே இல்லைங்க.
1: இல்லை இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ 4 வருஷம் ஆச்சு.
0: ஆமாங்க.
1: அந்த 4 வருஷத்தில் நீங்கள் எடுக்கிற கொய்யாப்பழம் ஏன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 1 ஏக்கர்

0: வச்சுருக்கீங்களா?
1: 2 ஏக்கர் போட்டுருக்கீங்க.
0: 2 ஏக்கர் போட்டிருக்கீங்க. அந்த 2 ஏக்கருக்கு நம்ம இப்போ செலவழித்த காசை எடுக்கணும். ஏன்னா நமக்கு வந்து விவசாயம் வந்து நஷ்டமாகக்கூடாது. ஏன்னா எப்படினாலும் நம்ம வந்து அதிலிருந்து ஒரு வருமானம் இருக்கணும், ஒரு செலவுக்கு தேவையானது இருக்கணும் இல்லையா?
1: அண்ணன் அந்த அளவுக்கு வரலீங்க. ஏன்னா முதல் 2 வருஷம் கண் நட்டு வளர்த்து ஓரளவுக்கு ஹைட்டுக்கு வந்துட்டுருங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போன வருஷத்தில் கொஞ்சம் பழங்கள் கிடைத்துங்க. இப்போ இந்த வருஷம் அதை விட கொஞ்சம் கூடுதலாக கிடைக்குங்க. அதனால் இனி சம்மர்லன்னு பூ நிறையா வருங்க. இந்த வருஷம் அதிகமாக வரும்போது அப்படி மார்க்கெட் போகிற மாதிரி வருங்க. போன வருஷமே மார்க்கெட் கொண்டு போனோம், அப்போ எப்போ அங்கே லோக்கலில் சேல்ஸ் பண்ண முடியாமல் கொண்டு போனாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் கூடுதலாகவே வருங்க.
0: இப்போ அது வந்து பூ உதிர்தல் அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது.
1: தண்ணி பார்த்துனா உதிராதுங்க அவ்வளோ சீக்கிரம் கொய்யாவில். பட் இந்த புழு மேலே வந்து பாலிசாக காய் இருக்கிறத பூச்சிச்சு லைட்டாக கடுத்துனா அது கொஞ்சம் நல்லா ஒரு சைனிங் இல்லாமல் இருக்குங்க. ஆனால் இது அது முடிஞ்சளவு கெமிக்கலை சேர்த்து மக்களுக்கு சப்ளை பண்ணுற விட இந்த மாதிரி
0: எந்த
1: இயற்கையானதில் வர்றத மக்களுக்கு கொடுக்குறது ரொம்ப எங்களுக்கு மனசு திருப்தியாக இருக்குங்க.
0: ஏன்னா வந்து நம்ம மருந்து இருந்து அடிக்காமல் நம்ம கொடுக்குறோம், அதனால வந்து மிக மகிழ்ச்சி அப்படின்னு நினைக்கிறீங்க. ஈனாம் திட்டம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா?
1: ஈனாம் திட்டம்னா அந்த தெரியலே.
0: அதெல்லாம் தெரியல. உழவன் செயலி வச்சிருக்கீங்களா?
1: இப்போ விவசாயத்துறைக்கே நான் வந்து அதிகமாக போறீங்க.
0: நம்ம போகணும்னு அவசியம் இல்லை. நம்ம கையிலேயே நம்ம செல்லுல இருக்கு, அதுலேயே உழவன் செயலியில் போட்டீங்கன்னா இப்போ நீங்கள் கொய்யாப்பழம் விற்கிறதுக்கு வீட்டில் இருந்தவாம எங்கே மார்க்கெட்டிங் அதிகமாக இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன இருக்கு, நம்ம மண்ணுடைய தன்மை என்ன, என்ன நம்ம பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். அது மாதிரி ஈனாம் திட்டத்தில் நம்ம போனோம்னா நம்ம பொருள் வந்து விற்பனைக்கு எங்கே வாங்குறோம், எங்கே விற்கலாம், யார் விலை கூட கேட்குறாங்க, இன்னைக்கு என் மார்க்கெட் நிலவரம் என்ன அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ அந்த கொய்யாவை நம்ம அங்கே கொண்டு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம இங்கே கொடுக்கறத விட நமக்கு வந்து விலை அதிகமாக கிடைக்கும். அதனால இந்த மாதிரி திட்டங்கள்லாம் இருக்கு. அரசு நமக்கு வந்து விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்கள் வந்து கொடுத்துருக்கு. அதை ஏன் பயன்படுத்தலை?
1: இன்னுமே அந்த அளவுக்கு வர்றதுனால நம்மளுக்கு ஸ்கீம் பத்தி இதில்லைங்க. ஏதோ பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் பண்ண முடியாது. தீவிரமா பண்ணிடலாம், அதையெல்லாம் அதையெல்லாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் குறைஞ்சிட்டது. அதனால ஏதோ ஒரு இருக்கம் அந்த மாதிரி தான் நினைக்க வேண்டியிருக்கு மேடம்.
0: இப்போ நீங்கள் வந்து ஒருங்கிணைந்த பண்ணையத்திலே கோழி வச்சுருக்கீங்களா?
1: கோழி இருக்குங்க. மருந்து வந்து எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். அத்தானா வளரும். வாரத்துக்கு 2 கோழி 1 கோழி அப்படியே வேண்டிய அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோங்க.
0: விற்பனைக்கு கிடையாது.
1: விற்பனை உண்டு.
0: நீங்கள் வந்து நாட்டுக்கோழியும் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க ஒருங்கிணைந்த பண்ணையத்தில். அதில் என்ன நாட்டுக்கோழி வச்சுருக்கீங்க நீங்கள்?
1: இந்த சிறுவடை ஒன்று இருக்குங்க, பெருசும் இருக்குங்க. நாங்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணிட்டுருக்குங்க.
0: இப்போ வந்து நிறைய வந்து கலப்பினம் வந்தது இல்லையா? நாட்டுக்கோழியிலே கலப்பினம்லாம் நிறைய வந்தது. அது எதுவும் நீங்கள் வாங்கி
1: அது வளர்க்கலைங்க. அது பண்ணை மாதிரி வைக்கிறது தான் லாய்க்கு. பியூர் நாட்டு கோழிங்க. நாங்கள் தீவனம் கூட அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். சின்ன குஞ்சில் வளர்க்குற வரலாம் தான். அப்போ பெருசாகிட்டுனா தோட்டில் போய் பூத்திய கரையான் திங்கும். அந்த மாதிரி தானாக இயற்கையாக வளர்ற
0: நாட்டுக்கோழி. நீங்கள் வந்து சும்மா அப்படி புறக்கடையில் வளர்க்குற மாதிரி அப்படியே விட்டுறீங்க?
1: ஏன்னா ஊரை விட்டு எங்களுக்கு தனியாக தோட்டம்ங்க. நோய் கூட அதிகமாக வராது தனியாக தோட்டத்தில் இருக்கனால.
0: நீங்கள் கூட்டிட்டு கொண்டு போய் ஊசி எதுவும் போடுறீங்களா? இப்போ வந்து நம்ம வந்து நாட்டுக்கோழி
1: இல்லைங்க. இல்லைங்க, அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறது இல்லை. தானாகவே இயற்கையிலேயே வளர்ந்து வரும்.
0: அதனால உங்களுக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ வெயில் காலம் வரப்போகுது.
1: ஆமாங்க, ஆமாம்.
0: இப்போ கோழிகளுக்கு வந்து அம்மை நோய் வரும்.
1: ஆமாங்க.
0: அது வந்து சளி பிடிக்கும், கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை வரும். அந்த மாதிரி இருக்கிறப்பெல்லாம் நீங்கள் கூட்டு போய் எதுவும் பண்ணுறதில்ல?
1: எதுவுமே பண்ணுறதில்லைங்க. அப்படி நிறைய கோழி வளர்க்கும்போது அப்படி வந்துடுங்க. அளவுக்கு வளர்க்கும்போது சும்மா ஒரு 20 கோழி 10 கோழி அப்படி வளர்க்கும்போது அந்த மாதிரி வர்றதில்லைங்க மேடம்.
0: முட்டைகள் விற்பீங்களா இல்லை நீங்கள்?
1: முட்டையும் விற்க மாட்டோம். முட்டையை நாங்கள்
0: அடை வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறோம்.
1: அடையும் பயன்படுத்துவோம், நாங்களும் பயன்படுத்துவோம்.
0: இப்போ மாடு வச்சிருக்கிறேன்.
1: மாடு, பால் மாடு இருக்குங்க.
0: எத்தனை பால் மாடு வச்சுருக்கீங்க?
1: 6 மாடு இருந்ததுங்க. போன மாதம் 2 வச்சுட்டேன். இப்போ 4 மட்டும் இருக்குங்க. கண்ணுக்குட்டி 6 இருக்குங்க.
0: இப்போ பால் மாட்டில் நாட்டு மாடு வச்சுருக்கீங்களா?
1: ஜெர்சி ஃப்ரீசியன் 2 மாடு.
0: இப்போ அது பண்ணையாக வச்சுருக்கிறீங்களா? எப்படி
1: பண்ணையால? அதாவது எங்கள் தோட்டம் ஊரம் மழை காலத்தில் புல் வளரும். அதனால் அதை மேயருக்கு மாடு இருந்துச்சுன்னா அந்த இயற்கையிலே அது டெய்லியும் எங்களுக்கு தீவனம் வேணும், அந்த பிள்ளையும் மேயணும், தோட்டம் சுத்தமாக இருக்கணும். அப்போ மாடு இருந்துச்சுன்னா அப்படியே அங்கங்கே கட்டி வச்சோம்னா அந்த தீவனம் மேய்ந்திக்கிட்டு அப்படியே பாலை கறந்துக்கிட்டு கண்ணூட்டி போட்டுட்டு அப்படியே அது ரீப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும் மேடம்.
0: அப்போ நீங்கள் வந்து எல்லாமே வந்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணினதுக்கு அப்புறம் தான் விற்பனைக்கு எல்லாமே கொண்டு வரீங்க?
1: பால் மட்டும் ரெகுலராக டெய்லியும் அந்த ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு கொண்டு போய் ஊற்றுருவோங்க. 2 நேரமும் காலையில் வந்து ஒரு 12 லிட்டர் வருங்க ஒரு கம்பெனிக்கு ஊற்றுருவோம். ஈவினிங் வர்றத அப்படியே நாங்கள் பாலை வந்து தயிராக்கி காலில் போய் இந்த கொய்யா தயிர் எல்லாமே சேல் பண்ணிட்டு வருவோங்க.
0: ஓ, தனியாக கொண்டு போய் நீங்கள் வந்து கொய்யாவையும் தயிரையும் விற்பனை பண்ணிட்டு?
1: ஆமாம், ஊரில் விற்றுருவோம்.
0: விற்றுருவீங்க. இப்போ பால் எவ்வளோ? 1 லிட்டர்.
1: இப்போ 1 லிட்டர் வந்து கம்பெனியில் 35 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. இதே தயிராக ஊற்றும் போது அதே 1 லிட்டர் பால் வந்து

0: 70 ரூபாய்க்கு வருங்க.
1: அதனால உங்களுக்கு வந்து அதில் வந்து 35 ரூபா கூடுதலாக கிடைக்கும்.
0: ஆமாங்க ஆமாங்க,
1: இதுதான் மதிப்பு கூட்டு பொருள்.
0: ஆமாங்க ஆமாங்க,
1: ஒரு பொருளை அதுவாகவே கொடுக்காம இன்னொரு பொருளாக மாற்றம் அடையும் போது நமக்கு வந்து அந்த மதிப்பு கூட்டுதலில் நிறையா வந்து லாபம் கிடைக்குது. அது மாதிரி தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன், கொய்யாவை வந்து நீங்கள் மதிப்பு கூட்டுதல் பண்ணினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அதுவும் ஒரு லாபம் இல்லை. ஏன்னா இப்போ நிறையா இடங்களில் வந்து
0: கொய்யாவை எப்படி மதிப்பு கூட்டுதல்,
1: அது ஜூஸ் போட்டு கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து இயந்திரங்கள்லாம் வந்து அரசாங்கம் உதவி பண்ணுது. இல்லைன்னா அதை வந்து இப்போ அப்படியே கொடுக்காம அதில் நீங்கள் இனிப்பு போட்டு, நம்ம நெல்லிக்காய் இனிப்பு போட்டு கொடுக்குறோம்ல, அது மாதிரி இனிப்பு போட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அதையும் விரும்பி இப்போ வாங்குறாங்க மக்கள். ஏன்னா எல்லாரும் வந்து இயந்திர உலகத்தில் நம்ம போயிட்டு இருக்கிறப்போ இதெல்லாம் இப்படி மாற்றி கொடுக்கும் போது எல்லாம் விரும்பியும் சாப்பிட்றாங்க, இப்படியும் வாங்குறாங்க. அதுதான் நான் கேட்டேன், நீங்கள் மதிப்பு கூட்டு பொருட்கள் வந்து விற்கிறீங்களா, தயார் பண்ணி விற்கிறீங்களா? மதிப்பு கூட்டி விற்றோன்னா நமக்கு இவ்வளவு கிடைக்கும்.
0: தயிர் மட்டும் அப்படி பண்ணுறவங்க தேங்காயை கொப்பரையாக மாற்றி தரோம், அந்த ரெண்டு மட்டும் பண்ணிக்கிறோம் மேடம்.
1: இப்ப நம்ம இந்த கடைகள்ல எல்லாம் கொப்பரையா தனியா விக்குது இல்ல, அது மாதிரி விக்காம நீங்க எண்ணெயா வித்து குடுத்துருவீங்களா?
0: இல்ல இல்லைங்க, நாங்க கொப்பரையா மாத்தி கடையில குடுத்துருவோம். அங்க போனோன்னு குவாலிட்டிய ரிஜெக்ட் பண்ணாம போனோன்னு நம்மள எடுத்துக்குவாங்க. இப்போ ஈல்டு வந்து ரொம்ப குறைஞ்சி போயிட்டுங்க, அதனால எல்லா தேங்காய் விலை இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க மேடம்.
1: அப்போ வந்து தேங்காயினுடைய வரத்து கம்மியா இருக்கிறதுனால வந்து ரேட்டு அதிகமாக.
0: ஆமாங்க ஆமாங்க.
1: இல்லை தென்னைக்கு தண்ணி அதிகம் தேவையோ?
0: தென்னைக்கு தண்ணி நிறையா வேணுங்க. ஆமாங்க ஆமாம்.
1: எவ்வளோ இருக்கணும் இப்போ ஒரு மரத்துக்கு? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தண்ணி விடணும், இல்லை ஒரு வாரத்துக்கு ஒருக்கா அப்படியா?
0: இப்போ அப்படி இல்லைங்க, முடிஞ்சளவு வாரத்துக்கு ஒரு ஒரு நினைப்பு ஏகமாக தண்ணி விட்டணுங்க. அப்படி ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கணும், தண்ணி நிற்கவும் கூடாது. தண்ணி நின்றுச்சுன்னா வயல் மாதிரி நின்றுச்சுனாலும் ஈல்டு குறைஞ்சி போயிடும், மட்டையே பெரிய சின்ன மட்டையாக போயிடும். அதே மாதிரி தண்ணி விடாமட்டாலும் மட்டையெல்லாம் அப்படியே காஞ்சு லேசாக தொங்கி விழுந்து போயிருங்க, பழுத்து பழுத்து விழுந்து போயிடும். அந்த மாதிரி ஈல்டு பாதிக்கும். அதனால் ஒரு 10 நாளைக்கு ஒரு தண்ணி மினிமம் ஏகமாக தரையை பூரா நினச்சி விட்டோம்னா நல்லாயிருக்குங்க.
1: இப்போ குறும்ப உதிர்ந்துருன்னு வச்சுக்கோங்க.
0: ஆமாம் ஆமாம்.
1: குறும்ப உதிருது அப்படின்னா நம்ம அதை எப்படி கட்டுப்படுத்துறது?
0: மாசி வெள்ளம் கூட உதிரான்னு வச்சு, பங்குனி சித்திரை இந்த 2 மாதமும் இயற்கையிலே கிளைமேட் வந்து அந்த வெப்பம் அதிகமாக இருக்கும்போது அந்த சமயத்தில் மழை காலத்தில் நல்லா மழை பெஞ்சதுனால அந்த சமயத்தில் நிறையா பிஞ்சு வருங்க. அப்போ தான் இந்த பிஞ்செல்லாம் அந்த கிளைமேட்டை ஒத்து வராதுக்கு ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்கும். அப்போ நிறையா பிஞ்சு தானாக கொட்டி போயிருங்க, தண்ணியே நிறைய விட்டாலும் கொட்டுங்க. அது சொல்லப்போனால் அந்த சம்மரில் மழை பெய்கிற கிளைமேட்டு இருக்கும்போது ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்கும், அப்போ ரொம்ப அதிகமாக கொட்டி போயிடும். என்ன பண்ணாலும் கொட்டத்தான் செய்யும். அப்புறம் திரும்ப இந்த தென்மேற்கு பருவமழை ஆரம்பித்து அந்த காற்று ஜூனுக்கு பிறகு பாருங்கள், அந்த காற்று வீசுனா பிஞ்சு கொட்டவே கொட்டாதுங்க. ஆனால் தண்ணி விட்ட வரலாம் பெருசாக வரும், தண்ணி விடலைன்னா சின்ன காயா ஒல்லிக்காயா போயிருங்க.
1: அந்த ஒல்லிக்காய்க்கு விலை இருக்காதுல்ல?
0: அது ரொம்ப குறைவு ஈல்டு, அதை அவுட்டன் குறைவுங்க. தேங்காய் பருப்பு வந்து சின்ன லெவலில் தான் இருக்கும்.
1: அப்போ தண்ணிக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு வந்து பருப்பு கிடைக்கும்.
0: ஆமாம் நிச்சயம் நிச்சயம்.
1: அப்போ உரம் வைக்கிறது அப்படின்றதெல்லாம் இதில் இல்லையா?
0: அதான் நான் வந்து உரமே மெயின்டைன் இது பண்ணுறது இல்லைங்க. லைட்டாக எப்போவாலும் நெல் வயல் இந்த மாதிரிக்கு லைட்டாக உரம் போடுவோங்க, இயற்கை உரம். அந்த செடிகள்லாம் பிடுங்கி வயலில் போட்டு அந்த செடியில் டிராக்டர் விழும்போது அப்படியே
1: மடக்கி விழுதுருவீங்க.
0: அது வெயிட்டான மெஷினால் உள்ளே அமுக்கி விட்டுருங்க சேத்துக்குள்ளே. அதோட இயற்கை உரம் நம்ம மாடு கட்டோம்ல, ஒவ்வொரு வயலாக மாற்றி மாற்றி மாடு கட்டும்போது எல்லாத்துலேயும் மாடு மாற்றி வருங்க. அப்போ அந்த இயற்கை உரமே அது தானாக அதாய்க்கும்.
1: அப்போ நீங்கள் இப்போ உங்களுக்கு வந்து நிறையா வந்து குப்பைகள்லாம் கிடைக்குது, அதாவது புல் இலை தலைகள்லாம் இருக்குது. இப்போ தலையெல்லாம் போட்டு நம்ம வந்து உரம் தயாரிக்கலாம் அப்படின்றப்ப நீங்கள் ஒரு குழி போட்டு இந்த சாணத்தையும் அதில் போட்டுட்டு அதை வந்து நீங்கள் உரமாக்கிடலாமே.
0: சொல்லப்போனால் இன்னைக்கு லேபர் கிடைக்காதுங்கிறது ரொம்ப அபூர்வம்.
1: இல்லை இல்லை, நம்ம வந்து லேபரே நமக்கு தேவையில்லை. வீட்டாள்களே பார்த்துக்கிறதுக்கு எவ்வளவு இருக்குதோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம்.
0: ஆமாங்க ஆமாங்க.
1: விவசாயத்தில் நீங்கள் வந்து இப்போ நிறைய நான் நொடிச்சுட்டேன், ஆனால் திருப்பி நான் விவசாயத்தை விடக்கூடாது அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுறீங்க.
0: என்னுடைய உயிர் உள்ள வரலும் அந்த விவசாயத்தை விட மாட்டேங்க. என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிட்டு இருப்பேன்.
1: சார், இது வரைக்கும் உங்களுடைய நேரத்தை செலவழித்து விவசாயிகளுக்கு நல்ல பயனுள்ள தகவலை தந்தமைக்கு நேயர்கள் சார்பிலும் நிலையத்தின் சார்பிலும் நன்றியை தெரிவிச்சுக்க.
0: நன்றி நன்றி மேடம்.
2: நிகழ்ச்சியில் இதுவரை ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து திண்டுக்கல் சிக்கைய கவுண்டன்பட்டி முன்னோடி விவசாயி எஸ் காளியப்பன் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள்.

தொடர்வது வேளாண் தகவல். இன்றைய வேளாண் தகவல் நிகழ்ச்சியில் காளானை மதிப்பு கூட்டுவது எப்படி என்று தெரிந்து கொள்வோம். தமிழகத்தில் நெல் சார்பு தொழில்களுக்கு வாய்ப்பு இருந்தாலும் வீட்டிற்கு அருகிலேயே தினசரி வரவு பார்க்க குறைந்த முதலீட்டில் நிறைவான பண வரவு பெற உதவும் ஒரே தொழில் காளான் வளர்ப்புதான். காளான் வளர்க்க நிறைய இடம் தேவையில்லை, மனம் இருந்தால் போதும். மேலும் குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்கலாம். சைவ அசைவ பிரியர்களின் ஒரே பொதுவான உணவு காளான். 100 கிராம் காளானில் 80-89% ஈரப்பதமும் 5.9-6.2% கார்போஹைட்ரேட்டும் 2.8-8.7% புரதமும் 0.5

முதல் 0.6% கொழுப்பும் அமினோ அமிலம், தாது உப்பு மற்றும் ஊட்டச்சத்துகள் உள்ளன. மாவு சர்க்கரை சத்து அதிகம் இல்லாததால் உடல் எடையை குறைக்கும் ஆற்றல் கொண்டது. வளர்ச்சிக்கு தேவையான அமினோ அமிலங்கள் இருப்பதால் குழந்தைகளுக்கான சிறந்த உணவாக காளான் சொல்லப்படுகிறது. காளானில் அதிக அளவு ஈரப்பதம் இருப்பதால் எளிதில் கெட்டுவிடும். எனவே பதப்படுத்துதல் அவசியம். பதப்படுத்துவதற்கு தேவையானவற்றை தயார் செய்த பின் காளான்களை பறிக்க வேண்டும். அதிக நேரம் காற்றில் வைத்திருந்தால் அதன் சத்து பொருட்கள் குறைந்துவிடும். பறித்த காளான்களை கழுவி வேர்பாகத்தை வெட்ட வேண்டும். மென்மையாக இருப்பதால் குறைந்த நேரத்தில் வெந்துவிடும். அதிக நேரம் வேகவிட்டால் புரதம் சத்து பொருட்களில் மாற்றம் ஏற்படும். காளானுடன் 20% உப்பு கரைசல் சேர்த்து டின்களில் காற்று புகா வண்ணம் அடைத்து அதிக வெப்பநிலையில் குறிப்பிட்ட நேரம் வைத்திருந்தால் பல மாதங்கள் வரை கெடாமலும் சுவை குறையாமலும் பாதுகாக்கலாம். இந்த பதப்படுத்தலுக்கு மொட்டுக்காளான் ஏற்றது. காளான்களை உலர வைப்பதற்கு சிப்பி காளான் ஏற்றது. நன்கு விளைந்த காளான்களை பறித்து சோலார் ட்ரையர் அல்லது

எனவே பதப்படுத்துதல் அவசியம். பதப்படுத்துவதற்கு தேவையானவற்றை தயார் செய்த பின் காளான்களை பறிக்க வேண்டும். அதிக நேரம் காற்றில் வைத்திருந்தால் அதன் சத்து பொருட்கள் குறைந்துவிடும். பறித்த காளான்களை கழுவி வேர்பாகத்தை வெட்ட வேண்டும். மென்மையாக இருப்பதால் குறைந்த நேரத்தில் வெந்துவிடும். அதிக நேரம் வேகவிட்டால் புரதம் சத்து பொருட்களில் மாற்றம் ஏற்படும். காளானுடன் 20% உப்பு கரைசல் சேர்த்து டின்களில் காற்று புகா வண்ணம் அடைத்து அதிக வெப்பநிலையில் குறிப்பிட்ட நேரம் வைத்திருந்தால் பல மாதங்கள் வரை கெடாமலும் சுவை குறையாமலும் பாதுகாக்கலாம். இந்த பதப்படுத்தலுக்கு மொட்டுக்காளான் ஏற்றது. காளான்களை உலர வைப்பதற்கு சிப்பிக்காளான் ஏற்றது. நன்கு விளைந்த காளான்களை பறித்து சோலார் ட்ரையர் அல்லது சூரிய ஒளியில் உலர வைத்தால் 8 முதல் 10 மாதங்கள் வரை கெடாமல் பாதுகாக்கலாம். உலர வைக்கப்பட்ட காளானிலிருந்து காளான் மாவு தயாரிக்கலாம். இதை சலித்து பாலித்தீன் பைகளில் அடைத்து விற்கலாம். அல்லது காளான் மாவை கொண்டு காளான் சேமியா, நூடுல்ஸ், சூப் மிக்ஸ், ஐஸ்கிரீம், குழந்தை உணவுகள், பருப்பு பொடி, அப்பளம், ரசப்பொடி, சாப்பாட்டு பொடி தயாரிக்கலாம். இந்த மாவை அதிகபட்சம் 1 ஆண்டு வரை பாதுகாக்கலாம். 1 கிலோ காளானிலிருந்து 80 முதல் 100 கிராம் வரை மாவு கிடைக்கும். காளான் மாவுடன் ராகி மாவு, பொட்டுக்கடலை மாவு, மிளகு, உப்பு, பால் பவுடர் சேர்த்து காற்று புகாத பாலித்தீன் பைகளில் அடைத்து விற்கலாம். இந்த உடனடி சூப்பிற்கு மக்களிடம் அதிக வரவேற்பு உள்ளது. காளானை அதனுடைய இயற்கையான குணம் மாறாமல் அமிலம் கலந்த உப்பு கரைசலுடன் பாதுகாப்பாக சேர்த்து 3 முதல் 4 மாதங்கள் வரை பாதுகாக்கலாம். உப்பு கரைசலில் பதப்படுத்திய காளான் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. உப்பில் ஊறிய காளானை ஊறுகாய் என்கிறோம். வங்கிகளின் கடன் வசதி, தோட்டக்கலைத்துறை மூலம் மானிய உதவிகளும் பெறலாம். அறுவடைக்கு பின் மதிப்பு கூட்டுதல் என்ற நவீனத்துவத்துக்கு விவசாயிகள் மாறினால் பல மடங்கு லாபம் பெறலாம். இதுவரை வேளாண் தகவல் நிகழ்ச்சியில் காளான் உற்பத்தியில் மதிப்பு கூட்டுவது பற்றிய தகவல்கள் கேட்டீர்கள். இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனை: நீரும் நிலமும் இருந்தாலும் பருவம் பார்த்து பயிர் செய். நீரும் நிலமும் இருந்தாலும் பருவம் பார்த்து பயிர் செய். இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும். விடை பெறுமுன், போரான் நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறையினால் தென்னையில் இலைகள் சிறுத்து விரிவடையாமல் இருக்கும். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சி.

0: நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
1: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அறக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
0: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி. தொடர்வது செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு. அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
2: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான்.

வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பொது மற்றும் போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் வரைவு சட்டத்திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பான வழக்குகளை விசாரணை செய்வதற்கு விரைவு நீதிமன்றங்களை ஏற்படுத்துவதற்கும் கடுமையான தண்டனைகளை விதிப்பதற்கு வகை செய்வதற்கான அம்சங்களும் இந்த வரைவு மசோதாவில் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, மாணவர்களின் நலனை பாதுகாப்பதற்காக மத்திய அரசு முக்கியமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். இது தொடர்பாக கொண்டுவரப்பட உள்ள வரைவு மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இத்தொடர்பான விவாதத்தில் பங்கேற்காமல் அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவித்தால் எதிர்க்கட்சிகள் மக்களின் கோபத்தை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். தேர்வு முறைகளில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் தொடர்பாக சிஜேபி பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோர் இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஜே பி நட்டா, மூன்று முக்கிய கோரிக்கைகளை சிஜேபி பிரதிநிதிகள் முன்வைத்துள்ளதாக கூறினார். வினாத்தாள் முறைகேடுகளை தடுப்பதற்கு ஏதுவாக சில சீர்திருத்தங்களை அவர்கள் பரிந்துரைத்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இப்பிரச்சினை தொடர்பாக சிஜேபி பிரதிநிதிகளுடன் நாளை மீண்டும் பேச்சு நடத்த உள்ளதாகவும் திரு ஜே பி நட்டா கூறினார். இதற்கிடையே இந்த பேச்சுகளின் போது தங்களின் முக்கிய மூன்று கோரிக்கைகளில் இரண்டை மத்திய அரசு கொள்கையளவில் ஏற்றுக்கொண்டிருப்பதாக சிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு அசுதோஷ் ரங்கா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தமிழகத்தின் நகர்ப்புற வளர்ச்சி அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் 50% தாண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாநிலத்தின் நகர்ப்புற வளர்ச்சி தற்போது 38% உள்ளது என்று குறிப்பிட்டார். சிங்கப்பூருக்கு இணையான வளர்ச்சியை தமிழகத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்ற இலக்கோடு தவேக அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்குமார் தெரிவித்தார். தமிழகத்தில் பள்ளி மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு குமார் கூறியுள்ளார். திருவள்ளூரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். அரசு துறைகளின் செயல்பாடுகள் மற்றும் திட்டப்பணிகளுக்கு ஒதுக்கப்படும் நிதி முறையாக செலவிடப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கு தனி குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழக காவல்துறையினர் விசாரணை நடவடிக்கைகளின்போது தொடர்ந்து அத்துமீறல்களில் ஈடுபடுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடியில் காவல்துறை விசாரணையின்போது உயிரிழந்தவரின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்த பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். சம்பந்தப்பட்ட காவலர்கள் தண்டிக்கப்பட வேண்டுமென்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தினார். ஆந்திர மாநில காவல்துறை மற்றும் மீன்வளத்துறையால் பரிந்துரை செய்யப்பட்ட காசிமேடு மீனவர்களின் 7 விசைப்படகுகளை விடுவிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆந்திர அரசால் கடந்த மாதம் 17ஆம் தேதி இந்த விசைப்படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து மீனவர்கள் பலமுறை அரசிடம் முறையிட்ட போதிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு இப்பிரச்சினையில் முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு விசைப்படகுகளை மீட்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். தமிழகத்தில் அடுத்த ஒராண்டில் 1.5 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்குவதற்கான அறிவிப்பு

அமெரிக்க அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாவிக அரசு பொறுப்பேற்ற பின்னர் பணி நியமனங்களுக்கான புதிய அறிவிப்பு எதுவும் வெளியிடப்படாததை சுட்டிக்காட்டியுள்ளார். அண்டை மாநிலமான கர்நாடகாவில் அரசு துறைகளில் காலியாக உள்ள 72,000 மேற்பட்ட பணியிடங்களை 6 மாதங்களுக்குள் நிரப்ப வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் அறிவுறுத்தியிருப்பதாக கூறியுள்ளார். இதன் அடிப்படையில் தமிழக அரசும் செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நீச்சல் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீஹரி நடராஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் தகுதிச் சுற்றில் 5வது இடத்தை பெற்றதன் மூலம் அவர் அரையிறுதிக்கு முன்னேறினார். பாரா நீச்சல் பிரிவில் கார்த்திக் மற்றும் அலி இமாம் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சைன்யம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீனாவின் ஹாங்ஸோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக கேட்கலாம் ஹே ராம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

தொடர்வது பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனங்கள் டெல்லி அஞ்சலாக.

0: இலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:30 நிமிடம்.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், அறிவியல் வெள்ளி. இன்றைய நிகழ்ச்சியில் காலநிலை மாற்றமும் எல் நினோவும், தகவல்கள் கேட்கலாம். வழங்குபவர் மதுரை சேது பொறியியல் கல்லூரியின் இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கார்த்திக்குமார் அவர்கள்.
4: காலநிலை என்பது தொகுத்து கூறப்படுகின்ற ஒரு கருத்தாகும். அப்படியென்றால் ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு நாளின் வானிலையை குறித்து வைத்து அதனால் பெறப்படுகின்ற விவரங்கள் பலவற்றின் தொகுப்பே காலநிலை என்று வரையறுக்கப்படுகிறது. பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள சிறிய பிரதேசங்களில் வானிலை மாறாமல் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருக்கும். அப்பகுதிகளை பொறுத்தவரை காலநிலை, வானிலை என்ற இரு சொற்களும் ஒரே பொருளை தரக்கூடியவையாக அமைந்து விடுகிறது. பூமத்திய ரேகையிலிருந்து தொலைவு அதிகரிக்க அதிகரிக்க வளியியல் மற்றும் வானவியல் மாறப்பட்டால் பருவத்திற்கு பருவம் வானிலையில் மாறுபாடுகள் ஏற்படுகின்றன. காலநிலை பற்றி அறிந்து கொள்வதன் நோக்கம் புவியின் மேற்பரப்பில் நிலவும் காலநிலைகளை பற்றி அறிதல் மற்றும் அங்கு வாழும் உயிரினங்களின் வாழ்க்கை சூழலில் எவ்வாறு பங்கு வகிக்கின்றன என்பதை அறிதலே ஆகும். காலநிலை என்பது காற்றின் வேகம், வெப்பநிலையின் அளவு, மழைப்பொழிவின் அளவு ஆகிய காரணிகளின் இயற்பியல் பண்புகளை கொண்டே கணக்கிடப்படுகிறது. வானிலை என்ற வார்த்தை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் காற்று மண்டலத்தில் ஏற்படும் மாற்றங்களை குறிக்கும். குறிப்பிட்ட நேரம் என்பது ஒரு மணி நேரமாகவோ ஒரு நாளாகவோ இருக்கலாம். ஆனால் வெப்ப தட்பநிலை என்பது ஒரே மாதத்தின் அல்லது ஒரு பருவ காலத்தில் சராசரி வானிலையை குறிக்கும். வானிலை கருவிகளில் இருந்து நாம் அறிவது வானிலையைத்தான். காலநிலையை நாம் வானிலை குறிப்புகளிலிருந்துதான் கணக்கிடுகிறோம். காலநிலை இடத்திற்கு இடம், காலத்திற்கு காலம் மாறுபாடு அடைவதற்கு காரணம் வானிலையின் காரணிகளில் மாறுதல் ஏற்படுவதே ஆகும். இயற்கையே மனிதனின் வாழ்விற்கு அடித்தளமாகும். தூய காற்று, சுத்தமான குடிநீர், வளமான மண், சீரான பருவநிலை உயிர்களின் வாழ்விற்கு இன்றியமையாதவை. ஆனால் தொழில்மயமாக்கல், நகரமயமாக்கல், காடுகள் அழிப்பு, புதை படிம எரிபொருட்களின் அதிகப்படியான பயன்பாடு போன்றவை மனித நடவடிக்கைகளால் பூமியின் இயற்கை சமநிலை பாதிக்கப்படுகிறது. இதன் விளைவாக புவி வெப்பம் அடைதல், காலநிலை மாற்றம், எல் நினோ போன்ற நிகழ்வுகள் உலக நாடுகளுக்கு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளன. பூமியின் சராசரி வெப்பநிலை தொடர்ந்து அதிகரிக்கும் நிகழ்வே புவி வெப்பமடைதல் ஆகும். வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் வாயு, நைட்ரஸ் ஆக்சைடு போன்ற பசுங்குடில் வாயுக்கள் அதிகரிப்பால் சூரியனிடமிருந்து வரும் வெப்பம் பூமியில் தங்கிவிடுகிறது. இதுவே பசுமை இல்ல விளைவு என்று அழைக்கப்படுகிறது. நிலக்கரி, பெட்ரோல், டீசல் போன்ற எரிபொருட்களை அதிகமாக பயன்படுத்துதல், தொழிற்சாலைகளிலிருந்து வெளிவரும் வாயுக்கள், காடுகளை அழித்தல், வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்தல், பிளாஸ்டிக்,

மற்றும் தொழில்துறை கழிவுகளால் சுற்றுச்சூழல் மாசுபடுதல் போன்றவை புவியின் வெப்பநிலை உயர்வதற்கு காரணமாக அமைந்து விடுகின்றன. இன்றைய காலத்தில் அதிக பேசு பொருளாக விவாதிக்கப்படுகிற இரு சொல்லாடல்கள் காலநிலை மாற்றமும் எல்நினோவும். இவை இரண்டும் தனித்தனியான நிகழ்வுகளாக ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாத நிகழ்வுகளாக இருப்பினும் ஒன்று மற்றொன்றை அதிகரிக்க செய்யும் விதத்தில் இணைந்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை. எல் நினோ என்பது தெற்கத்திய அலைவு, கடல் வளிமண்டல சுழற்சியால் ஏற்படும் வெப்பம், காற்று வீசக்கூடிய திசையினால் உண்டாகும் பருவகால மாற்றம் மற்றும் அதனால் ஏற்படும் விளைவுகளாகும். எல் நினோ என்பது கிழக்கு பசிபிக் கடலை ஒட்டியுள்ள பகுதிகளில் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஏற்படும் வெப்பநிலை மாற்றமே ஆகும். இதனை இரண்டு காலகட்டங்களாக பிரிக்கலாம். ஒன்று எல் நினோ எனப்படும் வெப்பமான காலநிலை, இரண்டு லா நினா என்று அழைக்கப்படும் குளிர்ந்த காலநிலை ஆகும். இவற்றுக்கு இடையே வெப்பநிலை உயராமலோ குறையாமலோ உள்ள சமநிலை காலகட்டமும் உண்டு. இது ஒரு இயற்கையான நிகழ்வே ஆகும். சாதாரண காலங்களில் பசிபிக் பெருங்கடலில் வீசும் ட்ரேட் விண்ட்ஸ் என்று அழைக்கப்படும் வர்த்தக காற்றுகள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கு திசை நோக்கி, அதாவது தென் அமெரிக்காவிலிருந்து ஆசிய நாடுகளை நோக்கி வீசும். இக்காற்று கடலின் மேற்பரப்பில் உள்ள வெப்பமான நீரை ஆசியாவை நோக்கி தள்ளும். இதனால் பெருநாட்டின் கடற்கரை ஓரம் ஆழமான இடத்திலிருந்து குளிர்ந்த நீரானது மேலே வரும். இந்த நீரானது சத்துக்கள் மிக்கது என்பதால் மீன்கள் அதிகமாக வளரும் சூழ்நிலையை ஏற்படுத்தும். எல்நிலோ காலங்களில் இந்த வர்த்தக காற்று தன் சக்தியை இழந்து வலுவிழக்கின்றன. இதனால் ஆசியாவை நோக்கி தள்ள வேண்டிய வெப்பமான நீர் ஆசியாவை நோக்கி நகராமல் மீண்டும் தென் அமெரிக்காவை நோக்கியே நகரத் தொடங்குகின்றன. இதன் காரணமாகத்தான் பசிபிக் பெருங்கடலின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதி வெப்பமடைகிறது. மேகங்கள் மற்றும் மழைப்பொழிவு தென் அமெரிக்காவை நோக்கி நகர்கிறது. இதனால் ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியாவில் மழையின் அளவு குறைகிறது. இந்நிகழ்விற்கு முற்றிலும் மாறுபட்டது லா நினா என்ற நிகழ்வாகும். இக்காலகட்டங்களில் காற்று மிகவும் வலுப்பெற்று வெப்பமான நீரை ஆசியாவை நோக்கி நகர்த்துவதால் அதிகப்படியான மழைப்பொழிவையும் அதனைத் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கையும் ஏற்படுத்தும். காரணங்கள் இருக்கட்டும், எல் நினோ லா நினா என்று எப்படி பெயர் வைத்தார்கள் என கேள்வி கேட்பது எங்களுக்கு கேட்கிறது. அதற்கான பதில் இதோ. எல் நினோ என்றால் ஸ்பானிஷ் மொழியில் சிறுவன் அல்லது குழந்தை இயேசு என்று பொருள். பெருநாட்டு மீனவர்கள் 1600 காலகட்டங்களில் இவ்வெப்பநிலை மாறுபாட்டை கண்டறிந்தனர். ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் காலத்தின் பொழுது இக்கடல் வெப்பநிலை மாற்றமடைவதை அவர்கள் கவனித்தனர். இவையே இப்பெயர்கள் வர காரணமாக அமைந்தது. எல் நினோ என்றால் ஆண் குழந்தை என்றும் லா நினா என்றால் பெண் குழந்தை என்றும் பெயரிட்டனர். உலக வரலாற்றில் 1790 முதல் 1793 வரை நீடித்த மிக கடுமையான எல் நினோவால் இந்தியாவில் கடும் பஞ்சம் நிலவியதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. 1920 சர் கில்பர்ட் வாக்கர் என்ற அறிவியல் அறிஞர் இந்திய பருவமழைக்கும் பசிபிக் கடலுக்கும் உள்ள தொடர்பை முதன் முதலில் விளக்கினார். இந்நிகழ்வுகளுக்கு கில்பர்ட் வாக்கர் சதன் ஆசுலேஷன், அதாவது தெற்கத்திய அலைவு என பெயரிட்டார். பசிபிக் பெருங்கடலின் மேற்பரப்பு வெப்பநிலை உயர்வே எல் நினோ என்று இப்பொழுது நாம் அறிவோம். இதனை 4 பிரிவுகளாக பிரிக்கின்றனர் அமெரிக்காவின் தேசிய பெருங்கடல் மற்றும் வளிமண்டல நிர்வாகம். இதற்காக ஓசியானிக் நினோ இண்டெக்ஸ் என்ற அளவீட்டை பயன்படுத்துகின்றனர். அதன்படி கடலின் மத்திய பகுதியில் வெப்பநிலை தொடர்ந்து 5 சராசரியை விட அதிகமாக இருக்கும் பொழுது அதன் வெப்பநிலையை கொண்டு வகைப்படுத்துகின்றனர். வெப்பநிலை உயர்வு 0.5 முதல் 0.9 வரை இருக்குமேயானால் அது பலவீனமான எல் நினோ என்றும், இதனால் வானிலையில் பெரிய அளவில் கடுமையான பாதிப்புகள் இருக்காது என்றும் கூறுகின்றனர். வெப்பநிலை உயர்வு 1 முதல் 1.4 வரை இருக்குமேயானால் மிதமான எல் நினோ என்றும், இக்காலகட்டங்களில் பருவமழை லேசாக குறையும், கோடை காலத்தில் வெப்பம் சற்று அதிகரிக்கும் என்றும் கணக்கிடப்பட்டுள்ளது. 3 1.5 முதல் 1.8 செல்சியஸ்

0: செல்சியஸ் வரை வெப்பநிலை உயர்வை வலுவான எல்நினோ என்றும், அதனைத் தொடர்ந்து 2 டிகிரி செல்சியஸுக்கு மேல் வெப்பநிலை உயர்வு மிக வலுவான எல்நினோ அல்லது சூப்பர் எல்நினோ என்றும் வகைப்படுத்துகின்றனர். இத்தகைய உயர் வெப்பநிலை காலகட்டங்களில் உலக அளவில் மிக கடுமையான வறட்சி, பஞ்சம் மற்றும் தீவிர வெப்ப அலைகள் வீசும். இதே வெப்பநிலை சராசரி வெப்பநிலையிலிருந்து -0.5 டிகிரி செல்சியஸுக்கு கீழ் குறைந்தால் அது லானினா என்று அழைக்கப்படுகிறது. சமீபத்திய ஆண்டுகளில் பதிவான வெப்பநிலை உயர்வு காலகட்டங்கள், அதாவது சூப்பர் எல்நினோ ஆண்டுகள், 1997 முதல் 1998, 2015 ஆண்டு முதல் 2016 மற்றும் 2026 ஆண்டுகளாகும். அடிப்படையில் எல்நினோ ஒரு இயற்கையான தொடர் நிகழ்வாகும். எல்நினோ ஒவ்வொரு 2 முதல் 7 வருடங்களுக்கு ஒரு முறை ஏற்படுகிறது. 9 மாதங்கள் முதல் 2 ஆண்டுகள் வரை இது நீடிக்கலாம். எல்நினோக்கள் ஒருபோதும் நாம் தவிர்க்க இயலாத நிகழ்வாகும். சாதாரண வெப்பநிலை காலங்களில் மேற்கத்திய மற்றும் கிழக்கத்திய காலநிலை வழக்கமான ஈரப்பதத்தையும் மிதமான வெப்பத்தையும் அதிக மழையினையும் கொண்டே இருக்கும். ஆனால் எல்நினோவால் ஈரப்பதம் இல்லாமலும் குறைந்த மழையையும் கொண்ட வறண்ட வானிலை தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் காணப்படும். இதில் குறிப்பாக இந்தியா, தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளின் பகுதிகளுக்கு இதன் பாதிப்புகளை தருகிறது என்று ஆராய்ச்சி ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். எல்நினோவால் இந்தியா மற்றும் இலங்கை போன்ற தெற்காசிய நாடுகளில் தென்மேற்கு பருவமழை பலவீனமடைய அதிக வாய்ப்புள்ளது. இதனால் மழைப்பொழிவு குறைந்து வறட்சி நிலை உருவாகலாம். எல்நினோவால் வறட்சி மட்டுமின்றி நிலத்தடி நீர்மட்டம் சரிவு, பெருவெள்ளம், வெப்ப அலைகள், பயிர்கள் பாதிப்புக்கு உள்ளாதல் போன்ற பலவிதமான பிரச்சனைகளை ஒரே காலகட்டத்தில் நாம் சந்திக்க நேரிடும். கடந்த மே மாதம் எல்நினோ காலம் தொடங்கிய நிலையில் அடுத்த ஓராண்டு அல்லது அதற்கு மேலோ இக்காலகட்டம் நீடிக்கும் என அறிவியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இக்காலத்தில் நவம்பர் மாதம் முதல் ஜனவரி மாதம் வரையில் உச்சநிலையை எல்நினோ அடையக்கூடும் என ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இக்காலகட்டம் என்பது நம் தமிழகத்தை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழை காலமாகும். எனவே வடகிழக்கு பருவமழை குறைய அதிக வாய்ப்புகள் உள்ளன. தற்போது எல்நினோவால் தான் மே மாதத்தில் கத்திரி வெயில் தாக்கம் முடிவற்ற பின்னரும் நாம் அதிகப்படியான வெயிலை, வெப்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். இந்தியாவின் பெரும்பகுதி மாநிலங்கள் தென்மேற்கு பருவமழையை நம்பியுள்ளன. ஆனால் இந்த ஆண்டு காலதாமதமாக தொடங்கிய தென்மேற்கு பருவமழையின் அளவு 40% குறைவாக உள்ளது. இம்மழையின் அளவு குறைவதால் நீர்ப்பாசன பற்றாக்குறை, குடிநீர் பற்றாக்குறை, நீர் மின் உற்பத்தி குறைவு என பல பிரச்சனைகளை நாம் எதிர்நோக்கியுள்ளோம். இக்காலகட்டங்களில் இந்திய வானிலை மையம் மற்றும் அரசு துறைகளின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றி திட்டமிடுதல் அவசியமாகும். வறட்சியை தாங்கும் பயிர்களை தேர்வு செய்தல், குறைந்த நீரில் வளரும் பயிர்களை பயிரிடுதல், மழைநீர் சேகரிப்பு, சொட்டு நீர் பாசன முறை போன்ற தற்காப்பு நடவடிக்கைகளை ஊக்குவிக்க வேண்டும். எல்நினோ தாக்கத்தால் நிகழாண்டில் தமிழ்நாடு, கேரளம் உள்பட 27 மாநிலங்களுக்குட்பட்ட 226 மாவட்டங்களின் மழையின் அளவு குறைந்து வறட்சி ஏற்படக்கூடும் என கணக்கிடப்பட்டுள்ளது. காலநிலை மாற்றம் என்பது நீண்டகால மனிதனின் இயற்கைக்கு முரணான செயல்பாடுகளால் ஏற்படும் உலகளாவிய மாற்றம். எல்நினோ என்பது இயற்கையான கடல் வளிமண்டலத்தில் ஏற்படும் நிகழ்வு. ஆனால் இவை ஒரே காலகட்டத்தில் நிகழும் பொழுது உலகம் முழுவதும் தீவிரமான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. அறிவியல் முன்னறிவிப்புகள், அரசின் திட்டமிட்ட செயல்பாடுகள், விவசாயிகளின் விழிப்புணர்வு மற்றும் பொதுமக்களின் ஒத்துழைப்பு ஆகியவை இணைந்தால் எல்நினோவின் பாதிப்புகளை பெருமளவு குறைக்க முடியும். இயற்கையை மதித்து, நீரை பாதுகாத்து, காலநிலைக்கு ஏற்ற வாழ்வியல் முறையை பின்பற்றி எதிர்கால தலைமுறைக்கு பாதுகாப்பான வளமான வாழ்வை உருவாக்குவோம்.
1: இதுவரை காலநிலை மாற்றமும் எல்நினோவும் தகவல்கள் கேட்டோம். வழங்கியவர் மதுரை சேது பொறியியல் கல்லூரியின் இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கார்த்திக் குமார் அவர்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில். முதல் பாடலாக கேட்கலாம் கிரீடம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சி தான் கேட்டிணைந்திருக்கும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கேட்கலாம் மாஸ் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: parts of Gujarat, affecting normal life. And in ISSF Shooting World Cup, Sanyam wins silver medal in women's 10-meter air pistol event in China. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இதழியல் துறை சார்ந்த படிப்புகள் மற்றும் அதற்கான வேலை வாய்ப்புகள் குறித்த பல்வேறு தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார் அண்ணா பல்கலைக்கழக இதழியல் துறையின் முன்னாள் தலைவர் டாக்டர் அருள் அறம் அவர்கள். வணக்கம் சார்.
4: வணக்கம்.
5: நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து இதழியல் துறையை வந்து மாணவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இதழியல் துறையை மாணவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஜெண்டர் வித்தியாசம் இல்லாமல் இன்னைக்கு தேர்ந்தெடுக்கிற ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். உங்களுடைய கருத்து என்ன சார்?
4: மொத்தம்லாம் வந்து ஆண்கள் தான் பத்திரிகை துறையில் அதிக பேர் இருப்பாங்க. நீங்கள் ஆண்களோட பெண்கள் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து அதிகமாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது பத்திரிகை துறையில்.
5: அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆர்வம் வந்து இந்த துறையில் ஏற்படுறதுக்கான காரணம் அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க சார்?
4: ஒன்று என்னென்னா வந்து வாய்ப்புகள் வந்து பெண்களுக்கும் ஓப்பன் அப் ஆகிருக்கு. மற்றபடி விமன் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நிறைய படிக்கிறாங்க, பொது அறிவு நிறைய படிக்கிறாங்க. பத்திரிகை துறையில் வந்து கொஞ்சம் ஆழ்ந்த சிந்தனை உள்ளவங்களும் நிறைய படிக்கிறவங்களும் தான் அதில் வந்து சிறந்து வழங்க முடியும். அதில் வந்து விமன் ஆர் பெட்டர் இன் டூயிங் இட்.
5: நிச்சயமா சார், ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அதாவது ஆழ்ந்த சிந்தனையோட படிக்கிறவங்களுக்கு இதுல வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு. அப்படி பாக்குற பட்சத்துல மாணவர்கள் வந்து மேல் படிப்புக்கு இந்த துறையை தேர்ந்தெடுக்கிறது எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு?
4: மேல் படிப்புக்கு இங்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ எம்ஏ கம்யூனிகேஷன், எம்எஸ்சி மல்டிமீடியா, எம்எஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா, எம்எஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன். பத்திரிகைகள் வந்து சமுதாயத்தை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துரு. அந்த தாக்கம் எப்படி ஏற்படுத்துன்னு உள்ளதை ஆராய்ச்சி செய்யறதுக்கும் இந்த மேல் படிப்பில் நிறைய வாய்ப்புகள் இருக்கு.
5: நிச்சயமா சார், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. என்னன்னா இதுல ஆய்வு படிப்புகள் முதற்கொண்டு வந்து இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இதை பத்தின ஒரு புரிதல் வந்து இல்லாம கூட இருந்திருக்கும். இதுல வந்து நம்ம வந்து ஆய்வு படிப்புகள் மேற்கொள்ளலான்னு கூட இந்த நிகழ்ச்சியை கேட்ட பிறகு நிறைய பேர் வந்து யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இதழியல் துறையில வந்து எதிர்காலம் அப்படின்றது எப்படி இருக்கு? மாணவர்கள் வந்து இந்த துறையை வந்து செலக்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு பிரகாசமா இருக்கு சார்?
4: ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து பிரஸ் தான், பிரிண்ட் மீடியா தான் ப்ரைமசி ஆகிட்டுருந்தது. இப்போ அது வந்து ப்ரைமசின்னு சொல்ல முடியாது. இப்போ டெலிவிஷன் வந்துருச்சு, அதுக்கப்புறம் வந்து வெப்சைட்ஸ் வந்திருக்கு, சோஷியல் மீடியா நிறைய பிரபலமாக வந்திருக்கு. இன்றைக்கி வந்து நிறைய பத்திரிகையாளர்கள் வந்து கன்வர்ஜன்ஸ் ஆஃப் மீடியா அதே மாதிரி தான் இது பண்ணுறாங்க. டெலிவிஷன் ஆர்கனைசேஷன் போனீங்கன்னா கூட அவங்க ஃபஸ்ட்டு டிஜிட்டலில் தான் செய்தி ஏற்றி தான் பிறகு டெலிவிஷனில் வருது. அதனால் இப்போ வந்து ப்ரைமசி வந்து பிரிண்ட் மீடியாவுக்கு போய் பலதும் இப்போ வந்து படித்து தெரிஞ்சுக்கிறதோட கேட்டு தெரிஞ்சுக்கிறதும் பார்த்து தெரிஞ்சுக்கிறது தான் அதிகமாக போகுது. இந்த மாறிய சூழ்நிலையிலையும் பத்திரிகையாளன் வந்து மாறி மாறி போனாலும் அந்த ஜேர்னலிசத்துக்குள்ள கேரக்டரிஸ்டிக்ஸை அதில் உள்ளு புகுத்தி பேசிக்கலி ஜேர்னலிசம் என்னென்னா சமுதாயத்தினுடைய செய்தியை வந்து சென்றடைய செய்கிறது, அது ஒரு சமுதாய மாற்றத்துக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறது. அந்த ஆஸ்பெக்டை இது எதில் இருந்தாலும் பண்ணலாம்.
5: நிச்சயமா சார், இதில் ரெண்டு விஷயங்களை வந்து நம்ம பார்க்குறோம். ஒன்று, ஒரு பத்திரிகையாளர் வந்து எந்த சூழல்லையும் வந்து ஒரு சிறப்பான ஒரு செயலை வந்து புரிய முடியும் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டை பார்க்குறோம். இன்னொன்று, டிஜிட்டல் அப்படின்ற விஷயத்தை பார்க்கும்போது டெக்னாலஜி வந்து நல்லா வந்து முன்னேற்றம் கண்டிருக்கு, அதை வந்து இந்த துறையில் வந்து சிறப்பாக பயன்படுத்திட்டு வராங்க அப்படின்ற விஷயத்தையும் பார்க்க முடியுது. நீங்கள் குறிப்பிட்டீங்க, இப்போது யூடியூபர்ஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்ஸ் வந்து ஜேர்னலிஸ்ட் நிறைய பேர் வந்து பார்க்குறோம். எல்லாருக்குமான வாய்ப்புகள் அப்படின்றது எப்படி இருக்குது?
4: இப்போ யூடியூபர்ஸ் வந்து ஜேர்னலிஸ்டாக வேலை பார்த்துட்டு அவங்க ஆண்டர்ப்ரூனராகிட்டு தனிப்பட்ட முறையில் யூடியூப்பில் வந்து அவங்க கருத்துக்களை முன்வைக்கிறவங்களா இருக்காங்க. ஆனால் இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் முந்தி அந்த படிக்கிற பத்திரிகை நியூஸ் பேப்பர் படிக்கிற குறைஞ்சிட்டு நிறைய பேர் சோஷியல் மீடியாவை பார்த்தே செய்திகளை வந்து அறிஞ்சிக்கிற மாதிரி இருக்குது. சில நேரம் அவங்களுக்கு படிக்கிற பழக்கம் இல்லாட்டி சோஷியல் மீடியா மட்டுமே பார்த்து வந்து செய்தியை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சில நேரம் அது வந்து முழுமையான செய்தியாக வராது, சேராது. இப்போ பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸுக்கு என்னதுன்னா அவங்க நல்லா வந்து அதை வந்து விளக்கி எழுதும் போது கான்டெக்ஸ்டையும் உள்ளு கொண்டு வருவாங்க. எந்த ஒரு சூழ்நிலையில் அந்த செய்தி வந்திருக்கு, அது என்ன சூழ்நிலையில் அது வந்து எப்படி அதை விமர்சனம் பண்ணி அது ஒரு சரியான புரிதலை ஏற்படுத்துவாங்க. அது ஒரு ஷார்ட் பீரியடில் நீங்கள் சோஷியல் மீடியாவில் வந்து அந்த பேக்ரவுண்டே தெரியாமல் புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அதனால் மக்கள் வந்து சோஷியல் மீடியா பார்க்குறது நல்லது தான், ஷார்ட்

0: ஹார்ட்டாக மெசேஜ் ரீச் ஆகிறதும் நல்லது தான், அது செய்தி கொடுக்குறவங்களுக்கும் நல்லது தான், செய்தி பெறுறவங்களுக்கும் நல்லது தான். ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் சமுதாயத்தை பற்றி நல்ல ஒரு புரிதல் இருக்கணும்னா நியூஸ் பேப்பர்ஸையும் படிக்கணும், மற்றபடி இவன் ஆல் இண்டியா ரேடியோ மாதிரி நிறுவனத்து செய்திகளையும் படிக்கணும். அது கொஞ்சம் ஆழ்ந்த புரிதல், கொஞ்சம் விளக்கம் கொடுக்கறது வந்து அதிகமாக இருக்கும்.
1: நிச்சயமா சார், அதாவது நம்பகத்தன்மை வாய்ந்த செய்திகளை வந்து மக்கள் வந்து பார்க்கணும், கேட்கணும், படிக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறீங்க. இப்போ நியூஸ் பேப்பர்ஸை பற்றி வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸோட சர்க்குலேஷன் அப்படின்றது அதிகமாக இருந்துச்சு, இப்போ காலகட்டத்தில் அது குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த டிஜிட்டல் தளம் அப்படின்றது எக்ஸ்பேண்ட் ஆனதுனால வந்து இந்த நியூஸ் பேப்பர்ஸோட சர்க்குலேஷன் குறைஞ்சிருக்கா? இப்போ இ பேப்பர்ஸ் படிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிருக்கா சார்?
0: ஒன்று என்னென்னா வந்து வெளிநாடுகளில் வந்து நிறைய பேப்பர்ஸ் க்ளோஸே ஆகிருக்கு, ஆனால் இந்தியாவில் வந்து அப்படி க்ளோஸ் ஆகாது. ஏன்னா வந்து கொஞ்சம் எளிமையான ரீஜனல் லாங்குவேஜில் படிக்கிறவங்க, அதுக்கு அடுத்து வந்து கொஞ்சம் நல்ல மொழி நடையில் எழுதப்பட்டதில் படிக்கிறவங்க, அதுக்கடுத்து ஆங்கில பத்திரிகையில் படிக்கிறவங்க, இப்படி வந்துட்டே இருக்குது. மற்ற இ பேப்பர்ஸ் நிறைய பேர் படிக்கிறாங்க. மற்றபடி இப்போ மல்டிபிள் சிட்டி ஆஃப் சேனல்ஸ் வந்துருக்கு, ஒரே நியூஸ் பேப்பர் தான் இருக்குன்னு இல்லை, செய்திகள் தர பல நிறுவனங்கள் இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு சோர்ஸில் வந்து மக்கள் செய்தியை படிச்சுட்டு தான் இருக்காங்க. அது எதுவுமே படிக்காமல் இருக்கிற பீப்புளை தான் நம்ம குறை சொல்லணுமே ஒழிய, அது மற்றபடி செய்தி போய் சேர்ந்துட்டு தான் இருக்குது, சேர்ந்து ஆழ்ந்த சிந்தனையும் போய் சேர்ந்துட்டு தான் இருக்குது. மல்டிபிள் சிட்டி ஆஃப் மீடியா வந்து கண்டிப்பாக வந்து எஃபெக்டிவாக இருக்கு.
1: நிச்சயமா சார், இப்போ ஊடகங்களுடைய வளர்ச்சியை பற்றி பேசிட்டு இருக்கோம். இப்போ வானொலி இந்த மாதிரி விஷயங்கள் கேட்டுட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து தொலைக்காட்சியில் வந்து செய்திகளை வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க, நிகழ்ச்சிகளை வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மயமானதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மையும் யூஸ் பண்ணி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த துறையோட முன்னேற்றத்திற்கு எந்த அளவுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குது சார்?
0: இல்லை, நீங்கள் மீடியா வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற பிறகு மாறிட்டே இருக்கும். அந்த மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தூர்தர்ஷன், ஏஆர் பார்த்தீங்கன்னா முந்தி வந்து சோஷியல் மீடியாவில் அப்டேட் பண்ண மாட்டாங்க, இப்போ அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் மாறிட்டு இருக்கணும். சில நேரம் வந்து மக்கள் வந்து குறுகிய காலத்தில் ஒரு செய்தியை சென்றடைகிறதுக்கு விரும்புகிறாங்கன்னா அதே மாதிரியும் நம்ம செய்தியை கொடுக்கணும். நம்ம ரொம்ப வளர்த்தி செய்தியை கொடுத்தா மக்கள் புரிய மாட்டாங்க, அவங்க அட்டென்ஷன் ஸ்பேன் இருக்காதுன்னு நினச்சோன்னா வந்து ஷார்ட் ஆட் கொடுக்குறதுக்கும் தெரியணும். அதுக்கப்புறம் அதுக்கு எலாபரேஷன் தேவைப்படுறவங்களும் எலாபரேஷனும் கொடுக்குறது பண்ணணும். கன்வர்ஜென்ஸ் ஆஃப் ஜேர்னலிசம்னு சொன்னேன், அதே இது இன்னொரு வகையில் மல்டிலிங்குவல் ஜேர்னலிசம்னு சொல்கிறாங்க. பல தரப்பட்ட மீடியா ஒரே ஜேர்னலிஸ்ட் வந்து பல மொழிகள்லேயே மாற்றி எழுதுறதும் இருக்குது. இப்போ வந்து பெரிய நியூஸ் ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து ஒரு ஷார்ட் ஆட் வந்து ஒரு செய்தியை கொடுப்பாங்க சின்ன சோஷியல் மீடியாவுக்கு, அதே எலாபரேட்டாக அதே ஜேர்னலிஸ்ட் வந்து ஹியில் பி கிவிங் த நியூஸ் ஃபார் வெப்சைட், அதே ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரு ரேடியோவுக்கு ஒரு சின்ன கியூபிக்கல்லேருந்து ரேடியோவுக்கு வந்து ஒரு ஆடியோ கொடுப்பாங்க, இன்னொரு பிளாட்ஃபார்மில் போய் இருந்துட்டு கேமரா முன்னாடி அவங்க ஒரு டெலிவிஷனும் கொடுப்பாங்க. இது மாதிரி மல்டி சைடடாக கொடுக்குறதுக்கு உண்டு, இன்னும் யூடியூப்பில் தனியாக போடுறதுக்கு. அது மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து மல்டி ஸ்கில்டாக இருக்கணும், பலருக்கும் பல மாதிரி மீடியா அட்ராக்ட் ஆகும். ஒரே ஆளுக்கு வந்து நியூஸ் பேப்பர் தான் பிடிக்கும்னு இல்லை, இன்னொருத்தருக்கு வந்து டெலிவிஷன் பிடிக்கலாம், இன்னொருத்தருக்கு வந்து யூடியூப் பிளாட்ஃபார்ம் பிடிக்கலாம், எல்லாருக்கும் கேட்டர் பண்ணுற மாதிரி நம்ம நியூஸ் ஒவ்வொரு நியூஸ் ஆர்கனைசேஷன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பல செய்தி நிறுவனங்கள் மல்டி சைடடாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறந்த ஆங்கில பத்திரிகைகளை வந்து வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட்டாக நம்மளை விட்டு போயிடக்கூடாது, அந்த ஒரு லாயல்ட்டி இருக்கவங்களும் அந்த வீடியோவையும் பார்த்து நம்ம கூட இருக்கணும், அவங்களுக்கு அது வழியாகவும் எஃபெக்டிவாக இருக்குது. ஒருத்தருக்கு சில நேரம் பிரிண்ட் மீடியாவில் அந்த புரிதல் அதிகமாக இல்லாமல் அல்ல ஒரு நாட்டம் அதிகமாக இருக்கோ இல்லாமல் விஷுவல் மீடியாவில் இருக்கலாம். அதுக்காக நம்ம செய்தி கொடுக்குறவங்களும் பல தரப்பட்ட முறையில் செய்தி கொடுக்கணும். மற்றபடி காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிட்டே இருக்கிறது நல்லது.
1: நிச்சயமாக சார், நீங்கள் சொன்னதில் வந்து நிறைய விஷயங்களை வந்து புரிஞ்சிக்க முடியுது. ஒன்று, ஒரு ஜேர்னலிஸ்ட் மல்டி ஸ்கில்டாக இருக்கணும் அப்படின்றது. இன்னொன்று, மீடியா அப்படின்னு சொல்லும்போது அதுலேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மீடியா இருக்குது அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா வியூவர்ஸ் அண்ட் லிசனர்ஸ் இவங்களுடைய சாய்ஸ் எதுவாக இருந்தாலும் செய்தி கரெக்டாக அவங்கள போய் சேரணும் அப்படின்றது தான் செய்தி நிறுவனங்களுடைய இந்த தொலைக்காட்சிகளுடைய ஒரு எண்ணமாக இருக்கும். அப்போ அந்த வகையில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஜேர்னலிசம் படிக்க போகிறேன் அப்படின்னு வரும்போது என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட அப்ரோச் பண்ணணும் சார்?
0: இன்னைக்கு வந்து மீடியாவை வந்து ஆழமாக வந்து படிக்கிறவங்க, நியூஸ் பேப்பரை படிக்கிறவங்க பெரும்பாலானோர் சொசைட்டி நல்லபடியாக இருக்கணும், ஒரு சொசைட்டியில் ஒரு மாற்றம் ஏற்படணும், நல்லதொரு சொசைட்டியை வந்து சமுதாயத்தை உருவாக்கணும்னு அந்த எண்ணத்தோடு தான் மக்கள் இருக்கவங்க தான் நியூஸ் பேப்பர்ஸை படிக்கிறாங்க. நம்ம அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு பத்திரிகையாளர் ஆகணும்னாலும் மொழியில் நாட்டம் இருக்குன்னு உள்ளதுக்காக மட்டும் நீங்கள் ஜேர்னலிஸ்ட் ஆனீங்கன்னா சக்சீட் ஆக முடியாது. உங்களுக்கும் அந்த ஜேர்னலிஸ்ட் ஆகிறவங்களுக்கும் ஒரு சமுதாய நாட்டம் இருக்கணும், ஒரு சமுதாயத்தில் நடக்கிற ஈவெண்ட்ஸை வந்து பார்க்கக்கூடியதை அதில் அக்கறை செலுத்துறவங்களா இருக்கணும். ஒரு சமுதாயத்தில் ஒரு பிரச்சனைகளை தீர்வு காண்றதும் அந்த

0: சமுதாயத்துல ஒரு பிரச்சனைகளுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் ஆழ்ந்து ஆராய்தலும் அதுக்காக தான் இந்த ஜேர்னலிசம் ஏற்படுத்துறாரு. மக்கள் வந்து ஜேர்னலிசத்துல நாட்டமா அது விரும்பி நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கிறாங்க. இந்த ஒரு செய்தி நிறுவனத்திலையும் அவங்க நாட்டம் கொள்றாங்கன்னா வந்து சமுதாயத்தை பத்தி ஆழமா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான்.
1: நிச்சயமா சார், அதாவது பொதுநல நோக்கம் இருக்கணும், அதே அளவுக்கு பொது அறிவும் இருந்துக்கணும் நமக்கு. அதை வந்து எப்படி எந்த இடத்துல பயன்படுத்தணும், எந்தெந்த இடத்துக்கெல்லாம் நம்ம போகணும், இப்படி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்து இந்த படிப்புக்கு வரலாம் அப்படின்னு சொன்னீங்க. என்னென்ன படிப்புகள் இருக்கு சார் ஒரு மாணவன் வந்து நான் ஜேர்னலிசம் படிக்க போறேன்னா? இப்ப நீங்க நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்டடிஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க, மீடியா துறையில மட்டுமே என்னென்ன படிப்புகள் வந்து இருக்கு சார்?
0: தொடக்கத்துல பிஏ ஜேர்னலிசம், எம்ஏ ஜேர்னலிசம் அப்படி வந்தது. பிராட் பேஸ் பண்ணி எம்ஏ பிஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன், எம்ஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன். அதுக்கப்புறம் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் வந்தது. விஷுவல் மீடியா வந்ததுமோனா விஷுவல் கம்யூனிகேஷன். இந்த டேர்ன் ஆஃப் த செஞ்சுரி பார்த்தீங்கன்னா பொலிஃபரேஷன் ஆஃப் டெலிவிஷன் சேனல்ஸ் வரும்போது விஷுவல் கம்யூனிகேஷன், அதுக்கு அடுத்தபடியாக எலக்ட்ரானிக் மீடியான்னு ஒரு டிகிரி, அது ரெண்டுமே ஏறக்குறைய தொடர்பு உள்ளது தான். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து மல்டி மீடியா கிராஃபிக்ஸ் அனிமேஷன் இதெல்லாம் வந்து மீடியாவில் வந்த பிறகு பிஎஸ்சி எம்எஸ்சி மல்டி மீடியான்னு அந்த டிகிரிஸும் வந்திருக்கு. இன்னும் விரிவடைஞ்ச பிறகு விஷுவல் எஃபெக்ட்ஸு, அனிமேஷன், கிராஃபிக் டிசைன், கேம், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி டிகிரிஸும் போற ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா வந்து ஸ்பெஷலைசேஷனாக நம்ம வந்து எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷனை படித்தா நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒன்றுலேயுமே ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டீங்க. இப்போ கேமில் தான் நாட்டம் இருக்குன்னா அந்த கேமில் மட்டுமே படிக்கலாம், அதில் வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் மட்டும் நாட்டம் இருக்குன்னா விஷுவல் எஃபெக்ட்ஸ் மட்டும் படிக்கலாம். அது மாதிரி அந்த ஸ்பெஷலைஸ்டாக படிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பல மாதிரி டைவர்சிஃபிகேஷன் ஆகிட்டு இருக்கு. பல பல்கலைக்கழகங்கள், பல காலேஜஸில் இந்த டைவர்சிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து பிரதிபலிக்குது. முக்கியமாக சொல்லணும்னா ஜேர்னலிசம், அதுக்கடுத்து விஷுவல் கம்யூனிகேஷன், அதுக்கடுத்து இந்த மல்டிமீடியான்னு உள்ளது கவர்மெண்ட் கல்லூரிகள்லையும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு.
1: நிச்சயமா சார், இப்போ மல்டிமீடியா விஸ்காம் பத்தி சொன்னீங்க, மீடியா மேனேஜ்மெண்ட்னு ஒரு ஸ்டடிஸ் இருக்கு, இதெல்லாம் வந்து இப்போ வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு இந்த துறையில வந்து இந்தந்த படிப்புகளில் வந்து ஆர்வம் இருக்குன்னு சொல்றாங்க, நீங்க அதை எப்படி பார்க்கறீங்க சார்?
0: ஆமா, இப்போ நீங்க மீடியா மேனேஜ்மெண்ட் சொன்னீங்க, எம்பிஏன்னு உள்ளது வந்து காமன் எம்பிஏ ரிசோர்ஸ், டூரிசம், ஹாஸ்பிடல் மேனேஜ்மெண்ட்னு. மீடியாக்குன்னு வேணும்னா அது மீடியா சப்ஜெக்ட்ஸையும் படிச்சுட்டு எம்பிஏ சப்ஜெக்ட்ஸையும் படிக்கலாம். ஒரு சிம்பிளா சொல்ல போனோம்னா வந்து ஒரு எம்பிஏல வந்து 50% ஆர் 60% ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் காமனாக வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து 40% ஆர் 50% வந்து அந்தந்த துறைக்கு உள்ளதை நடத்துகிறாங்க. இப்போ வந்து மீடியா பற்றியும் ஆழ்ந்த கருத்துடையதாக தெரிஞ்சுட்டு உங்களுக்கு எம்பிஏ சப்ஜெக்ட்ஸையும் படித்தா தே கேன் பி வெரி குட் மேனேஜர்ஸ். அதனால் இது மீடியா மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு டிகிரியாக இருக்குது. சில நேரம் வந்து மீடியாவில் வந்து ஒரு ஹை பேட் ஜாப் வந்து மீடியா மேனேஜ்மெண்ட்டுக்கு போகுது, மிகுந்த வரவேற்பு அளிக்குது.
1: நிச்சயமாக சார், இப்போது சினிமா துறையில் அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது நம்ம எடிட்டிங் இந்த மாதிரி இப்போ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த விஸ்காம் படிக்கிற பிள்ளைங்க வந்து நிறைய அதில் ஆர்வம் காட்டுறாங்களா சார்?
0: ஆமாம், கண்டிப்பாக விஸ்காம் இந்த மாதிரி டிகிரிஸில் வந்து அவங்க வந்து ஸ்டோரி டெல்லிங், ஸ்கிரிப்ட் ரைட்டிங், அதுக்கப்புறம் வந்து ஃபிலிம் எடிட்டிங்லேயும் ஆர்வம் காமிக்கிறாங்க. இப்போ ஃபிலிம் எடிட்டிங்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிம்னு பார்த்தா அதில் வந்து ஈவன் கேமரா ஹேண்ட்லிங் முதற்கொண்டு, ஸ்கிரிப்ட் ரைட்டிங் முதற்கொண்டு, ஆக்டிங், அதுக்கப்புறம் வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸு, என்எல்இ நான் லீனியர் எடிட்டிங், இந்த எல்லாத்துக்குமே போகலாம். இது எதில் போனாலும் சக்சீட் ஆகலாம். இப்போ நீங்கள் வந்து டைரக்ஷன் வந்து மெயின் உள்ள டாப்பில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஆக்டர் அடுத்து, டைரக்ஷன் ஆக்டர், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சினிமாட்டோகிராஃபி வந்து இந்த எடிட்டிங் இது பண்ணுறவங்க வந்து டைரக்டருக்கு அடுத்தபடியாக அந்த ஸ்டோரியை ஷேப் கொடுக்குறவங்க அவங்க தான் கொடுக்குறாங்க. நீங்கள் டைரக்டர் வந்து நம்ம டைரக்டர் தான் ஸ்டோரியாவுக்கு ஷேப் கொடுக்குறாருன்னு நினச்சோம். நிறைய ரஷ்ஷஸ் வந்திருக்கும் போது எது எந்த ரஷ்ஷஸை எப்படி போட்டு ஒரு மீனிங் டு த ஃபிலிம் கொண்டு வர்றது வந்து எடிட்டர் தான் கொண்டு வர்றாரு. சம்டைம்ஸ் ஹி டேக்ஸ் அன் அப்பர் ஹேண்ட். அவர் நல்ல திறமையான எடிட்டர்னா அவர் சொல்கிறத டைரக்டர் அப்படியே கேட்குற மாதிரியும் இருக்குது. சில டைரக்டர்ஸ் வந்து அந்த எடிட்டரால் தான் இவ்வளோ ஃபிலிம் நல்லா வந்திருக்குன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. அதனால் சம் பீப்புள் என்ஜாய் எடிட்டிங், எடிட்டிங்கே எனக்கு பெரிய இது, எடிட்டர் தான், எடிட்டிங் தான் எனக்கு வந்து இட்ஸ் அ மெயின் திங்குன்னு அப்படி இருக்கவங்களும் இருக்காங்க. அதில் நல்ல ஒரு திறமையாக ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் உள்ள எடிட்டர் இருந்தேன்னா நல்ல ஒரு லிவிங்கையும் இது பண்ணலாம், நல்ல சேலரியும் வரும், நல்ல ரெஸ்பெக்டும் இருக்கும்.
2: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை வரும் திங்கட்கிழமை கேட்கலாம்.
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்.

0: மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஹெச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 9:30. அரங்கிசையில் திருவாரூர் எஸ் கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டெல்லி பி சுந்தரராஜன் அவர்கள் வயலின், திருவாரூர் பக்தவச்சலம் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் வி சுரேஷ் அவர்கள் கடம். முதலில் முத்து மோமு தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சூரியகாந்தம், ஆதி தாளம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனி கேட்கலாம் நட்சத்திர கீதங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு இணைந்திருப்பது நட்சத்திர கீதங்கள். நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு சாவித்ரி அவர்களோட திரைப்பட பாடல்கள் தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்த பாடலாக கேட்கலாம் நவராத்திரி திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டிணைந்திருக்கிறோம். இன்றைய நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களோட திரைப்பட பாடல்கள் தான் கேட்டிணைந்திருக்கிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கேட்கலாம் பாவமணிப்பு திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேயர்களின் நினைவிற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்றிரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெட்ஸில் நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டிணைந்திருக்கிறோம். இன்றைய நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களோட திரைப்பட பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் அடுத்த பாடல் கேட்கலாம், பரிசு திரைப்படத்திலிருந்து.

மகமக மரிக ரி மக மரிக சரி நிதா சரி நிதா சரி நிதா.

நிமிடம் 9:38 நிமிடம் ஆயிற்றுக்கு. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோ ஹெட்ஸில் நாம் கேட்டு இணைந்திருப்பது நட்சத்திர கீதங்கள். இன்னைக்கு நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில சாவித்ரி அவர்களோட திரைப்பட பாடல்கள் தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கேட்கலாம் காத்திருந்த கண்கள் திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு இணைந்திருப்பது நட்சத்திர கீதங்கள். இன்றைய நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில சாவித்ரி அவர்களோட திரைப்பட பாடல்கள் தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்த பாடலாக கேட்கலாம் சௌபாகியவதி திரைப்படத்திலிருந்து பாடல்.

9 மணி 46 நிமிடங்கள். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு இணைந்திருப்பது நட்சத்திர கீதங்கள். சாவித்ரி அவர்களோட திரைப்படத்திலிருந்து தான் நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில வரிசையா பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். மந்த வரிசையில அடுத்ததாக இசைக்க இருக்கும் பாடல் களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து.

8:53 ஆயிற்றுக்கு. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கும். சாவித்ரி அவர்களோட திரைப்பட பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக இசைக்க இருக்கும் பாடல் சுகம் எங்கே திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நிறைவு பெறுகிறது நட்சத்திர கீதங்கள். நிறைவு பாடலாக கேட்கலாம் தேவதாஸ் திரைப்படத்திலிருந்து.

ஈரா அனுராதா அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி. ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு குறித்து விருதுநகர் கோவிலாங்குளம் அருப்புக்கோட்டை வேளாண் அறிவியல் நிலையம் பூச்சியல் துறை இணை பேராசிரியை முனைவர் ஜடா கவிதா அவர்கள் வழங்கும் தகவல்கள். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக. 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள். 7:00 சுழல் விளக்கு சென்னை அஞ்சலாக. 7:10 மதுரை தென்றல். 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக. நலமாய் வாழ மருந்தின் மருத்துவம் பற்றிய தகவல் தருகிறார் மருந்தாளர் ஏ கே ஞானச்சந்திரன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுர தென்றல். 8:00 மதுர தென்றல். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 8:30 மதுர தென்றல். 9:00 அரங்கிசை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். மங்களம் சங்கர் அவர்களின் பாட்டு, பேரூர் எம் கே ஆனந்தலட்சுமி அவர்களின் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்களின் மிருதங்கம், கே ஆர் ராமகிருஷ்ணன் அவர்களின் கஞ்சீரா. 10:00 எனக்கு பிடித்த பாடல். 11:00 மதுர தென்றல். 12:00 நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 12:10 சங்கீத சாரல் சென்னை அஞ்சலாக. 6 சங்கரி அவர்களின் பாட்டு, எஸ் கிருஷ்ணன் எஸ் ஸ்ரீகிருஷ்ணன் அவர்களின் வயலின், கே பி அர்ஜுன் சுந்தரம் அவர்களின் மிருதங்கம். 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 12:50 மெல்லிசை. பிற்பகல் 1:00 விளம்பரங்கள். ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 1:10 பெருமைமிகு பாரதம் சென்னை அஞ்சலாக. தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் கல்வெட்டுகள் உரை சித்திரம் எழுதுபவர் வி நந்தினி அவர்கள். 1:45 மாநில செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:55 மெல்லிசை. பிற்பகல் 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 மதுர தென்றல். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3:00 பகல் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மாலை 5:27 மாலை ஒலிபரப்பு தொடங்கும். குறளமுதம் 334 குறள். 5:30 மதுர தென்றல். மாலை 6:00 நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 ஒரு பட பாடல்கள். பகலிலவு திரைப்படத்தின் பாடல்கள் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:40 மதுர தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுர தென்றல். 10:00 திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். எழுதியவர் என் ராமசந்திரன். 7:15 தமிழ் செய்திகள் டெல்லி அஞ்சல். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம் சென்னை அஞ்சல். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல். 8:05 மதுர தென்றல். 8:15 நாலாண்டு மன்றத்தில் இந்த வாரம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 8:30 இசை மஞ்சரி. 8:45 ப்ரோக்ராம் இன் இங்கிலீஷ் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 9:15 மதுர தென்றல். 9:30 நட்சத்திர கீதங்கள். 9:10 அகில பாரத இசை நிகழ்ச்சி டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 11:10 இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேர்மமாய் காலை 5:45 காலை ஒளிபரப்பை இனிதை தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ரவன் மாதம் 3 பராபவ வருடம் ஆடி மாதம் 9 ஜூலை மாதம் 25 2026 வருடம் சனிக்கிழமை. மங்கள இசை நாளொரு குரல், குரல் எண் 334. காலை 6 விளம்பரங்கள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க சென்னை அஞ்சலாக கேட்கலாம். வழங்குபவர் முனைவர்

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி

0: மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 5:45 ஒலிபரப்பில் சந்திக்கலாம். வணக்கம். ஜெய்ஹிந்த்.

3 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூற்றி 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை.